5:47 நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் என் அண்ணன் திரைப்படத்திலிருந்து.

அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1190 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது காலை நேர நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பாத்திரபத மாதம் 29 நாள், பராபப வருடம் புரட்டாசி மாதம் 3 நாள், செப்டம்பர் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமை. உதித்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது அனைவருக்கும் நலம் தரும் நல்ல பொழுதாக அமைய இறைவனை வேண்டி நமது நிலைய நிகழ்ச்சிகளை இனிதே தொடங்குவோம். இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

அறத்தின் தன்மை அறிந்து பிறருடைய பொருளை விரும்பாமல் இருப்பவனை அவனது திறனறிந்து திருமகள் தானே அவனிடம் வந்து சேர்வாள். குறள் எண் 179 அதிகாரம் வெக்காமை.

அறத்தின் தன்மை அறிந்து பிறருடைய பொருளை விரும்பாமல் இருப்பவனை அவனது திறனறிந்து திருமகள் தானே அவனிடம் வந்து சேர்வாள். குறள் எண் 179, அதிகாரம் வெக்காமை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா அடைந்து வரும் முன்னேற்றத்தை விரும்பாத சக்திகளால் ஏற்படும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் மறுபதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். பயிர்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை

அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். உப்பூர் அனல் மின் நிலைய பணிகளை முடக்கியதன் மூலம் திமுக தலைமையிலான அரசு பல ஆயிரம் கோடி ரூபாயை வீணடித்துள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சலால் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமானப் பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 ஆண்டில் முதல் முறையாக இந்தியா நடத்தவுள்ளது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று இனி நமது பண்பலையில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சியும் அதற்கான நேரத்தையும் அறியலாம். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள். 6:15 வணக்க புக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல். 6:55 சூழல் காப்பது சுகம். தொடக்கமாக சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குவர் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள். 7:00 வணக்கம் பரணி. தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் இளங்கோ அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் உரை வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு குழந்தைகள் கை செலவுக்கு பணம் கொடுக்கலாமா. காலை 9:30 10:30 12:30 1:30 2:30 3:30 4:30 மாலை 6:30 7:30 ஆகிய நேரங்களில் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் அறியலாம். 10:02 மனம் விரும்புதே நேர் விருப்ப பாடல்கள். 11:00 அஞ்சல் பெட்டி 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 சிநேகிதியே. 12:35 கடிதம் எழுதிய பழைய நினைவுகள். நேரலை நிகழ்ச்சியில் அந்த தலைப்பில் தான் நீங்கள் பேச போகிறீங்க. 1:00 நலம் தானா நிகழ்ச்சியில் கற்ப பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவர் ரோகிணி ராஜா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தானா தேங்காய் பாலின் அற்புத நன்மைகள் குறித்து அறியலாம்.

இரண்டு மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி பாடல்களை கேட்கலாம். 3:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தஞ்சை சரஸ்வதி மகால் குறித்த தகவல்கள். 4:02 பொதிகை தும்பி. 5:02 அரும்பு மொழிகள், குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 6:02 பக்தி மாலை. 6:35 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. தொடக்கமாக நெற்பயிரில் மருந்தில்லா பூச்சி நிர்வாக முறையினை வழங்குகிறார் கிள்ளிக்குளம் பாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜி ரவி அவர்கள். தொடர்ந்து தேனி வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் டி சரண்யா அவர்கள். 7:35 அறிவியல் தகவல்கள். 8:05 இளம்காற்று நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள். 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஔவையாரின் ஆளுமையும் அறிவுத்திறனும். 10:00 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். 10:20 சுகமான ராகங்கள், தொலைபேசி வழி நேர்விருப்ப பாடல்கள். கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் காலை 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
3: மனித வாழ்க்கையில் உயர்வையும் வெற்றியையும் பெறுவதற்கு செயலை திட்டமிட்டு சரியான முறையில் செய்து முடிப்பது மிக மிக அவசியம். ஒரு செயலை செய்யும்போது எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி அடைய வேண்டும். பழந்தமிழ் இலக்கியமாகிய நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் ஓர் அழகான பாடல், மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். இப்பாடலுடைய பொருளை பார்ப்போம்.

0: தான் தொடங்கிய செயலை முற்றுப்பெற முடிக்க வேண்டும் என கருதுபவர் தம் உடம்பிற்கு வரும் வருத்தத்தை நோக்கார். பசியெடுப்பதையும் பார்க்க மாட்டார், உறங்கவும் மாட்டார். யார் தமக்கு தீங்கு செய்தாலும் அதனை பொருட்படுத்த மாட்டார். காலத்தின் அருமையையும் எண்ணார், பிறர் செய்யும் அவமதிப்பையும் மனத்தில் கொள்ளார். இந்த பாடலுக்கு ஏற்ற எடுத்துக்காட்டாக துருவனை சொல்லலாம் அல்லவா? சிறுவனான துருவன் அடர்ந்த காட்டில் கடும் குளிரிலும் வெயிலிலும் மழையிலும் தனது உடலுக்கு ஏற்பட்ட மெய் வருத்தத்தை பார்க்காமல் பசி மற்றும் உறக்கத்தை மறந்து திருமாலை நோக்கி தவம் புரிகின்றான். தன் இலக்கில் மட்டுமே கண்ணா இருந்து நினைத்த பதவியை பெற்றான் அவன். வள்ளுவனார் வினை செயல் வகை என்ற ஒரு அதிகாரத்தையே வைத்துள்ளார். கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கணிந்த செயல் என்று கூறுகின்றார் வள்ளுவனார். ஆராய்ந்து துணிந்து ஒரு செயலை செய்யும் போது எத்தகைய துன்பம் வரினும் மனம் கலங்காமல் சோம்பலையும் உறக்கத்தையும் கைவிட்டு உடனே செய்து முடிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வுலகில் சாதனையாளர்கள் அனைவரும் தங்களின் கடின உழைப்பாலும் தளராத நெஞ்சு உறுதியாலும் மட்டுமே வரலாற்றில் தடம் பதித்துள்ளனர். குறிக்கோளை அடைவதையே நோக்கமாக கொண்டு உழைப்பவர்கள் தங்களுக்கு ஏற்படும் உடல் சோர்வு, உடல் உபாதைகள், பசி, தூக்கம் போன்ற இயற்கை தேவைகளை கூட பொருட்படுத்த மாட்டார்கள். தம்முடைய வேலை முடியும் வரை பிறர் செய்யும் தீமைகளையும் அவமதிப்புகளையும் பழிச்சொற்களையும் மனத்தில் கொள்ள மாட்டார்கள். தம் இலக்கில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் சாதனையாளர்கள். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வில்வீரன் அர்ஜுனனை சொல்லலாம். அர்ஜுனன் பறவையின் கண்ணை மட்டுமே குறிவைத்ததைப் போல சாதனையாளர்கள் தங்கள் இலக்கை மட்டுமே பார்ப்பார்கள். சுற்றியுள்ள தடைகளோ கவனச்சிதறல்களோ அவர்கள் பார்வையில் படாது. நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் நாட்டின் விடுதலைக்காக உண்ணா நோன்பு இருந்த போதும் சிறை சென்ற போதும் தன் உடல் நலிவை அவர் பொருட்படுத்தவில்லை. ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வறுமையின் காரணமாக பகலில் வேலை செய்துவிட்டு இரவில் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் கண்விழித்து படித்து பிற்காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதி ஆனார். நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் அறிவியல் ஆராய்ச்சிகளின் போது பசி தூக்கம் மறந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தார். பெரிய புராணம் காட்டும் சிவனடியார்கள் அனைவரும் இறைத்தொண்டிற்காக இடையராது உழைத்தவர்கள்தான். இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் சொல்ல வேண்டுமென்றால் தாராபாரதியின் வரிகளில் வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறலாம் அல்லவா? இதனையே கவிதை வடிவில் சுருக்கமாக சொல்வோமானால் வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறையிலும் பறக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு இலக்கை நோக்கி செயல்படுவோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் இனிய ஸ்வர ராகம், இனிய பாடல்களை வழங்க வரும் இந்நேரம் வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். வாழ்க்கையில் வேகம் முக்கியமல்ல, சரியான திசையில் தொடர்ந்து செல்வதுதான் முக்கியம். நிகழ்ச்சியிலே உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாடல்.

நேரம் 6:22. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 வணக்கப்பூக்கள். நேரம் ஒரு ஆசிரியர், அது சொல்லிக் கொடுக்கும் பாடங்களுக்கு கட்டணம் கிடையாது, ஆனால் அந்த பாடங்கள் மறக்க முடியாதவை.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரம் 6:29. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கப்பூக்கள். கிடைத்ததை ரசிக்க தெரிந்தவருக்கு வாழ்க்கையில் குறைகள் குறைவாகத்தான் தெரியும். கிடைத்ததை ரசிக்க தெரிந்தவருக்கு வாழ்க்கையில் குறைகள் குறைவாகத்தான் தெரியும். நிகழ்ச்சியில் விமல் அவர்கள் குழுவினரோடு பாடிய பாடல்

நேரம் 6:33. ஒவ்வொரு வடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று முடியாததை இன்றைய முயற்சியில் செய்யலாம். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. நேற்று முடியாததை இன்றைய முயற்சியில் செய்யலாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேரமார் மணி 38 நிமிடம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கப்பூக்கள். சின்ன சந்தோஷங்களை ரசிக்க தெரிந்த மனதிற்கு வாழ்க்கை ஒருபோதும் வெறுமையாக மாறாது. நிகழ்ச்சியில் இனி எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல்.

0: ஒலித்தந்தை நீ பாடலோடு நிறைவு பெற்றது வணக்கப்பூக்கள்.
1: இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: நேரம் 6:45. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6 நேர்கள் இனி கேட்கலாம்
2: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கரி.

திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி.

0: எழுந்திருச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: மாவின் உற்பத்தி திறனை அதிகரிக்க பல்வேறு வழிமுறைகள் பின்பற்றப்பட்டாலும் உருவமைப்பு மற்றும் கவாத்து ஆகிய சிறப்பு தொழில்நுட்பங்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன. மாவின் கிளைகள் வளர்ச்சி கட்டுக்குள் வைக்கப்படுவதால் அதிக விளைச்சல் கிடைக்கும். தேவைக்கு அதிகமாக உள்ள கிளைகளை அவ்வப்போது வெட்டி விடுவதன் மூலமாக காற்று மற்றும் வெளிச்சம் உள்ளே புகுந்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். மாந்தோப்புகளில் காற்றோட்டத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக நோய்களை எளிமையாக கட்டுப்படுத்தலாம். இதனால மாமரங்களின் காய்ப்பு காலத்தை நீட்டிக்கலாம். மாமரங்களை ஆரம்ப காலத்திலேயே உருவமைப்பு செய்யணும். உருவமைக்கப்பட்ட மாமரங்கள் அதிக அளவு பழங்களை தாங்கக்கூடிய திறனை பெறும். உருவமைக்கப்பட்ட மரங்களில் பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள்,

0: மற்றும் வெளிச்சம் உள்ளே புகுந்து செல்வதற்கு ஏதுவாக இருக்கும். மாந்தோப்புகளில் காற்றோட்டத்தை ஏற்படுத்துவதன் மூலமாக நோய்களை எளிமையாக கட்டுப்படுத்தலாம். இதனால மாமரங்களின் காய்ப்பு காலத்தை நீட்டிக்கலாம். மாமரங்களை ஆரம்ப காலத்திலேயே உருவமைப்பு செய்யணும். உருவமைக்கப்பட்ட மாமரங்கள் அதிக அளவு பழங்களை தாங்கக்கூடிய திறனை பெறும். உருவமைக்கப்பட்ட மரங்களில் பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சான கொல்லிகள், வளர்ச்சி யுக்திகளை எளிதாக தெளிக்கலாம். கிளைகளின் இடையே சூரிய ஒளி புகுவதால பழங்களோட நிறம் மேம்பட்டு காணப்படும். கடினமான அடிமரங்களை உருவாக்க மாஞ்செடிகளை 1 மீட்டர் உயரத்துக்கு வளரவிட்டு பிறகு 0.6 மீட்டர்லிருந்து 0.7 மீட்டர் உயரத்துல தண்டை வெட்டிவிடணும். மா தளிர்விட்டு வளரும் இயல்புடையது. வெட்டப்பட்ட தண்டிலிருந்து 7 அல்லது அதற்கு மேற்பட்ட கிளைகள் வளரும். இவற்றில நல்ல வலிமையான 3 அல்லது 4 கிளைகளை மட்டும் விட்டுவிட்டு மற்ற கிளைகளை கிள்ளிவிடணும். நல்ல இடைவெளியில 3 கிளைகள் தோன்ற வழிவகுப்பதன் மூலமாக சிறந்த உருவமைப்பை ஏற்படுத்தலாம். இந்த 3 கிளைகளை 1 மீட்டருக்கு மேல் வளர செய்து அதற்கு பிறகு 1 மீட்டர் உயரத்துல வெட்டி மேலும் 3 கிளைகளை உருவாக்கணும். இதற்கு பிறகு மரங்களின் கிளைகள் தானாகவே தோன்றும். கிளைகளில் கீழ்நோக்கி மற்றும் உள்நோக்கி ஒன்றன் மேல் ஒன்றாக வளர்வதை நீக்கிவிட்டு படர்ந்த மரத்தோற்றத்தை உருவாக்கலாம். மாமரங்களை கவாத்தி செய்வதால மரம் நல்ல உருவமைப்பை பெறும். இதன் மூலம் தரமான நல்ல நிறம் கொண்ட பழங்களை அறுவடை செய்ய முடியும். இயந்திர வழி சாகுபடிக்கு ஏற்ப குறுக்கு நெடுக்காக உள்ள கிளைகளை நன்றாக வெட்டிவிடணும். அடர் நடவு செய்யப்பட்ட மரங்களில் அதிக அளவு கவாத்து செய்யணும். அப்போதுதான் நல்ல வெளிச்சமும் காற்றோட்டமும் கிளைகள் இடையே ஒருங்கிணைத்து கிடைக்கும். பழங்களை அறுவடை செய்த உடனே முதல் கவாத்து செய்யணும். தாழ்வாக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கிளைகளை கவாத்து செய்வது ஸ்கர்டிங் கவாத்து முறை எனப்படுகிறது. இதன் மூலம் மண்வெளி உரமிடல் மற்றும் களைக்கொல்லி தெளிப்பு போன்ற பயிர் பராமரிப்பு பணிகளை எளிமையாக செய்ய முடியும். அதிகம் குறுக்கும் நெடுக்காகவும் கொத்தாகவும் உள்ள கிளைகளை நீக்குவதால எளிதாக பூச்சிக்கொல்லி, புஞ்சான கொல்லி, வளர்ச்சி யூக்கி, நுண்ணூட்டங்கள் தெளிக்க முடியும். பூச்சி மற்றும் நோய் தாக்கிய கிளைகளை நீக்குவதன் மூலமாக நோய் பரவலை கட்டுப்படுத்தி நோய் தாக்காத கிளைகளில் விளைச்சலை அதிகரிக்கலாம். மரம் பூப்பதற்கு முன் தலை வளர்ச்சியின் போது கவாத்து செய்வது நுனி கவாத்து ஆகும். முதிர்ச்சி அடைந்த கட்டையான பகுதி வரை இளம் தளிர்களை வெட்டுவதால் புது துளிர்கள் தோன்றி பூக்களை உண்டாக்கும். நடவு செய்த 30 ஆண்டுகள் கழித்து மாவுல விளைச்சல் குறைய ஆரம்பிக்கும். வீரிய வளர்ச்சி உள்ள பகுதிகளில் கிளைகள் நெருக்கமாக இருப்பதால் சூரிய ஒளி உட்புகுவது தடுக்கப்பட்டு விளைச்சல் குறைய தொடங்கும். மாம்பழங்களை அறுவடை செய்த பிறகு மரங்களின் தேவையற்ற கிளைகளை மேலிருந்து 1.5 முதல் 2 மீட்டர் உயரத்திற்கு வெட்டிவிடணும். வெட்டிய பகுதியில நோய் தாக்குதலை தடுக்க தாமிர ஆக்சிக்ளோரைடு பூஞ்சான கொல்லிய பசையாக்கி தடவணும். மார்ச், ஏப்ரல் அல்லது அக்டோபர், நவம்பர் மாதங்களில் வெட்டப்பட்ட கிளைகளிலிருந்து புது தளிர்கள் தோன்றும். மரங்களுக்கு சிறந்த வடிவமைப்பு கிடைக்க வெட்டிய பகுதிகளில் வெளிப்புறம் நோக்கி வளரக்கூடிய ஆரோக்கியமான 8 முதல் 10 கிளைகளை மட்டும் விட்டுவிட்டு மற்ற கிளைகளை வெட்டி அகற்றிவிடணும். கவாத்து செய்த பிறகு மண் பரிசோதனையின் அடிப்படையில் தழை மணி சாம்பல் சத்துக்களை இடணும். ஒரு மரத்திற்கு 50 முதல் 100 கிலோகிராம் நல்ல மக்கிய தொழு எருவை இடணும். கோடையில் 5 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சணும். கவாத்து செய்த 2 ஆண்டுகள் கழித்து அதிக அளவில் தோன்றக்கூடிய புது தண்டுகள் விளைச்சலை படிப்படியாக அதிகரிக்கும். இந்த முறைகளின் மூலம் வயது முதிர்ந்த பலன் தராத மரங்கள் பயனுள்ளதாக மாற்றப்படுகின்றன. மாவில கவாத்து செய்வது, உருவமைப்பு செய்வது, வயதான மரங்களை புத்துயிர் ஊட்டுவது ஆகிய தொழில்நுட்பங்களை முறையாக கடைபிடிப்பதன் மூலமாக மாவின் விளைச்சலையும் தரத்தையும் மேம்படுத்த முடியும். கறவை மாடுகளில் நோய் மேலாண்மை என்பது நோய்களை தடுப்பதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் ஆகும். இது மாடுகளின் ஆரோக்கியம் மற்றும் உற்பத்தியை மேம்படுத்த உதவும். பொதுவாக தடுப்பூசிகள், சுகாதார நடைமுறைகள், சரியான தீவனம் மற்றும் நோய் தொற்றுகளை கண்டறிந்து சிகிச்சை அளித்தல் ஆகியவை நோய் மேலாண்மை திட்டத்தில் அடங்கும். பண்ணையில் சுகாதாரத்தை பேணுவது மிகவும் முக்கியம். நோய்கள் பரவுவதை தடுக்க பண்ணையில் சுத்தமான சூழ்நிலை பராமரிக்க வேண்டும். மாடுகளின் தங்குமிடம், தீவன தொட்டிகள், தண்ணீர் தொட்டிகள் மற்றும் பிற உபகரணங்களை தவறாமல் சுத்தம் செய்ய வேண்டும். மாடுகளுக்கு போதுமான மற்றும் சத்தான தீவனம் வழங்குவது அவசியமாகும். ஊட்டச்சத்து குறைபாடு நோய்களுக்கு வழிவகுக்கும். நோய் தொற்றுக்களை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து சரியான நேரத்தில் சிகிச்சை அளிப்பது அவசியம். இதற்காக கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி நோய்களை கண்டறியவும் சிகிச்சை அளிக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். நோய்வாய்ப்பட்ட மாடுகளை மற்ற மாடுகளிடமிருந்து தனிமைப்படுத்துவது அவசியம். இதன் மூலம் நோய்கள் பரவுவதை கட்டுப்படுத்தலாம்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலையெல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின்

0: நீர்மட்ட நிலவரம்.
1: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 54 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 59 அடி.
2: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
1: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
2: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
1: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
2: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 11 முதல் 18 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 40% முதல் 67% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.

0: நேரம் 6:55. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெருஷா. அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். பறவைகள் சுற்றுச்சூழல்களின் ஆரோக்கியத்தை பிரதிபலிக்கும். நீர் மாசுபாடு இருந்தால் நீர் பறவைகள் குறையும். காசு மாசுபாடு அதிகமானால் சில இனங்கள் மறையும். காடுகள் அழிந்தால் காட்டு பறவைகளின் எண்ணிக்கை குறையும். ஆராய்ச்சியாளர்கள் பறவைகளின் எண்ணிக்கை மாற்றத்தை கொண்டு காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவை முன்கூட்டியே கண்டனர். பறவைகள் உணவு சங்கிலியில் அங்கமாக இருப்பதால் அவற்றின் இருப்பு பிற இனங்களையும் பாதுகாக்கிறது. ஒரு இனம் அழிந்தால் முழு சுற்றுச்சூழல் அமைப்பே பாதிக்கப்படும். துரஷ்டவசமாக பறவைகள் பல அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என் பெயர் ஜெருஷா.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் எஸ் பிரியதர்சினி அவர்கள்.
3: இயற்கையோடு பயணிக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். நான் பிரியா. எல்நினோ, எல்நினோவை கேள்விப்படாத குழந்தைகளோ பெரியவர்களோ இப்ப இருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேரை பத்தி நிறைய பேசின மாதிரி உரையாடின மாதிரி தெரியலையே. அப்ப இது ஏதோ புதுசா வந்திருக்க ஒரு பிரச்சனையோ அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைப்போம். ஆனா கிடையாது. ஒவ்வொரு 2-7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எல்நினோ அப்படிங்கிற இந்த ஒரு பாதிப்பு எல்லா நாடுகள் மேலேயும் இருக்கதான் செய்யுது. சில நேரத்துல நல்ல விதமா

0: இருக்கு, பல நேரங்களில் ரொம்ப பயங்கரமான விஷயமாகவும் இருக்கு. அப்போ இந்த எல் நினோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, பசிபிக் பெருங்கடலில் அந்த கடல் நீர் மட்டத்தோட டெம்பரேச்சர் ரொம்ப சூடாயிட்டே இருக்கு. அது சூடாகும் போது என்ன ஆகுது, விண்ட் நம்ம காற்றோட திசைகள் நிறைய மாறிட்டே இருக்கு. அப்ப என்னாகும், நம்மளோட காலநிலை மாற்றம் நடக்குது. இது 2-7 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும்னு சொன்னேன்னா, ஆனா எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தா 9-18 மாதங்கள் வரை இதனோட பாதிப்பு எல்லா இடங்கள்லயும் இருக்கலாம். இந்த எல் நினோங்கிறது என்ன மாதிரியான பாதிப்பு உலக நாடுகளுக்கு கொடுக்கும், எல்லா நாடுகளுக்கும் ஒரே மாதிரியான பாதிப்பு இல்லை. ஏன்னா நம்ம வேற வேற ரேகையில இருக்கோம், வேற வேற திசையில இருக்கோம், நம்மளோட காற்று ஒவ்வொரு திசையில பயணிக்குது. அப்போ சில இடத்துல ரொம்ப சூடான வெப்பம் இருக்கும், சில இடத்துல எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமான மழை பெய்யக்கூடும், சில இடங்கள்ல கொஞ்சம் கூட மழையே இருக்காது, வறட்சி தான் மிஞ்சும். இந்த மாதிரி நிலப்பரப்புக்கு ஏத்த மாதிரி பிரச்சனைகளும் வேறுபடுது. அப்போ இந்தியால என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கும், நம்மளோட வெப்பம் அதிகமா இருக்கும், சென்ற ஆண்டுகளை காட்டிலும் நம்ம இப்போ ரொம்ப ஒரு சூடான நிலையில பயணம் பண்ணிட்டு இருக்கோம், சென்ற ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு மழையோட வரத்து நமக்கு ரொம்ப குறையும், ரொம்ப குறையும் போது அது நம்ம விவசாயத்து மேல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சில இடங்கள்ல ஏற்கனவே இருக்க தண்ணீர் பற்றாக்குறை இன்னும் அதிகமாகும், தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத இடங்களிலும் புதுசா வாட்டர் ஷார்டேஜஸ் வரும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. சரி, இது மொத்தமா ஒரு பூமியில ஒரு நாட்டுல எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை தானே, மழை இல்லைன்னா நமக்கும் கஷ்டம். மே மாதம் அக்னி நட்சத்திரம் டைம்ல இருக்கிற வெயில நம்ம இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கிறது. தனிப்பட்ட வீடுகள்ல எல்லினோட பாதிப்பு இருக்குமா, நிச்சயம் இருக்கும். அதுல முதல் பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, வெப்பம் தாங்க முடியாம நிறைய வீடுகள்ல நம்ம ஏசி வாங்க ஆரம்பிச்சிட்டோம், முழு நேரம் நம்மளோட மின் விசிறி ஓடிக்கிட்டே இருக்கு. இதனால ஒரு பக்கம் நம்ம ஓசோன்ல ஓட்ட போடுறோம், அதை விட பெருசா நம்ம பாக்கெட்ல ஓட்ட விழுது. இன்னொரு ஒரு முக்கியமான பிரச்சனைகள் நம்ம வீட்டுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாய பொருட்களும் மற்ற பழங்களும் அதோட உற்பத்தி பாதிக்கப்படும் போது அதோட விலைகள் கூட ஆரம்பிக்குது. விலைகள் கூட ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு குடும்பத்தோட பட்ஜெட்லயுமே ஒரு சின்ன துண்டோ கர்ச்சீஃபோ விழதான் செய்யுது. மூணாவது விஷயம், ரொம்ப வெப்பத்தினால நிறைய நோய்கள் வருது. சோ இந்த எல் நினோங்கிறது உலகம் பூரா இருக்கிற பிரச்சனை மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் இருக்கிற பிரச்சனை. இதை நம்ம சரி பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, உலகம் பூரா சரி பண்ண முடியாது, ஆனா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம். நம்ம அதிகமா எப்போல்லாம் எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துவோமோ ஒரு நாள்ல, அந்த நேரத்தை கண்டுபிடிச்சு அந்த கரண்ட் இல்லாம நம்ம இருக்க முயற்சி பண்ணலாம். இதெல்லாம் நம்மளாலான சின்ன சின்ன காரியங்கள் தானே, முயற்சி செஞ்சு பார்ப்போமா, சேர்ந்து இயற்கையோட பயணிப்போம். நன்றி.
1: நாம் இதுவரை கேட்டோம் சூழல் ஒளி, வழங்கினார் முனைவர் எஸ் பிரியதர்ஷினி அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்க போறீங்க ஒரு மணி நேரம் வணக்கம் பரணி. கால சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்பவே வந்து மாறிட்டே இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு கால சூழ்நிலையில் நாம் வந்து இருந்துகிட்ருக்கோம். அதிகமான வெயில், அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா அதிகமான மழை இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கூறாப்பு போட்ட மாதிரி இருக்குது. அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது நம்மளுடைய உடலை வந்து அதிகமாக வந்து பாதிக்குது. நம்ம ஒரு மனநிலையில் வேலைக்கு போயிருப்போம், அந்த சூழ்நிலையால் நம்ம உடல் பாதிக்கும் போது அந்த வேலையும் வந்து சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக வந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து தற்காத்துக்கணும். இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து உணவு எடுத்துக்கணும். குறிப்பாக நாம் அருந்தக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுத்தமாக இருக்கணும்.

0: சமீபத்தில் வர்ற விஷயம் என்னென்னா, டெங்கு காய்ச்சல் திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குடிக்கக்கூடிய நீர் வந்து மிக மிக மிக மிக சுத்தமானதாக இருக்கணும். இடையிடையே மழை பெய்யுது இல்லையா, அந்த நேரங்களில் வீட்டில் சில தேவையில்லாத பொருட்களில் மழை தண்ணீர் நீர் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அப்புறப்படுத்துங்க. அதில் தான் வந்து கொசு உற்பத்தியாகி அதுதான் நம்மளை கடித்து வந்து இந்த டெங்கு காய்ச்சல் அந்த மாதிரிலாம் வந்து வந்துட்டுருக்கு. அந்த பாதிப்புலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கக்கூடிய பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட தான் இருக்குது. நம்மளை சுற்றி சுத்தமாக வச்சுக்கணும், உடலும் வந்து சுத்தமாக வச்சுக்கணும், மனநிலையும் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய செயலை ரொம்ப சிறப்பாக செய்ய முடியும். இனி வரக்கூடிய அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களோட வணக்கம் பரணி நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம். வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். என்ன சொல்கிறாங்க, என்ன தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாமா?
1: இன்று உங்கள் பகுதியில் ஜெராக்ஸ், டைப்பிங், அச்சிடுதல், ஸ்பைரல் பைண்டிங் போன்ற அனைத்தையும் இணைத்த ஒரு வணிக அமைப்பை உருவாக்குவது எப்படி, அதற்கு எவ்வளவு செலவாகும், முதலீடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பேச இருக்கிறோம். இதற்கு வங்கி கடன் கூட பெற்றுக்கொள்ளலாம். இத்திட்டம் சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சிறு குறு நகரங்களுக்கு பொருந்தும். இங்கு ஒரு ஜெராக்ஸ் மிஷின் வைத்து பிளாக் அண்ட் ஒயிட் அண்டு கலர் ஜெராக்ஸ் எடுப்பது, பல்வேறு ஆவணங்களை டைப்பிங் செய்வது, பண்ணத்தில் அச்சிடுவது, மொத்தமாக பிரிண்ட் செய்த பின்பு ஸ்பைரல் பைண்டிங் போடுவது, பேப்பரை கொடுத்தால் கட்டிங் மிஷினில் கட் பண்ணி கொடுப்பது போன்ற அனைத்து சேவைகளும் அடங்கும். கையில் கூடுதல் 50,000 முதல் 1.5 லட்சம் இருந்தால் இ சென்டர் என்ற அரசின் அனுமதியோடு இ சென்டரும் தொடங்கலாம். ஆனால் தற்போது அரசு அதற்கு அனுமதி கொடுப்பதில்லை. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் அதையும் இணைத்து கொள்ளுங்கள். அதற்கு பெரிய கட்டணம் எதுவும் அரசுக்கு செலுத்த வேண்டியதில்லை. 2,000 முதல் 5,000 ரூபாய் வரை மட்டும் ஆரம்பத்தில் செலுத்த வேண்டியிருக்கும். இதற்கு தேவையான உபகரணங்கள் என்னவென்றால், ஒரு ஜெராக்ஸ் மிஷின், கலரிலும் அச்சிடக்கூடிய ஸ்கேன் செய்யக்கூடிய ஒரு மிஷின், 1,55,000 ரூபாய். கணினி அமைப்புகள் தட்டச்சு மற்றும் டிடிபி செய்வதற்கு 30,000 ரூபாய். ஸ்பைரல் பெயிண்டிங் போடுவதற்கான இயந்திரம் 5,000 ரூபாய். பேப்பர் கட்டிங் மற்றும் லேமினேஷன் 10,000 ரூபாய். இதற்கு கவுண்டர்கள், தளவாடங்கள் மொத்த செலவு 2,30,000 வரை ஆகலாம். அதோடு நீங்கள் இ சென்டர் வைக்க வேண்டும், அரசு அனுமதி இல்லாமலே கூட நீங்கள் தொடங்கி அரசாங்கத்தினுடைய பல்வேறு கடன் திட்டங்களுக்கு விண்ணப்பிப்பது, பல ஐடி கார்டுகளை எடுத்து கொடுப்பது போன்ற பல பணிகளை செய்தால் கூடுதல் வருமானம் கிடைக்கும். இதற்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வாடகை உள்ள இடம் தேவைப்படும். இதற்கு தேவையான காகிதம், மை மற்ற இதர பொருட்களை வாங்க ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். இது ஒரு அருமையான துறை, நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பில்லாத துறை. ஆனால் மக்கள் அதிகம் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதியாக நீங்கள் தொடங்க வேண்டும். இதற்கு வண்ண கலர் பிரிண்ட்டுக்கு 10 ரூபாயும், சாதாரண பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு 1 ரூபாய் முதல் 2 ரூபாய் வரை நீங்கள் வாங்கலாம். அந்த சுருள் பிணைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்பைரல் பைண்டிங்க்கு 25 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை பக்கத்தை பொறுத்து நீங்கள் கட்டணம் பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு மாதத்திற்கு 20,000 முதல் 50,000 வரை நிகர லாபத்தை ஈட்ட முடியும். இதில் பல்வேறு கடன் திட்டங்களில் 80% வரை நீங்கள் கடன் பெறலாம். அதற்கு உங்களுடைய பங்காக 20% செலுத்தினால் பல்வேறு திட்டங்களில் 20 முதல் 50% மானியம், நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்தீர்களோ அதில் மானியமாக மத்திய மாநில அரசுகள் அளிக்கின்றன. இது ஒரு சிலருக்கு வேலையும் கொடுக்கலாம். நீங்களும் அந்த அனைத்தையும் டைப்பிங் முதல் எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டால் நல்லதொரு தொழிலாக இது அமையும். இதற்கு தமிழ்நாடு அரசும் ஆதரவு கொடுக்கிறது. மத்திய அரசு மானியம் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் வட்டி தள்ளுபடி, மீண்டும் கடனுதவி பெறுவதற்கான வாய்ப்பு, புதிய தொழில்நுட்பங்களை புகுத்தி வேறு இயந்திரங்கள் வாங்குவதற்கு கடனுதவி,

0: என்று பல்வேறு கடன் திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். காலம் செல்ல செல்ல வேறு சில இயந்திரங்களையும் நீங்கள் வாங்கி கொண்டால் மேலும் சம்பாதிப்பதற்கு வாய்ப்புள்ள துறையாகும். இதற்கு மாவட்ட தொழில் மையம் மூலம் விண்ணப்பங்களை கொடுத்து கடனுதவி பெறலாம். இதற்கு பயிற்சி கொடுத்தல், வழிகாட்டுதல், திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு எம்எஸ்எம்இ டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட் என்று மத்திய அரசு வைத்திருக்கிறது அல்லவா, அங்கு சென்றால் இதற்குரிய திட்ட அறிக்கை தயாரிப்பது, எங்கே இந்த இயந்திரம் கிடைக்கும், சிலர் வெளிநாட்டு இயந்திரங்களை வெளிநாடுகளிலிருந்து கலர் ஜெராக்ஸ் எடுப்பது, இன்விடேஷன் அடிப்பது, அட்டை பெட்டிகள் அடிப்பது கூட இப்போ பெரிய ஜெராக்ஸ் மிஷின்கள் வந்துவிட்டன. அப்படிப்பட்ட பெரிய இயந்திரங்கள் வாங்குவதற்கும் எதிர்காலத்தில் இந்த வங்கிகளிலும் கடனும் மானியமும் பெற்று பெரிய அளவில் செயல்படலாம். இன்று அப்படி இயந்திரங்கள் வைத்திருப்பவர்கள் தான் ஒரு பக்க சின்ன A4 ஷீட்டில் கலரில் பிரிண்ட் செய்வதிலிருந்து பெரிய அட்டை பெட்டி, திருமண அழைப்புதல்கள், பல்வேறு வகை அரசு போன்ற நிறுவனங்களுக்கு அழைப்புதல்கள் எல்லாமே இந்த பெரிய ஜெராக்ஸ் மிஷினிலே தயாரிக்கக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கிறது. அப்படி வெளிநாட்டு இயந்திரங்களையும் நீங்கள் வாங்கி உங்களுடைய தொழிலை விரிவாக்கி கொண்டால் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொழிலாகும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். உரையினை வழங்கினார் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டுருக்கு. அமரன் 2 படத்திலிருந்து யுகபாரதி வரிகளில் கபில் கபிலன் ரஷிதா பாடியிருக்காங்க. இதோ

நேரம் 7:12 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் அடுத்ததா தமிழே அமுதே, அதை தான் வந்து கேட்க போறீங்க. உரையினை வழங்குகிறார் இளங்கோ அவர்கள்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: தமிழ் என்ற சொல்லுக்கு இனிமை என்ற ஒரு பொருள் உண்டு. தமிழ் இலக்கியங்களை புரட்டி பார்த்தால் இனிக்க இனிக்க இன்பம் தரும் பாடல்கள் ஏராளமாய் சுற்றி வருவதை பார்க்க இயலும். அப்படி அந்த கவி வீரராகவர் எழுதிய பாடல் ஒன்று, வறுமையில் வாடிய பாணன் ஒருவன் வள்ளல் ராமன் என்னும் அரசனை பாடி யானையை பரிசாக பெற்று கம்பீரமாக அந்த யானையினுடைய மத்தளத்தின் மீது ஏறி ஊருக்கு திரும்புகிறான். அவனது மனைவியான பாணி அவனிடம் என்ன பரிசு கொண்டு வந்தாய் என்று கேட்கிறான். ஆற்றல் மிக்க தமிழ் புலவன் என்பதனாலே அவனுடைய மனைவியும் தமிழ் புலவையில் சிறந்திருப்பாள் என்று கருதிய அந்த வாணன் அவளை பார்த்து சொல்கிறான், நான் பம்பதாம் கலவம் கொணந்தேன் என்றான். அதாவது பம்பதாம் கலவம் என்று சொன்னால் பம்பு செய்கின்ற யானை என்ற பொருள். கலவம் என்ற சொல்லுக்கு நறுமணம் மிக்க சந்தனம் என்ற பொருளும் உண்டு. பாணியோ, கலவம் என்றது நறுமணப் பொருளாயிற்றே, இங்கே சாப்பாட்டிற்கே வழியில்லையே, இந்த நறுமண கலவம் எதற்கு, இதை போய் பரிசாக வாங்கி வந்திருக்கிறாரே என்னே என்னுடைய தலைவனினுடைய அறியாமை என்று விரக்தியுடன் போய் பூசிக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறாள். தமிழ் புலவரின் மனைவிக்கு தமிழ் கூட தெரியவில்லையே என்று மனம் நொந்த வாணன் மா தங்கம் என்கின்றான். மா தங்கம் என்றால் மாவங்கம் என்ற சொல்லுக்கு யானை என்று பொருள். மாவங்கம் என்றால் மிகப்பெரிய தங்கம் என்பது பொருள். இரண்டு பொருளையும் இவள் மா தங்கம், மிகப்பெரிய தங்கம், நிறைய தங்கம் கிடைத்திருக்கிறது என்று நினைத்தவளாய் நம் வறுமையெல்லாம் நீங்கியது, இனி யாம் வாழ்ந்தோம் என்கிறாள். இன்னும் பொருள் புரியவில்லையே என்று நினைத்த பாணன் பம்பு சீர் வேளம் என்றான். பெருமை மிக்க யானை என்பது பொருள். பாணியோ, வேளம் என்றால் கரும்பு என்ற பொருள் உண்டு, கரும்பு என்று நினைத்து கொண்டு அதை போய் ஒரு ஓரமாக அமர்ந்து சாப்பிடுங்கள் என்கிறாள். மீண்டும் பாணன் சொன்னான் பகடு என்றான். பகடு என்ற சொல்லுக்கு யானை என்ற பொருளும் உண்டு, காளை மாடு எருது என்ற பொருளும் உண்டு. அவளோ எருது என்று நினைத்து கொண்டு நன்றாக வயலில் ஏற்பிடித்து உழுது வாருங்கள், உழவு செய்யுங்கள் என்று சொல்கிறாள். இன்னுமா புரியவில்லை என்று நினைத்த பாணன் சொன்னான் கம்பமா என்றான். கம்பம் தூண், கம்பத்திலே கட்டப்படுகின்ற, மா என்றால் விலங்கு என்ற பொருளிலே யானை என்ற பொருள் படும்படி சொன்னான். அவளோ கம்பம் மாவு என்று நினைத்து கொண்டு நல்ல களி செய்து தருகிறேன், அதை சாப்பிடுங்கள் என்கிறாள். மீண்டும் பாணன் சொன்னான் கைமா என்றான். அதாவது கையை உடைய, துதிக்கையை உடைய விலங்கு என்று கூறினான். இப்பொழுதுதான் பாணனினுடைய பெருமையும் புலமையும் தகுதி அறிந்து பரிசு வழங்குகின்ற ராமனின் சால்பினையும் கண்டறிகிறாள் என்று வியந்து பாடுகிறார் புலவர். இம்பர்வான் ராமனை எல்லை ராமனையே பாடி என் குணர்ந்தாய் பாணா

என்றால் வாணி, வம்பதாம் களமம் என்றேன், பூசும் என்றால் மா வங்கம் என்றேன், யாம் வாழ்ந்தோம் என்றால் பம்பு சீர் வேளம் என்றால் தின்னும் என்றால் பகடு என்றேன், உளும் என்றால் பழனம் தன்னை கம்பமா என்றேன், நற்களியாம் என்றால் கைமா என்றேன், சும்மா கலங்கினாளே. இப்படி இரட்டை அர்த்தம் தருகின்ற சிலேடைப்பாடல்கள் தமிழிலே ஏராளமாய் உண்டு. சிலேடை பாடுவதிலே அவை காலமேகம் என்பவர் நிறைய புலமை பெற்றவர், நிரம்ப பாடல்களை பாடியுள்ளவர். அப்படிப்பட்ட இந்த இனிய பாடல்களை படிக்க படிக்க நமக்கு இன்ப களஞ்சியம் கொட்டி கிடக்கிறது தமிழிலே. எனவே அப்படிப்பட்ட இன்ப களஞ்சியத்தை தேடி பிடித்து படித்து இன்புறுவோமாக. நாளை பார்க்கலாம்.

0: திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே,
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே,
0: தமிழே
1: அமுதே.
2: தமிழே அமுதே உரையினை வழங்கினார் பா இளங்கோ அவர்கள்.
3: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
4: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: 80 வருடங்களாக சைபால்.
2: வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் இனி அடுத்ததாக ஒரு பாடல், இறுதி சுற்று. இது படத்தோட பேர். விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணன், அவங்க இசையில் விஜய் நரேன், ஷியாமலிங்கம், சந்தோஷ் நாராயணன் அவங்க பாடியிருக்காங்க. இது பாடல்

0: நேரம் 7:23 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பாருங்க. நிகழ்ச்சியில் அடுத்தது ஆங்கிலம் அறிமுகம் வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள்.
1: சக ஆங்கில ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சிக்காக முத்தையா. இன்னைக்கு ஒரு புது விஷயம் பார்க்க போகிறோம், சினானிம்ஸ். சினானிம்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரே அர்த்தமுள்ள பல வார்த்தைகள், பல வார்த்தைகள். ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரே அர்த்தத்தை குறிக்கும், ஒரே அர்த்தம்னு கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ இங்கிலீஷில் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, ஹேண்ட்ஸம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, ப்ரிட்டி அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. எல்லாமே அழகு அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கறது தான். இப்போ ஷீ இஸ் பியூட்டிஃபுல், ஹீ இஸ் ஹேண்ட்ஸம். பொதுவாக பெண்களை பற்றி பேசும்போது நம்ம பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம், ஆண்களை பற்றி பேசும்போது ஹேண்ட்ஸம் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ ப்ரிட்டி அப்படிங்கிறது யாருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது பொதுவாக வந்து குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணும், ஏ ப்ரிட்டி சைல்டு. பியூட்டிஃபுல் சைல்டுன்னு சொல்லாமா? சொல்லலாம். அப்போ ப்ரிட்டி சைல்டு அப்படின்னா என்ன அர்த்தம், பியூட்டிஃபுல் சைல்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சொன்னோம் அப்படின்னா செல்லம் போல் இருக்குது சொல்லணும் இல்லையா, அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட செல்லம் போல் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியுது இல்லையா, நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பியூட்டிஃபுல் அப்படிங்கிற வார்த்தையை விட ப்ரிட்டி அப்படிங்கிற வார்த்தை கூட கொஞ்சம் அழகாக சேர்க்குற மாதிரி இருக்குது. ஆனால் இதே வார்த்தைகள் ஒரு வளர்ந்த பெண்ணை பற்றி பேசும்போது ஷீ இஸ் ப்ரிட்டி, ஷீ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இங்கே ப்ரிட்டி அப்படின்னு சொல்கிறத விட பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறது அதிக அழகு குறிக்குது. ஹேண்ட்ஸம் அது ஆணுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், பெண்ணுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஆண்மை தன்மை இருக்குது, கொஞ்சம் மெஜஸ்டிக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெரிய லீடர் அந்த மாதிரி ஒரு மனசில் கற்பனை பண்ணுங்களேன், அப்படி இருந்தால் ஷீ இஸ் அ ஹேண்ட்ஸம் உமன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வார்த்தை ஃபேட், ஓவர் வெயிட். இப்போ ஃபேட் அப்படின்னா கொஞ்சம் பருமனாக இருக்காங்க. இப்போ நம்ம யாரையாவது பார்த்து அவன் ஒரு தடியேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது, அது கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருக்குது இல்லையா, கொஞ்சம் ரூடாக பேசுகிற மாதிரி இருக்குது. அப்போ யாரையும் பேசும்போது நம்ம ஃபேட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. என்ன யூஸ் பண்ணலான்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆள் கொஞ்சம் கனத்த ஆளாக இருப்பார், ஆள் கொஞ்சம் தடியாக இருப்பார் அப்படின்னா கொஞ்சம் பேச்சு வழக்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் கனத்த ஆள் பண்ண நல்லா இருக்கு. அப்போ ஆனால் நம்மளை பற்றி நம்ம குறைச்சி பேசிக்கலாம், தப்பு இல்லை. ஐ எம் ஃபேட் அது சொல்லலாம், ஐ எம் ஓவர் வெயிட் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஆனால் அடுத்தவங்களை பற்றி பேசும்போது ஹீ இஸ் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஹீ இஸ் ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லி பழகணும். இதே மாதிரி இன்னொன்று தின், இது அதுக்கு ஆப்போசிட். தின் அப்படின்னா மெலிஞ்சிருக்கிறது, மெலிவாக இருக்கிறது, இல்லை ஒல்லியாக இருக்கிறது. தின், லீன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது, ஸ்லிம் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது. அப்போ தின் அப்படின்னா என்ன அர்த்தம், தின் அப்படின்னா உடம்பில் சதையே இல்லை, எலும்பாக தான் இருக்காங்க அப்படின்னு ஆயிரும், தின். லீன் அப்படின்னா கொஞ்சம் மசில்ஸ் இருக்குது, நல்லா ஃபிட்டாக இருக்காங்க அப்படின்னா லீன்னு சொல்லலாம். ஸ்லிம் அப்படின்னா

ஒல்லியாக இருக்காங்க, ஆனால் அதில் அழகாக இருக்காங்க. ஒல்லியான அழகு ஸ்லிம் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? இன்னொரு வார்த்தை வாண்ட், நீடு, ரெண்டுமே தேவைன்னு ஆகும். இப்போ ஐ வாண்ட் அப்படின்னா என்ன, எனக்கு தேவை தான். இப்போ ஐ வாண்ட் காஃபி அப்படின்னா எனக்கு காஃபி வேணும்னு அர்த்தம். ஐ நீட் காஃபினா எனக்கு இப்போ காஃபி தேவைப்படுதுன்னு அர்த்தம். இப்போ இந்த எக்ஸாம்பிளை விட இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஒரு பையன் டூர் போகிறான் அப்படின்னா ஐ நீட் 500 ரூபீஸ், எனக்கு 500 ரூபா தேவைப்படுது. பட் ஐ வாண்ட் 1000 ரூபீஸ், பசங்க 500 ரூபா தேவை அப்படின்னா 1000 ரூபா கேட்பாங்க. அப்போ ஐ வாண்ட் எப்படி வந்து அது கூட வருது, அது நீடுங்கிறது தேவை, வாண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை. ஆசை எப்போவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இதே மாதிரி இன்னும் ரெண்டு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள். ஃபேமஸ், நோட்டோரியஸ். ஃபேமஸ் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் மீனிங்கை கொடுக்கும், நோட்டோரியஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு நெகட்டிவ் மீனிங்கை கொடுக்கும். இப்போ ஒரு நல்ல லீடர் அப்படின்னா அவர் ஹீ இஸ் வெரி ஃபேமஸ்ன்னு சொல்லலாம், ஹீ இஸ் எ ஃபேமஸ் லீடர். ஆனால் ஒரு கிரிமினலை பற்றி பேசும்போது ஃபேமஸ்ன்னு சொல்லக்கூடாது, நோட்டோரியஸ், ஈஸ் எ நோட்டோரியஸ் கிரிமினல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ, நாளை பார்க்கலாம்.

0: நேகல் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிமுகம் வழங்கியவர் எஸ் முத்தி அவர்கள்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: வணக்கம் பர்ணி, தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க நிகழ்ச்சியில். அடுத்து பிகில், இது படத்தோட பேரு. விவேக் வரிகள்ல ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்து பாடியிருக்காங்க. இது பாடல்

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். பரணி நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு முக்கியமான செய்தி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். சமூக நீதிக்காக பாடுபடுபவர்களை சிறப்பு செய்யும் விதமாக சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995 வழங்கிட்டு வர்றாங்க. அந்த விருது பெறவங்களுக்கு 500,000 ஒரு சவரன் தங்க பதக்கமும் தகுதி உரையும் வந்து வழங்குவாங்க. இது வந்து முதலமைச்சர் அவங்களால தேர்வு செய்யப்பட்டு வழங்கப்படக்கூடிய விருது. 2026 தமிழக அரசின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது வழங்குவதற்கு உரிய விருதாளரை தேர்ந்தெடுக்க பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. எனவே சமூக நீதிக்காக பாடுபட்டு பொதுமக்களின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்திட மேற்கொள்ளப்பட்ட பணிகள், அதோட என்னென்ன சாதனைகள் வந்து பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கு தகுதி உடையவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக தங்களது விண்ணப்பம், சுய விபரம், முழு முகவரி, தொலைபேசி எண் மற்றும் சமூக நீதிக்காக பாடுபட்ட பணிகள் குறித்த விபரம் மற்றும் ஆவணங்கள் உள்ளடக்கியதாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. 2026 சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதிற்காக விண்ணப்பிக்க கடைசி தேதி எப்போ அப்படின்னா செப்டம்பர் 20 இல்லையா, அக்டோபர் 20, 20/10/2026 அன்றைக்கு தான் வந்து கடைசி தேதி அப்படிங்கிறத தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மக்களோட கஷ்டத்தை போக்கி அவங்க வாழ்க்கை தரம் உயர்றதுக்கு பாடுபட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் இது. அந்த வகையில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களும் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம்ங்கிறது தான் செய்தி. அடுத்ததான் நிகழ்ச்சியில்

ஜகமே தந்திரம் இது படத்தோட பேர். பாடல் வரிகள் விவேக் அவர்களின் வரிகளில், தனுஷ் தி சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் அவர்களின் இசையில்.

நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 வணக்கம் பர்ணை நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி வந்து செப்டம்பர் 28 நடைபெற இருக்குது. எங்கெல்லாம்னா திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டங்களில் நடைபெற இருக்குது. இந்திட்டம் வருங்கால வைப்பு நிதி மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகத்தின் உறுப்பினர்

உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் ஆகியோரின் குறை தீர்க்கும் மற்றும் சேவை வழங்கும் தளமாக தகவல் பரிமாற்ற அமைப்பாகவும் வந்து செயல்பட்டு வர்றது. அதாவது அடுத்த திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு எந்தெந்த இடங்களில் நடைபெற இருக்குன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியில், சேரன் மகாதேவி ரோட்டில் இருக்கு இல்லையா அங்கே, கோடீஸ்வரன் நகர அருகில் திருநெல்வேலி டவுனில், தென்காசி மாவட்டத்தில் யூஎஸ்பி கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் தான் கொடிக்குறிச்சியில் நடக்க இருக்குது, தூத்துக்குடி மாவட்டத்தில் நேஷனல் பொறியியல் கல்லூரி கேஆர் நகரில் நடக்க இருக்குது கோவில்பட்டியில். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த திங்கள் வருங்கால வைப்பு நிதி உங்கள் அருகில் 2.0 நிகழ்ச்சி நடைபெற இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டுருக்கு, காவிய தலைவன். இது படத்தோட பேர் ஏஆர் ரஹ்மான் இசையில் ஸ்வேதா மோகன் பாடின ஒரு இனிய பாடல்.

0: 14, பீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 12, தடியங்காய் 12, அவரைக்காய் 100, கொத்தவரை 20, பச்சை மிளகாய் 40, முருங்கைக்காய் 30, பெரிய வெங்காயம் 63, சிறிய வெங்காயம் 56, காரமணி 32, கோவைக்காய் 50, தேங்காய் கிலோவிற்கு 60, வாழைக்காய் 30, வாழையிலை 5, 30, வாழைத்தண்டு 1, 10, மல்லித்தலை கிலோவிற்கு 45, கீரைக்கட்டு 1, 15, புதினா கிலோவிற்கு 70, கருவேப்பிலை கிலோவிற்கு 40, இஞ்சி கிலோவிற்கு 180, மாங்காய் 110, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 29, ரிங் பீன்ஸ் 120, சவுச்சவ் 36, முட்டைக்கோஸ் 28, பீட்ரூட் 46, காலிஃப்ளவர் 44, குட்டை மிளகாய் 50, பஜ்ஜி மிளகாய் 50 கிலோவிற்கு, வெள்ளைப்பூண்டு நாட்டு ரகம் 280, பட்டர் பீன்ஸ் 130, சோயாபீன்ஸ் 120, பச்சை பட்டாணி கிலோவிற்கு 180, சேம்பு 50, 40, சேனைக்கிழங்கு 40, 36, சீனிக்கிழங்கு 60, 55, பணங்கிழங்கு 60, 50. பழங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பழம் செவ்வாழை 110, இலைக்கு 100, மட்டி 80, நேந்திரன் 80, கற்பூரவள்ளி 60, கோழிக்கோடு 60, நாட்டு வாழைப்பழம் 60, எலுமிச்சை பழம் 200, ஆப்பிள் 200, அன்னாசி 70, மாதுளை 200, கொய்யா சிவப்பு 80, வெள்ளை 60 கிலோவிற்கு, சப்போட்டா 50, 40, பப்பாளி கிலோவிற்கு 40, 35, நெல்லிக்காய் 60, 50, திராட்சை பன்னீரகம் 120, சாத்துக்குடி 70, 60, கிர்ணிப்பழம் 50, சீத்தாப்பழம் 100, தர்பூசணி 30. அப்படிங்கிறத பாளை மகாராஜ நகர் நிர்வாக உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் உங்களுக்காக அறிய தந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிடலாம். நம்ம உணவு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ரொம்ப வெயில் அடிக்கும் போது நம்ம வந்து பழச்சாறு வந்து சாப்பிடுவோம். மழை பெய்யும் போது வந்து சூடாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இப்போ கால சூழ்நிலை நம்மளுக்கு சிச்சுவேஷன் வந்து மாறி மாறி வந்துட்டுருக்கு. அந்த பருவமழை அப்படிங்கிறது கொஞ்சம் தாண்டி நம்மளுக்கு இன்னும் வராமல் இருக்குது இல்லையா. அதிகமான வெப்பத்தை வந்து பார்க்க முடியுது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உணவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்தது கவன். இந்த படத்தோட பேர் ஹிப்ஹாப் தமிழ் ஆதி. அவங்க பாடி இசையமைத்த பாடல் இதோ. பாடலுக்கு முன்பாக
1: சைட்வாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

வணக்கம் பரணி நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் உரையினை வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரையினை வழங்குகிறார் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குழந்தைகள் கை செலவுக்கு பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போகிறீங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் உங்களுக்கு மனம் விரும்பிய பாடலோட நிறைய பொது அறிவு தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் கேட்டுடலாமா? ரெட்ரோ இது படத்தோட பேர். சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்காங்க, இசையமைத்து விவேகா அவர்களின் வரிகளில். ஒரு விறுவிறுப்பான பாடல்.

0: சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். உப்பூர் அனல்மின் நிலைய பணிகளை முடக்கியதன் மூலம் திமுக தலைமையிலான அரசு பல ஆயிரம் கோடி ரூபாயை வீணடித்துள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றஞ்சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதிதிராவிட தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். தமிழகத்தில் அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமைச் செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலிய ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6. இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால். உரை வழங்குகிறார் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது தொழிலாளர் நலச்சட்டங்கள் பற்றிய சட்ட சங்கதிகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக அந்த வகையில் நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போவது ஒப்பந்த தொழிலாளர்கள் அவங்கள பற்றிய சில சட்ட சங்கதிகள். இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க யாரை ஒப்பந்த தொழிலாளர் என்று நாம் சொல்ல முடியும்? ஒரு முதன்மையான நிறுவனத்தில், அதாவது பிரின்சிபல் எம்ப்ளாயர் சொல்லக்கூடிய ஒரு முதன்மையான நிறுவனத்தில் நேரடியாக பணியாற்றாமல் ஒரு இடைத்தரகர் அல்லது ஒப்பந்தக்காரர் மூலமாக குறிப்பிட்ட ஒரு வேலைக்காகவோ அல்லது குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கோ பணியமர்த்தப்படும் தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் என்று அழைக்கப்படுவார்கள், கான்ட்ராக்ட் லேபரர்ஸ். இவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பெரிய கம்பெனி இருக்கும், ஒரு பெரிய நிறுவனம் இருக்கும். அந்த கம்பெனியில் வந்து சில வேலைகளை செய்வதற்காக சில ஒப்பந்ததாரர்களுடன் அந்த கம்பெனியின் முதலாளி ஒரு ஒப்பந்தம் ஒன்றை போட்டிருப்பார், எனக்கு இந்த தொழிலை செய்து முடிக்கவும். அதாவது உதாரணத்துக்கு பார்த்து போனீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்டாக இருக்கும், ஆனால் அங்கே வந்து ஒரு கட்டுமானம் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அந்த கட்டுமானம் கட்டுவதற்கு அந்த முதன்மை நிறுவனம் ஒரு ஒப்பந்ததாரரிடம் வந்து ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக அதை கட்டுவதற்கு கொடுக்கப்படும். அப்போ அந்த வேலைகளை செய்வதற்கு வெளியே இருந்து ஒப்பந்த தொழிலாளர்களை அந்த ஒப்பந்தக்காரர் கொண்டு வந்து அங்கே வேலைக்கு அமர்த்துவார். இது மாதிரி எண்ணற்ற வேலைகள் இருக்கிறது ஒரு நிறுவனத்துக்கு உள்ளேயே ஒப்பந்தம் மூலமாக. இப்போ வந்து சரக்கு ஏற்றி இறக்குறதுக்கு ஒப்பந்தத்தின் மூலமாக அவங்க அந்த தொழிலை மட்டும் செய்வாங்க, அந்த ஒப்பந்தத்தின்படி அவருக்கு என்ன பணம் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பார்கள். அது சம்பளம் அது எப்படி பேசியிருக்கிறாங்களோ அதன்படி அது நடக்கும். இந்த ஒப்பந்த தொழிலாளர்களை பற்றி வரமுறை அவங்களோட சட்டம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்று தனியாக இருக்கிறது. அது எப்படின்னு பார்க்க போகிறதா இருந்தால், இப்போ ஒப்பந்த தொழிலாளர்களை முறைப்படுத்துவதற்கு சட்டம் ஏதேனும் உள்ளதா என்றால் ஆமாம் இருக்கிறது. அது எப்படின்னா, இந்தியாவில் ஒப்பந்த தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் அவர்களை சுரண்டலிலிருந்து தடுக்கவும் ஒப்பந்த தொழிலாளரை முறைப்படுத்துதல் மற்றும் ஒழித்தல் சட்டம் 1970 என்ற ஒரு சட்டம் நடைமுறையில் உள்ளது. இந்த சட்டம், இந்த ஒப்பந்த தொழிலாளர் கொடுத்த சட்டம் எங்கு பொருந்தும் என்று பார்த்தால், 20 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்டு இயங்கும் நிறுவனங்களுக்கும் 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை பணியமர்த்தும் ஒப்பந்ததாரர்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும். இந்த ஒப்பந்ததாரர்கள் வந்து அந்த நிறுவனங்கள், அந்த ஒப்பந்தம் யார் செய்கிறாங்களோ அவங்க வந்து தகுந்த லைசன்ஸ் அவங்க வச்சிருக்கணும். அந்த ஒப்பந்தம் நடத்துவதற்கான அந்த பதிவு சட்டத்தின் கீழ் வந்து ஒரு உரிமம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் அவர்கள் வந்து முறையான ஒப்பந்ததாரர்களாக இருப்பாங்க. இந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு என்னென்ன சட்ட பாதுகாப்பு உள்ளது என்று பார்த்தால், இந்த முதன்மை நிறுவனத்தின் பொறுப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒப்பந்ததாரர் வந்து தொழிலாளருக்கு சரியான நேரத்தில் சம்பளம் வழங்க தவறினாலோ அல்லது குறைவாக வழங்கினாலோ முதன்மை நிறுவனமே அந்த சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று இந்த சட்டம் சொல்கிறது. அதாவது ஒப்பந்தக்காரர்கள் அந்த சம்பளத்தை கொடுக்காவிட்டால் கூட அந்த முதன்மை நிறுவனமே அந்த சம்பளத்தை வந்து அந்த ஒப்பந்த தொழிலாளருக்கு கொடுக்க வேண்டும். இது வந்து நிரூபிக்கப்பட வேண்டும். அந்த ஒப்பந்ததாரர் வந்து இந்த ஒப்பந்த தொழிலாளருக்கு சம்பளம் கொடுக்கவில்லை என்று நிரூபிக்கப்பட வேண்டும். இந்த நிரந்தர பணிகளில் தடை ஏற்படும் என்றால், ஒரு நிறுவனத்தின் முதன்மையான மற்றும் தொடர்ந்து நடைபெறும் அன்றாட பணிகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை ஈடுபடுத்துவதற்கு சட்டப்படி தடை விதிக்கப்படலாம். அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அவங்க தொழிலாளர்களுக்கும் இவர்களுக்கும் வேறுபாடு உண்டு. ஸோ அந்த தொழிலை இவர்கள் செய்வதற்கு, ஒப்பந்த தொழிலாளர்கள் செய்வதற்கு சட்டப்படி அந்த நிறுவனத்தால் தடை விதிக்கப்படலாம். அதே மாதிரி இந்த ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் சுகாதாரமான குடிநீர், கழிவறை, முதலுதவி பெட்டி மற்றும் ஓய்வறைகள் அமைத்து தரப்பட வேண்டும். இப்போ இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சட்ட அம்சங்கள் என்னவென்று பார்க்கும்போது, ஒவ்வொரு மாதமும் 7 அல்லது 10 தேதிக்குள், அந்த அதுக்குள்

0: ஊதியம் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஊதியம் வழங்கும்போது முதன்மை நிறுவனத்தின் பிரதிநிதி உடன் இருக்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் அந்த பணத்தை வந்து ஒப்பந்ததாரருக்கு கொடுக்குறாங்க. அந்த தொகையை வாங்கி தான் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு அந்த ஒப்பந்ததாரர் அந்த பணத்தை கொடுக்கிறார். அதே மாதிரி அரசு நிர்ணயித்துள்ள அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை விட குறைவாக அவர்களுக்கு வழங்குதல் கூடாது. அதே மாதிரி வேலை நேரத்தை பார்த்து அவங்க அந்த வேலை நேரத்தை தாண்டி வேலை செய்தால் அதற்கு மிகை நேர ஊதியம், அந்த ஓவர் டைம் அலவன்ஸ் சொல்லக்கூடிய மிகை நேர ஊதியம் இரட்டிப்பாக அவங்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதாவது வேலைக்கான கூலியையும் கொடுக்க வேண்டும், மிகை நேர ஊதியத்தையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். நேரடி தொழிலாளர்கள் செய்யும் அதே பணியை ஒப்பந்த தொழிலாளரும் செய்தால் இருவருக்கும் ஒரே மாதிரியான ஊதியமும் வசதிகளும் வழங்கப்பட வேண்டும். இவங்களுக்கு இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பாக அந்த தொழிலாளர் வைப்பு நிதி மற்றும் மருத்துவ காப்பீடு, அதாவது ESIPF போன்ற பலன்கள் ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் கட்டாயம் பொருந்தும். அதே மாதிரி அந்த வேலையை வந்து ஒரு ஒப்பந்த தொழிலாளர் செய்து முடிக்கும் பட்சத்தில் அந்த வேலை முடியும் போது ஒப்பந்ததாரர் தொழிலாளர்களுக்கு அவர் பணியாற்றியதற்கான சான்றிதழ் வழங்க வேண்டும். அது ஃபார்ம் 15 சொல்லுவாங்க. அதில் வந்து அவர் வேலை பார்த்ததுக்கான ஒரு சான்றிதழ், ஏன்னா இந்த மாதிரி சான்றிதழ் இருக்கும் பொழுது அவர் பின்னிட்டு வேறு தொழிலாளரிடம் அவர் தொழில் செய்யும் பொழுது அவருக்கு இது வந்து ஒரு அனுபவ சான்றிதழாக அது அவருக்கு அமையும். அதே மாதிரி இந்த ஒப்பந்த தொழிலாளர்களின் உரிமைகள் மறுக்கப்படும் பட்சத்தில் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கல, சுரண்டல், அந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த மாதிரி யாரும் பிரச்சனைகள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் மண்டல தொழிலாளர் ஆணையரையோ அல்லது தொழிலாளர் நலத்துறையோ அணுகி நிவாரணம் பெறலாம். இவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள் என்ற வரைமுறைக்கு உள்ளே வருவார்களே தவிர இதர தொழிலாளர்களுக்கு என்னென்ன உரிமைகள் உண்டோ அந்த உரிமைகள் இவர்களுக்கும் உண்டு. இன்னும் இந்த தொழிலாளர்கள் நலச்சட்டங்களை பற்றி நாளை நாம் மீண்டும் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை கேட்டீங்க வழக்கு என்று வந்தால் உரை வழங்கியவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குகிறார் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
2: 72 மேளகர்த்த ராகங்களில் 8வதாக இடம்பெறும் ராகம் தோடி. தோடி ராகத்தை கடபயாதி சக்கரத்தின்படி ஹனுமன் தோடி என்று அழைப்பார்கள். தோடி ராகத்தின் சுரஸ்தானங்கள் சட்ஜமம், சுத்த ரிஷபம், சாதாரண காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், கைசிக நிசாதம்.

கோடீஸ்வர ஐயர் அவர்கள் தோடி ராகத்தில் கலி தீர வந்தருள் சுகுமாரா என்ற கீர்த்தனையை மிஸ்ரச்சாப்பு தாளத்தில் இயற்றியிருக்கிறார். பட்னம் சுப்பிரமணிய ஐயர் அவர்கள் தோடி ராகத்தில் ஏரானா பை இந்த சவுக்க என்ற வர்ணத்தை ஆதிதாளத்தில் இயற்றியிருக்கிறார். பிரம்மஸ்ரீ பாபநாசம் சிவன் அவர்களோ திருச்செந்தூர் முருகன் மீது

0: என்ற கீர்த்தனை ஏற்றியிருக்கிறார். சத்குரு தியாகராஜ சுவாமி அவர்கள் தோடி ராகத்தில் என்ற கீர்த்தனையும், ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் அவர்கள் தாயே யசோதா என்ற கீர்த்தனையும் ஏற்றியிருக்கிறார். தொடர்ந்து சிந்திப்போம்.
1: இதுவரை கேட்டீங்க வேதமும் நாதமும் உரை வழங்கியவர் சுந்தரபாண்டிபுரம் சி சக்திவேல் அவர்கள். இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6. இன்று காலை 9:02 ஆனந்த பூங்காச்சு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசக்கூடிய தலைப்பு, குழந்தைங்களுக்கு கை செலவுக்கு பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்கள், ஆலோசனைகள், அனுபவங்கள் இதை வந்து இன்றைக்கி நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம ஆனந்த பூங்காச்சு நிகழ்ச்சியில்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனி கேட்கலாம் இன்றைய குறுஞ்செய்தி.
2: இன்றைய குறுஞ்செய்தி, காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
3: காலை வணக்கம் வாரமந்திரியாரே. ஏதேனும் முக்கிய செய்திகள் வந்துள்ளனவா?
2: தங்களது தம்பியும் இளவரசனுமான இந்திரசேனன் தான் படிக்கும் இடத்தில் ஒரு காரை வாங்கி இருக்கிறாராம். தங்களுக்கும் பரிசாக ஒரு காரை அனுப்பியிருக்கிறார் மன்னா.
3: எனது அனுமதி இல்லாமல் எப்படி கார் வாங்கலாம்?
2: இளவரசர் சந்திரசேனன் கார் ஓட்ட லைசன்ஸை பெற்று விட்டார். அதனால் ராஜமாதா அவருக்கு அனுமதி அளித்து விட்டார், காரை வாங்கிவிட்டார்.
3: நானும் தான் லைசன்ஸ் வாங்கி வைத்திருக்கிறேன் மந்திரியாரே.
2: மன்னா, அதெல்லாம்

0: நன்றாகத்தான்
1: இருக்கிறது. காரின் சாவியை இங்கே தாருங்கள், நான் ஓட்டி பார்க்கிறேன்.
2: மன்னா, எதற்கு மன்னா ரிஸ்க்? காருக்கென்று தனியாக ஒரு ஓட்டுநரை வேலைக்கு அமர்த்தினால் தான் என்ன?
1: நான் எடுக்கும் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதே உமது வேலையாகிவிட்டது. இன்று நான் எப்படியும் காரை ஓட்டியே தீருவேன்.
2: விதி யாரை விட்டது? மன்னரையும் விடவில்லை. விதி வலியது. மன்னா, பத்திரமாக போய் வாருங்கள்.
1: மந்திரியாரி, நீரும் என்னுடன் வருகிறீர்.
3: எப்படி?
2: விதி என்னையும் விடவில்லையா?
1: என்ன முணுமுணுப்பு அங்கே?
2: ஒன்றுமில்லை மன்னா, இதோ வருகிறேன்.
1: என்ன, ஸ்டார்ட் ஆகவில்லை?
2: ஆஹா, ஸ்டார்டிங் லே ட்ரபிளா?
1: ஒரு வழியாக ஸ்டார்ட் ஆகிவிட்டது. மந்திரியாரே, எனது டிரைவிங் எப்படி இருக்கிறது?
2: பிரமாதம் மன்னா. என்ன லப்டப் லப்டப் என்று எனது இதய துடிப்பு வெளியே வரை கேட்கிறது. இந்த மன்னர் தாறுமாறாக ஓட்டுவதை பார்த்தாலே பயமாக இருக்கிறது. ஆஹா, சீட் பெல்ட்டை அணிந்து கொள்வோம். மன்னா, சீட் பெல்ட்டை அணிந்து கொள்ளுங்கள்.
1: வண்டி ஓட்டிக் கொண்டிருக்கும் போது எப்படி சீட் பெல்ட் போட முடியும்?
2: மன்னா, முதலில் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு சீட் பெல்ட்டை அணிந்து விட்டு பிறகு காரை ஓட்டுங்கள்.
1: மந்திரியாரே, மந்திரியாரே, ஏன் இப்படி செய்தீர்? எனது அனுமதி இல்லாமல் பிரேக்கை அழுத்தி ஏன் காரை நிறுத்தினீர்?
2: மன்னா, சாலை போக்குவரத்தில் அதிக விபத்துகள் நடைபெறும் நாடுகளில் முதன்மையாக நமது இந்தியா இருக்கும் நிலையில் விபத்துகளையும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளையும் தடுக்க மத்திய அரசு பல்வேறு விதிமுறைகளை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து காரின் முன்பகுதியிலும் அமர்ந்திருப்பவர்களும் வாகன ஓட்டுநர்கள் மட்டுமல்ல, காரின் பின்பகுதியில் அமர்ந்திருப்பவர்களும் சீட் பெல்ட் அணிய வேண்டும் என்ற விதிமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மீறுபவர்களுக்கு 1000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படுகிறது.
1: இது வெறும் விதிமுறைதானே, இதை யாரும் சரிவர கடைபிடித்ததாக தெரியவில்லையே. இந்த 73 இயேசு மன்னர், நான் இதற்கு கடைபிடிக்க வேண்டும்.
2: மன்னா, நமது இந்தியாவில் கார் சீட் பெல்ட் அணியாதவர்களுக்கு, குறிப்பாக பின் சீட்டில் இருப்பவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்பது 1988 மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் விதிமீறலாக கருதப்பட்டு விதிக்கப்படுகிறது. மேலும் ஓட்டுநர் மற்றும் பயணிகள் இருவருக்கும் இந்த விதி பொருந்தும். வாகன சட்டத்தின் கீழ் இருப்பதால் மன்னர் தாங்களும் கடைபிடித்தே ஆக வேண்டும். இந்த விதிமீறல் அதிகமாக இருப்பதால் தற்போது கண்காணிப்பு கேமராக்களை ஆங்காங்கே நமக்கே தெரியாமல் தெரிந்த இடங்களில் பொருத்தி அதன் மூலம் கண்காணித்து போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதிக்கிறார்கள்.
1: கண்காணிப்பு கேமராவா அபராதமா? நான் 73 இயேசு மன்னர்.
2: ஆமாம் ஆமாம்.
1: நீர் எனது மந்திரியார்.
2: ஆமாம் ஆமாம்.
1: நாமே விதிமுறையை மீறலாமா?
2: கூடாது மன்னா, கூடாது.
1: முதலில் சீட் பெல்ட்டை அணிந்து கொள்வோம், பின்னர் காரை ஸ்டார்ட் செய்வோம்.
2: எப்படியோ ஒரு ஆபத்தை சரி செய்து விட்டோம். இறைவா, இந்த மன்னரின் டிரைவிங்ல இருந்து என்னை காப்பாற்று. 108 ஆம்புலன்ஸ் அழைக்காமல் இருக்க உனக்கு 108 தேங்காய் உடைக்கும்.
4: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
6: எட்டு மணி 37 நிமிடத்துல இணைந்திருக்கிறோம் நிலைப்பண்பலை 102.6. இனி கேட்கலாம் திரை இசை.

0: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 இது திரைசை.
1: Into this tune now, 'cause it's about you and your love, and you gotta get lucky.

0: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிலைப்பண்பலை 102.6 இனி கேட்கலாம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கா சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
1: சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
5: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். ஒரு நாள் அவருடைய அரசவைக்கு ஒரு ஓவியன் வந்தான். அவன் சீனா தேசத்திலிருந்து வந்தவன், தாவோ சிந்தனையாளர். அவன் அங்க வந்து மன்னர் முன்னாடி நிக்கிறான். யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என்னால செய்ய முடியும்னா. இவன் இப்படி சொன்னதை கேட்டதும் ஏற்கனவே அங்க இருந்த அரசவை ஓவியன் ஒருத்தனுக்கு கோபம் வந்துட்டுது. இதோ பாரு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது, நான் வேணும்னா உன்னுடைய சவாலை ஏத்துக்கிறேன் அப்படின்னா. நாம ரெண்டு பேரும் ஓவியம் தீட்டுவோம், அதை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பேர்ல யார் சிறந்த ஓவியன் அப்படிங்கறத மன்னரே தீர்மானம் செய்யட்டும், என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டான். அவன் அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டான். போட்டி ஆரம்பமாச்சு. அரசர் அவங்களுக்கு ரெண்டு சுவர்களை ஒதுக்கி கொடுத்தார். 6 மாச காலம் அவகாசம் கொடுத்தார். ரெண்டு ஓவியர்களும் அவங்கவுங்க வேலையை ஆரம்பிச்சாங்க. இரவு பகலாக வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. 6 மாசம் முடிஞ்சது. அரசர் வந்து பார்த்தார். முதல்ல தன்னுடைய அரசவை ஓவியர் தீட்டி இருந்த ஓவியத்தை பார்த்தார். ரொம்ப பிரமாதமாக இருந்தது, பாராட்டினார். இதோ பாரு, உன்னுடைய ஓவியம் அற்புதமாக இருக்கு, உயிரோட்டம் உள்ளதாக இருக்குது, கலையின் உச்சமே இதுதான், இதை விட சிறந்த ஒரு ஓவியத்தை வேற யாராலையும் படைக்க முடியாது அப்படின்னார். அதுக்கப்புறம் அந்த சீன ஓவியன்கிட்ட போனார். எங்க உன்னுடைய ஓவியம்னு கேட்டார். திரைச்சீலையை விலக்கி விட்டு பாருங்கன்னா. மன்னர் வந்து அந்த திரைச்சீலையை விளக்குனார். உள்ள வந்து ஓவியம் இருக்க வேண்டிய இடம் கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுது. அவன் அந்த 6 மாச காலமா அந்த சுவரை வந்து தேய்ச்சி தேய்ச்சி கண்ணாடி மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறான். அதுக்கு நேராக எதிர் சுவரில் அரசவை ஓவியம் தீட்டின ஓவியம் இருக்கு, அது எதிரில் இருந்த இந்த கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்குது. மன்னர் யோசனை பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் அந்த சீன ஓவியனை பார்த்து கேட்டார். இதை பாரு, நீ என்னுடைய ஆளை வந்து தோற்கடிச்சுட்ட அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை, ஆனாலும் எங்களை ஏமாத்தி இருக்கிற, எந்த ஓவியமும் நீ வரையிலையே அப்படின்னார். அரசே, இதுதான் உண்மையான ஓவியம், உயிருள்ள ஓவியம். இது வந்து மனோபாவங்களை பிரதிபலிக்கும், மாறுகின்ற காலங்களை அப்படியே காட்டும் அப்படின்னா. அந்த சீன ஓவியன், கையால் வரைகிற ஓவியங்களில் சலனம் இல்லை, கண்ணாடி அப்படி கிடையாது, சக்தியின் ஓட்டம் அதில் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும், கண்ணாடி மட்டுமே ஜீவன் உள்ள ஓவியமாக இருக்க முடியுங்கிறத அந்த சீன ஓவியன் தெரிஞ்சு வச்சிருந்தான். ஏன்னா அவன் ஒரு தாவோ சிந்தனையாளன். ஒவ்வொரு குழந்தையும் இந்த கண்ணாடியோட தான் பிறக்குது,

0: ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா ஓவியங்களை கண்ணாடி மீது பதிப்பிச்சு விடுறோம். கண்ணாடி நம்மளை பிரதிபலிக்குது, நம்முடைய அழகோ அவலட்சணமோ கண்ணாடியை பாதிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது, கடந்து போன வினாடியை பற்றி அது சிந்திக்கிறது இல்லை, அடுத்த கணத்தை பற்றின எதிர்பார்ப்பும் அதுக்கிட்ட கிடையாது. அதுதான் பற்றற்ற நிலை, மனிதனுக்கு தேவைப்படுறது அதுதான். கண்ணாடிக்கிட்டே இருந்து நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இது. வாழ்க்கையில் வந்து மனிதர்களை நேசிக்கலாம், உலகின் அழகையெல்லாம் பிரதிபலிக்கலாம், ஆனால் எதையும் பற்றி கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிறது பெரியவர்கள் அறிவுரை. துயரம்ங்கிறது பற்றுக்களின் சாயை. கண்ணாடி முன்னாடி நிற்கிறப்போவெல்லாம் நமக்கு இந்த ஞாபகம் வரணுமா? ஒரு குடும்ப தலைவர் ஒரு நாள் காலையில் விடிஞ்சு எழுந்திரிச்சதும் சத்தம் போட்டார், யார் இந்த கருங்குரங்கு படத்தை என் ரூமில் கொண்டாந்து மாட்டி வச்சது அப்படின்னு கத்தினார். சமையல் கட்டிலிருந்து மனைவி பதில் சொன்னாங்க, தூக்க கலக்கத்தில் உளராதுங்க, நல்லா பாருங்க, அது படம் கிடையாது, முகம் பார்க்குற கண்ணாடி அப்படின்னா.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. கேட்டு நிலை பண்பலை 102.6 இல்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் மூலம் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். உப்பூர் அனல்மின் நிலைய பணிகளை முடக்கியதன் மூலம் திமுக தலைமையிலான அரசு பல ஆயிரம் கோடி ரூபாயை வீணடித்துள்ளதாக மாநில மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதி திராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். தமிழகத்தில் அதிகரித்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமைச் செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 ஆண்டில் முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாலை காலை வணக்கங்கள். ஸோ சண்டேங்கிறதால கொஞ்சம் குழப்பமாயிடுச்சா? ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் நிறைய தலைப்புகளில் இன்றைக்கி நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பற்றி உங்களோட கருத்துக்கள், ஆலோசனைகள், அனுபவங்கள் இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி நம்ம ஆனந்த பூங்காட்சியில் நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு நம்ம கை செலவுக்கு பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற அந்த தலைப்பு சார்ந்த விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இது சார்ந்த உங்களுடைய அனுபவங்கள், ஆலோசனைகள், கருத்துக்கள், இந்த விஷயங்களை நீங்களும் வந்து தெரிவிக்கலாம். கால் பண்ணுங்கள், 0462-256-1132 மற்றும் ஒரு எண் 0462-256-1133. நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் நேயர் யாரு, என்ன சொல்ல போறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் ஈரோடு சூரமட்டி வளசிலிருந்து இளங்கோ பேசுறேங்க ஐயா.
1: இளங்கோ சார் சொல்லுங்க.
2: அதாவதுங்க, அதாவது நம்ம பிள்ளைங்களுக்கு கை செலவுக்கு நாம தான் கொடுத்தாகணும்.
1: சரி,
2: கை செலவு கொடுத்தா தானே அவங்க மேற்கொண்டு எந்த ஒரு தவறான எண்ணத்தோடு போக மாட்டாங்க.
1: ஆமா,
2: கை செலவுக்கு நம்ம கொடுத்தாங்கன்னா அதுல என்னன்னா, நம்ம அது தேவையான செலவா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பசங்க நம்ம செலவு பண்றது செலவு சரியான செலவா அப்படின்னு பாக்கணும். ஆனா நம்ம கை செலவு கொடுக்கல, நம்ம விட்டு பசங்க என்ன பண்ணுவோம், நமக்கு தெரியாம கையாடல் பண்ணுவாங்க.
1: சரி,
2: அதுக்கெல்லாம் வழிவகுக்கும்.
1: ஸோ அப்போ கை செலவுக்கு பணம் கொடுக்கணும், ஆனால் பணம் வந்து எதுக்காக அவங்க செலவழிக்காங்கிறதையும் நம்ம கண்காணிக்கணும் அப்படிங்கிறீங்க.
2: ஆமாம், ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஸ்லிப் பண்ண மாதிரி அவங்க ஸ்லிப் ஆகிடக்கூடாதுல்ல.
1: ம், சரி,
2: காலை மாலை சொன்ன மாதிரி அது மாதிரி தான் சொல்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் கை செலவுக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்தா தான் நம்ம பிள்ளைங்க நம்ம கரெக்டாக எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் நம்ம கண்காணிக்கிறது நம்மளுடைய கடமை.
1: சூப்பர், நன்றி சார், நன்றி நிகழ்ச்சி.
2: நன்றி, நன்றி.
1: வணக்கம்
3: சார். காலை ஒரு பணிவான வணக்கம். ரவிக்கும்போதா மூல கருப்பு, நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேங்க சார். சார், பிள்ளைகளுக்கு வந்து ஒரு 21 வயசுக்கு அப்புறம் தான் அந்த காசை கொடுத்து நம்ம பழகணும்.
1: என்னென்ன
3: குடுக்கல சார், தேவைக்கு ஒரு பால் பாக்கெட் வாங்குறோம்னா அந்த பிள்ளைக்கு அந்த போயிட்டு வர்ற திறமை இருக்கா, ரோட பார்த்து கிராஸ் பண்ணுதா
1: சரி
3: அப்படிங்கறத பார்த்துதானே. நம்ம வீட்டுல நம்ம இதுல ரெண்டு பேர் இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுத்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவைங்கிறது அவங்களுக்கு ஆரம்பத்திலே கொடுத்து பழகிட்டா நம்ம கஷ்டம் தான் அவங்களுக்கு தெரியாம போயிடும்.
1: சரி,
3: அப்படிதான் சார் என்னோட கருத்து.
1: ரைட் ரைட். நம்ம ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம சின்ன வயசுல நமக்கு எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா,
3: என்ன வாங்கி கொடுக்கலாம் சார்?
1: முட்டாய் வாங்குறதுக்கு கொடுப்பாங்கல்ல.
3: என்ன
1: குழந்தைங்களுடைய கை செலவுக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து முன்ன வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து காசு கொடுக்காத பட்சத்துல வேற தவறான ஒரு வழிகளை வந்து யோசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்த நேயர் வந்து என்ன சொல்றாங்க, சொன்னாங்க அப்படின்னா, அதாவது 20 மேல காசு கொடுத்து பழகுங்க, அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மளே வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லலாம். இந்த பாடலுக்கு அப்புறமா பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: பூங்காட்சி தான் வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் குழந்தைங்களுக்கு கை செலவுக்கு பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் வந்து பேசிட்டு இருக்கிறோம். அடுத்து யார் என்ன சொல்ல போறாங்க கேட்கலாமா? வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில இருந்து கே தாமஸ் பேசுறேன்.
3: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
4: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன் சார்.
3: சொல்லுங்க சார்.
4: அதாவது எங்க காலத்துல எல்லாம் சவுமுட்டாயின்னு

0: ஒண்ணு கொடுப்பாங்க சின்ன பிள்ளைகளுக்கு. அங்க இருக்கும்
1: ஆமா
0: வீட்டுல எவ்வளவுதான் அந்த சவுமிட்டாய் வாங்கணுங்கிற எண்ணம் ரொம்ப வரும் பாத்துக்கோங்க. பைசா கணக்குலதான் காசு கொடுப்பாங்க. அதனால பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு வந்து இந்த சவுமிட்டாய் எங்க அந்த பெப்பர்மெண்ட்டும் பாங்க, ஆரஞ்சு மிட்டாய், பள்ளி மிட்டாய், அப்படி சின்ன சின்ன மிட்டாய் மாடல் மாடலா சின்ன சின்ன அங்க ஏமா அவரு போற வழியில இருக்கும் பாருங்க, ஸ்கூலுக்கு போற வழியில. அதனால அப்படி சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி அது அடுத்த பையன்கிட்ட போய் கை ஏ எனக்கு கொஞ்சம் ஏல ஏல என் தாடா அப்படின்னு சொல்லி கேட்காத அளவுக்கு இவனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். அது கொஞ்சம் கட்டாயம் கொடுக்காமலும் இருக்க கூடாது. சும்மா சும்மா கொடுத்தா தான் பள்ளிக்கூடம் போவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சில பிள்ளைகள் அழுதுகிட்டு இருப்பான், எனக்கு 10 பைசா வேணும் 5 பைசா வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அதனால குடுக்காமலேயும் இருக்க கூடாது. ரொம்ப கொடுத்து அவனை இஷ்டம் போல இந்தா உனக்கு மா இவ்வளவு தார அப்படின்னோடனே இப்ப சில இடத்துல எல்லாம் அப்படி பண்றாங்க. அது வந்து பிள்ளைகளுக்கு அதிகமா கட்டாயம் கொடுக்க கூடாது, கொடுக்காமலேயும் இருக்க கூடாது, குறைவான அளவு கொடுத்து அதை நம்ம கண்காணிக்கணும்னு என்னுடைய கருத்து.
1: கண்டிப்பா சொன்னீங்க, கரெக்டா சொன்னீங்க. அதாவது அந்த காலத்துல நம்ம பணம் கொடுப்பாங்க, நீங்க சொன்ன ஒரு 50 பைசாவோ 1 ரூபா கொடுத்தாங்கன்னா 50 காசுக்கு நம்ம முட்டாய் வாங்கிட்டு 50 காசு வந்து சேமிப்பு, அந்த சஞ்சய்கான்னு சொல்லுவோம் இல்லையா,
0: சேமிக்கக்கூடிய ஒரு பண்பு வந்துடும் பத்திலா.
1: கரெக்ட்.
0: அதாவது என்ன பண்றான் மீதி, என்ன பண்றான் எல்லாம், என்ன செஞ்சுட்டு இருக்கான், எப்படி
1: கண்டிப்பா
0: அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஒரு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம கண்காணிக்கணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சூப்பர்,
0: நன்றி சார்.
1: நன்றி சார், நன்றி, வணக்கம். ஸோ ரொம்ப அருமையான ஒரு கருத்து. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செலவுக்கு, அதாவது அவங்களுக்கு தேவைக்கு ஏதாவது குறைந்தபட்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. அடுத்து யார் என்ன சொல்ல போகிறாங்க கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நலமாக இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கும். நலம் விசாரிப்பது யார், எங்கிருந்து?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
1: சொல்லுங்கள் சிவசுப்பிரமணியன் சார்.
2: குழந்தைகளுக்கு கை செலவுக்கு பணம் கொடுப்பது அவசியமாக கேட்குறீங்களா?
1: ஆமாம்.
2: அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரையும் வந்து கொடுக்கலாம் சார். இப்ப எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிறது வச்சுங்களேன், ஆரம்ப பள்ளி.
1: சரி,
2: அந்த பள்ளி குழந்தைகளுக்கு நம்ம கை செலவுக்கு கொடுக்கலாம். அது வந்து இந்த வீணாபணம் ரோட்ல விற்கிற தின்பண்டங்கள்லாம் வாங்கி கண்ணாமணு உடம்புக்கு உபாதைகளை ஏற்படுத்திக் கொள்ளும். அதே நோட்டு புக்கம் புத்தகம் கை எல்லாம் வாங்கினா அது வந்து பரவாயில்லை.
1: சரி,
2: அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், ஒரு 20-22 வயசுக்கு வேலை போனால் அவங்க அந்த பக்குவமாக அந்த காலேஜுக்கு தகுந்தாப்புல அவங்க அதை செலவு பண்ணுவாங்க. இந்த குழந்தைகள்கிட்ட கொடுக்கும்போது வந்து 4 குழந்தைகள்லாம் சேர்ந்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ரோட்டு கடையெல்லாம் விற்கிற அந்த பொருட்கள்லாம் வாங்கி சாப்பிட்டு நம்மளுடைய உடம்புக்கு உள்ள உபாதைகளை தேடிக்கும்.
1: சரி சரி,
2: அது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால நம்ம வந்து அதனுடைய அது என்னத்துக்கு செலவு பண்ணுது, நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணதாங்கிறத நம்ம அதை உற்று நோக்கி பார்க்கணும். அப்படி பார்த்து நம்மளுக்கு அந்த கை செலவுக்கு காசு கொடுத்தா அது நல்லது சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம் சார்.
1: நன்றி நன்றி. ஸோ இன்னொரு கருத்தையும் வந்து முன் வச்சுருக்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. அவங்க வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு இடங்கள்லையோ எங்கேயோ போய் ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்றேன்னா அவங்களுடைய உடலுக்கு வந்து அது ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதே சில அறிவுரைகளோட இந்த மாதிரி நீ இந்த கடைகளை போய் இந்த இதை மட்டும் வாங்கி சாப்பிடு, அதான் உனக்கு நல்லது அப்படிங்கிறத வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த கருத்தையும் முன் வச்சுருக்கிறாங்க. தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா.

0: 9:21 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் அலைபண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் தான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கை செலவுக்கு பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நிறைய நேயர்கள் வந்து கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் என்ன சொல்ல போகிறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஆனந்த பூங்காட்டா விஷயம் கருத்துக்களம் ஆடுகளம் அமர்க்களம் நிகழ்ச்சி மகிழ்ச்சி குற்றாலம் ஊர் அம்பலான பேரு ஓசையோடும் பண்பலம் இனிங்க இசையோடும்.
0: அருமை, உங்களுடைய அந்த தொடக்கமே ரொம்ப அருமையா இருக்குது. சொல்லுங்க அம்பலவாணன் சார்.
1: ரொம்ப நல்லா இருக்கும்.
0: நல்லா இருக்கும்.
1: அதான் சார், அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பக்கத்து வீட்டுல ஜாமான் சொல்லுவாங்க.
0: சரி,
1: இப்ப அம்பலம் இந்த ஜாமான் வாங்கிட்டு உனக்கு ரெண்டு விஷயம் தரம்பாங்க, ஒரு விஷயம் அடிச்சு கொடுப்பாங்க, அதை நான் டப்பால சேர்த்து வைப்பேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து 30-40 ரூபாய் சேர்ந்துடும். அது அவ்வளவு சந்தோஷம், உடனே எடுத்துட்டு போய் வீட்டுக்காக வாங்கணும்ட்டு
0: இந்த
1: கருப்பட்டி காப்பித்தூள் பல தின்பண்டை எல்லாம் வாங்கி வீட்டுல கொடுத்துருவேன். அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்நேரம் 30 ரூபாய் பெருசு.
0: சரி சரி,
1: அந்த நேரத்துக்கு சம்பளமே எங்க அப்பாவுக்கு மாசம் 30 ரூபாய் தான். அப்படி இருக்கும் நான் வந்து ஒவ்வொரு பீசாவா சேர்த்து அதை வாங்கி கொடுப்பேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பிள்ளைகளுக்கு பாக்கெட் மணி கொடுக்க பெருசு இல்ல, அவங்க அதை அத்தியாவசியமா செலவழிச்சாங்களா இல்ல அனாவசியமா செலவழிக்காங்களா இல்ல மிச்சப்படுத்தாங்களா பாக்கணும்.
0: கண்டிப்பா
1: காசு கொடுத்து தப்பு இல்ல,
0: கரெக்ட்.
1: ஆனா அதே அது எப்படி செலவழிக்காங்க பாக்கணும், அதை
0: பாக்கணும், சொல்லியும் கொடுக்கணும் இல்லையா?
1: சொல்லியும் கொடுக்கணும், சேமிப்பு வளர்க்கணும். சிக்கனமும் ஒரு சேமிப்பு தான்.
0: அருமை அருமை.
1: சிக்கனம் தேவை இக்கணம், அதுக்கு தேவை இலக்கணம் நான் சொல்றேன்.
0: ரைட் சார்,
1: இலக்கணம் இருக்க கூடாது.
0: நன்றி நன்றி நன்றி.
1: அதனால எப்போ அப்படி சொல்லுவேன் நான்.
0: ரைட்டுங்க சார்,
1: சிக்கனமா இருங்க, ஜாஸ்தி செலவழிக்காதேன்னு சொல்லுவேன்.
0: ஓகே சார், நன்றி நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். வணக்கம் வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: ஏர்வாடியில இருந்து சுல்தானி பேசுறேன்.
0: சொல்லுங்க சுல்தானிமா.
2: அது

0: பைசாலாம் நாங்க இவங்க சொல்லுற மாதிரி நாங்க எங்க காலத்துல எல்லாம் 2 பைசா கிடைக்கிறதே கஷ்டம்.
1: சரி,
0: அந்த 2 பைசாக்கு 2 பைசாதான் 2 பைசாதான்னு கேட்டுட்டே இருக்கணும். இப்ப அப்படி இல்ல, நான் கடைக்கு போறேன் எனக்கு பண்ட வாங்கணும் அப்படி சொல்லி கேக்குதுவோம்.
1: சரி,
0: அதனால நம்ம பாக்கணும், ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் அப்படி பைசா கொடுக்கணும்னா அதான் நம்மளுக்கு தெரியும் இந்த பொருள் இவ்வளவுதான் தெரிஞ்சு அந்த இதைதான் கொடுக்கணும். சும்மா 20, 30, 40 எல்லாம் பிள்ளைகளுக்கு பைசா கொடுத்து வளமையை ஆக்க கூடாது.
1: அத சின்ன வயசுல இருந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா முக்கியமா?
0: ஆமா, வேண்டாம் வாங்க கூடாது. அதே மாதிரி இந்த பெருநாள் இந்த பெஸ்டிவல் வந்தனைக்கு ரூபாய் கொடுப்பாங்களா, 100 ரூபாய் கொண்டு உங்க அம்மாட்ட கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கணும்.
1: சரி,
0: அவங்க கையில 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்தானே அவங்க கையில வச்சுலாம் அது என்ன செய்தானே தெரியாது நம்மளுக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அதனால அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். இதெல்லாம் கொடுக்க பொதுவில் நான் பெஸ்டிவலுக்கு ரூபா கொடுக்காதுன்னு தான் சொல்லுவேன் யார்ட்டையும்.
1: சரி சரி சரி சரி சரி, நன்றி மணி கழிச்சு கலந்துகிட்டதுக்கு.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 தற்போதைய நிலவரம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதனைத் தொடர்ந்து ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியில் நாம் வந்து பேசலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆனந்த பூங்காச்சு கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 குழந்தைங்களுக்கு கை செலவுக்கு பணம் கொடுக்கலாமா, அப்படி கொடுத்தா அதை என்ன பண்ணலாம், எப்படி செய்யணும், கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பற்றி ஒவ்வொருத்தரும் நேயர்கள் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள். 0462-256-1132 மச்சமுரியன், 0462-256-1133 அப்படிங்கிற எங்களுக்கு நிகழ்ச்சியில் அடுத்து பேசக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து பேச போகிறாங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நாடுகுறிச்சி புதுக்குடியில இருந்து கனகா பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க கனகாமா.
2: ஆ, நலமா இருக்கீங்களா?
1: ம், நலமா இருக்கும். சொல்லுங்க, உங்களுடைய கருத்து என்ன
2: சார்? எப்படி சார் கொடுக்காம இருக்க முடியும்?
1: கொடுக்காம இருக்க முடியாது, கண்டிப்பா கொடுக்கணுங்கிறீங்க.
2: கண்டிப்பா கொடுங்க. இப்போ நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ வீட்டுல பைசா கம்மியா இருக்கும், வருமானம் கம்மி. இப்பெல்லாம் தரலன்னா வச்சுக்கோங்களேன், முன்னாடி எல்லாம் கடையில பாக்கெட் ஐட்டமே இருக்காதுங்க சார். பாட்டில பொரிகர்ல அந்த பால்கோவா 5 ரூபா, 2 ரூபா அந்த பால்கோவா 50 பைசா தான் இருக்கும். அந்த அளவுக்கு வச்சிருந்தேன். இப்ப எல்லாமே 5 ரூபா.
1: சரி,
2: இப்போ ஸ்கூல் வந்து இப்போ வீடு இங்க இருக்கு, ஸ்கூல் ஒரு பக்கம் இருக்கும், எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் இல்லன்னா 5 கிலோமீட்டர் தொலைவுலதான் ஸ்கூல் இருக்கு.
1: சரி,
2: 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்படிங்கிறப்போ அவங்க ஸ்கூல்ல ஏதாச்சும் தேவைன்னா 10 ரூபா 20 ரூபா தராம இருக்க முடியாதுங்க சார். அதே போல என்ன பண்ணீங்கன்னு கண்டிப்பா கேட்காம இருக்க கூடாது சார்.
1: கரெக்ட். சோ கண்டிப்பா செலவுக்கு
2: பைசாவா கேட்டுக்கணும். அதே போல என் பையன் பாத்தீங்கன்னா பெரிய பையன் என்ன செலவு பண்ணாலும் சொல்லிடுவான்.
1: சரி,
2: கிட்ட பையன்லாம் அப்படி கிடையாது. மொத்தமா யாராச்சும் 100 ரூபா 200 ரூபா தந்தா உண்டி எல்லாம் சேப்பா, மத்தபடி 10 ரூபா தந்தா கலர் வாங்கி குடிப்பான் சார்.
1: ஓ, அப்படி மொத்தமா நிறைய பைசா கிடைச்சா சேமிப்பு பண்ணுவாப்ல?
2: சேமிப்பு பண்ணுவாங்க. சின்ன பெரிய பையன் வந்து சின்ன சின்ன பைசா கிடைச்சாலும் சேமிச்சு வீட்டு செலவுக்கு தந்துருவான்.
1: கண்டிப்பா, அதை சின்ன வயசுல இருந்து நம்ம சொல்லி கொடுத்ததாலதான் அந்த குழந்தைங்களுக்கு இந்த பழக்கம் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா?
2: கண்டிப்பா சார், செலவு வேஸ்ட் பண்ணக்கூடாது, என்ன வாங்கி சாப்பிட்டாலும் சொல்லிடணும்னு சொல்லிடுவேன் சார்.
1: கண்டிப்பா, நன்றி. வாங்கி
2: சாப்பிடாம இருக்காதீங்க, வாங்கி சாப்பிடுங்க, சொல்லிருங்க.
1: நன்றி நன்றி நன்றி நிகழ்ச்சி.
2: நன்றிங்க சார. நன்றிங்க.
1: வணக்கம்
3: ஐயா. வாழ்க வளமுடன்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: திருச்சி மாவட்டம் பெருகமணியிலிருந்து வீரை முகமது இப்ராஹிம் பேசுறேங்க ஐயா.
1: சொல்லுங்கய்யா.

0: அதாவது கைத்தில குழந்தைகளுக்கு காசு இல்லாமனு கேக்குறீங்க. இப்ப எல்லாமே பிள்ளைங்களுக்கு பூரா ஃப்ரீ பாஸ் ஆயிடுச்சு.
1: சரி,
0: காலேஜ் போறதுக்கு பஸ்ஸு காசு தேவைப்படும் அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம தின்பண வீட்டுல நார்மலா செஞ்சு கொடுக்குறதுல கொடுத்து விட்டு போகலாம்.
1: சரி,
0: இல்ல இல்லன்னு சொன்னா நம்ம வாங்குறது தேவை என்ன செலவழிக்கிறோம் அதுக்கு தேவையான பொருள் அளவுக்கு காசு கொடுக்கணும், ரொம்ப கொடுக்க கூடாது. அது கொடுத்துட்டு அது என்ன செய்யணும்னு பாக்கணும். ஏன்னா இப்ப நம்ம கலை வச்சிருக்கிற வரைச்சுக்கலாம் பாக்கணும். பசங்க வந்து வீணான செலவுல நிறைய அழைக்கிறாங்க.
1: கண்டிப்பா,
0: ஏன்னா மேமிச்சால காசு இருக்கனால முன்னெல்லாம் காசு கிடைக்காது, கொஞ்சமா கிடைக்கும். இப்ப வந்து அளவுக்கு மீறி அவங்க காசு கிடைக்கிறனால சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்துட்டு 500 ரூபாய்த்தாலும் 200 ரூபாய்த்தாலும் 100 ரூபாய்த்தாலும் மாத்துறாங்க சின்ன பையனுக்கு எல்லாம் வந்துட்டு. அதனால ஒரு அளவா காசு கொடுத்தா தான் அவங்களுக்கு பொறுப்பா இருக்கும். ரொம்ப அதிகமா கொடுத்தா அந்த காசோட ஆசையை உண்டாக்கிட கூடாது.
1: கண்டிப்பா, அதுல வந்து பெற்றோர்கள்
0: கொஞ்சமா கொடுக்கணும், என்ன செய்யறாங்கன்னு பாக்கணும், எப்படி செலவழிக்கணும் அதையும் கண்காணிக்கணும்.
1: அப்போ வந்து பெற்றோர்களோட பங்கு இதுல ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா?
0: கண்டிப்பா, அவசியம் கண்டிப்பா. அதிகமான காசு கொடுக்க கூடாது, அதே மாதிரி தேவையான அளவு காசு கொஞ்சமா கொடுக்கணும். ஏன்னா ஸ்கூலுக்கு எல்லாம் எல்லாம் ஃப்ரீ பஸ் தான் ஆயிடுச்சு.
1: கண்டிப்பா,
0: காலேஜுக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த பஸ்ஸுக்கு தேவையான காசு கொடுத்தா போதும் அதிகமா கொடுக்காத அளவுக்கு.
1: சரிங்க சார், சரிங்க சார், நன்றி. நிகழ்ச்சியில்
0: நன்றிங்க,
1: ரொம்ப அருமையாக நிகழ்ச்சியில் பல்வேறு நேயர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு பாடலுக்கு அப்புறமா.

0: 9:45 ஆயாச்சு. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனந்த பூங்காச்சி நிகழ்ச்சியில் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கை செலவுக்கு பணம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் கொடுக்கும்போது அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், அவங்கள எப்படி வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற நிறைய ஆலோசனைகளையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து யார் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் லால்குடி வெங்கடேசன் பேசுகிறேன்.
0: லால்குடி வெங்கடேசன் சார் சொல்லுங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
1: குழந்தை பெற்றோர்கள் வந்து குழந்தைகளிடம் பணம் பைசா கொடுத்து விடலாமா கேக்குறீங்க? அது காலத்தங்களுக்கு அந்த சின்ன சின்ன சூழ்நிலைக்கு தக்குவாரு ஏதாவது மிட்டாய் வாங்கிக்கோ அது வாங்கினு ஒரு ஆசைய வார்த்தைக்கு.
0: சரி.
1: அது சென்ற குழந்தைகள் பள்ளிக்கூடம் போற சூழ்நிலையில பொருளாதாரத்துல மிசந்தவங்க சில பொருட்கள் வாங்கி சாப்பிடுவாங்க.
0: சரி.
1: அந்த நிலைக்கு நம்ம பிள்ளையும் அதை கேட்கும், சில குடும்பத்துல பிடிவாதம் பிடிக்கும். பள்ளிக்கூடம் போகாம இருக்கிறது கூட இந்த 10 ரூபாய் 5 ரூபாய் பைசா தரேன், 4 ரூபாய் தரேன், 2 ரூபாய் தரேன், நீ போய் ஏதாவது மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு போகணும் ஒரு ஆசை வார்த்தையை கொடுத்து அனுப்புறதுனால எந்த தவறு நடந்துட போறது அல்ல.
0: கிடையாது, கண்டிப்பா.
1: அதே காலகட்டத்துல தொடர்ச்சியா வச்சுக்காம பெற்றோர்கள் என்ன பண்ணணும், கடமைய தனக்குள்ள எடுத்துக்கிட்டு அவர்களுக்கு தேவை என்னங்கிறத தீர்மானம் பண்ணி கொடுத்துட்டோம்னாக்க அந்த இடத்துல இந்த பணம் பொருளாதாரம் தேடக்கூடிய எண்ணம் இந்த குழந்தைகளுக்கு வராது.
0: கரெக்ட்.
1: ஆனா அதே சமயம் காலகட்டங்கள் மாற்றம், அந்த பெற்றோர்கள் தன்னிலை உணராத நிலையில எத்தனையோ பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு தவறு, தனக்கான தீய பொருட்களை வாங்குறதுக்கு தன் பிள்ளைகள்கிட்ட பணம் கொடுத்து வாங்கிட்டு வாங்க சொல்லக்கூடிய நிலை இன்றும் தொடருது.
0: சரியா சொன்னீங்க,
1: புரியுங்களா? அந்த செயலை தான் செய்யக்கூடாது. காரணம், ஒரு தீய பொருளை போய் வாங்க போய் எங்க அண்ணன் பேசினாரு, அழகா பெருகமணி இப்ராஹிம் பாய் பேசினாரு. அவர் பைசா கொண்டு வர்றாருன்னா அவரு கண்ணோட்டத்துல தெரியும், சில பொருள்கள் எதை வாங்க வராங்கன்னு ஆராய்ஞ்சு பாப்பாரு. சில குழந்தைகளுக்கு அறிவுறுத்தும் அனுப்புவாரு, நீ போகாது போய் உங்க வீட்டுல பெரியவங்களை சொல்றேன்னு சொல்லி.
0: சரி சரி.
1: அத மாதிரி நிலையை நம்ம இன்னைக்கு செஞ்சிடக்கூடாது. பெற்றோர்கள் வந்து பிள்ளைக்கு செஞ்சிடக்கூடாது. ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டிய செயல் திட்டம்.
0: சரியா.
1: எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு பெற்றோர்கள் செய்யற தவிர பணங்காசு கொடுக்கறது ஒரு பக்கத்துல இருந்தாலும், பிள்ளைகளுக்கு அந்த வயது வரம்பு வர்றதுக்கு முன்னாடியே பள்ளியில வந்து நீ பந்தய குதிரையா ஒன்ன மாத்தணுங்கிறதுக்காக, மதிப்பெண் எடுக்கணுங்கிறதுக்காக பைசா பணம் கொடுக்காம பொருள் வாங்கி கொடுக்கக்கூடிய நிலையிலே நீங்க பெற்றோர்கள் உருவாக்குறாங்க குழந்தைய.
0: புரியுது, புரியுது.
1: இந்த வகை, அதாவது 600 cc உள்ள வாகனம் வேணும்னு சொல்லி 450 மார்க்குக்கு கேக்குறான்.
0: ஓஹோ, சரி.
1: 600 cc வாகனம் வேணும்னு சொல்லி 450 மார்க் எடுத்தா வாங்கி தரணும்னு ஒரு கட்டளை போடுறான் வீட்டுல பிள்ளைங்கள்ட்ட, பெற்றோர்கள்ட்ட. அது சில பெற்றோர்கள் என்ன பண்ணாங்க, நீ இவ்வளவு மார்க் எடு, நான் உனக்கு இந்த வாகனம் வாங்கி தரேன், இந்த பொருள் வாங்கி தரேன், இந்த செயல் திட்டத்துல உன்ன நடத்துறேன்னு சொல்லி இவங்க அவங்கள வந்து நிர்ணயம் பண்றாங்க.
0: புரியுது. சரி சரி.
1: அதனால பொருளாதாரத்தை வச்சு வாழ்க்கையோட பொருளாதாரத்தை நிலைநிறுத்தணும்னு சொல்லி எந்த காலத்திலுமே பெற்றோர்கள் நினைக்க கூடாது. பிள்ளைகளுக்கு அதுக்குண்டான வழி அவங்க இருக்கக்கூடாது.
0: கண்டிப்பா, கண்டிப்பா.
1: தலைப்பு வந்து ஒரு செயல் திட்டத்துல எப்படி எங்களுக்கு புரிஞ்சுக்குதுனாக்க, கேட்டு இருக்கிற நேர்களும் பிள்ளைகளும் கேட்டு இருந்தாலும், சரி பணம் காசை வச்சு வாழ்க்கையை நகர்த்த கூடாது, ஆனா நாம வாழ்க்கைக்கு தேவையான என்னென்ன நிகழ்வு இருக்குங்கிறத பெற்றோர்கள்ட்ட அன்பை பாராட்டி பெற்று பெறணும்ங்கிற ஒரு நிலைய பிள்ளைகளும் தேர்ந்தெடுத்துக்கணும், பெற்றோர்களும் இது

0: நியாயம், இதுதான் தர்மம், இந்த செயல் திட்டத்துல பிள்ளைகளை வளர்த்தணுங்கிறது உறுதி எடுத்துக்கலாம் இந்த நிகழ்ச்சி மாதிரி.
1: கண்டிப்பா ரொம்ப நல்ல கருத்து.
0: சகோதரருக்கு நன்றி சொல்லி விடைபெற்று வாய்ப்பு.
1: நன்றி நன்றி சார், நன்றி. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து பேசக்கூடிய நேர் யாருன்னு கேட்டுலாம். வணக்கம்
2: வணக்கம்.
1: வணக்கம்மா, இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
2: கணக்கு கேட்கணும். 10 ரூபாய் கொடுத்து விடுறேன் அப்படின்னா 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு முட்டை வாங்கிக்கோ. ஆனா

0: அப்படின்ற ஒரு கண்டிஷனோட நம்ம பிள்ளைகளை வந்து கொண்டு வரணும்.
1: சரிங்கம்மா, சரிங்கம்மா.
0: ஏன்னா நம்ம கொடுக்காம இருந்தோம்னு வைங்க, அந்த இடத்துல வேற பிள்ளைங்க பெருசா இருக்கும்போது அந்த பிள்ளைகள் அப்பவுமே வந்து கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை நாமளே அமைச்சு கொடுத்த மாதிரி ஆயிரும்.
1: சரி சரி சரி சரி.
0: அதனால கண்டிப்பா பிடிக்கணும், அதுக்குண்டான கணக்குகளை கேட்கணும். நீதி வந்து சேமிப்பு சிக்கனத்தையும் நாம சொல்லி கொடுக்கணும்.
1: ரொம்ப அருமை.
0: இந்த 10 ரூபாயில இவ்வளவு இருக்கு, இந்த 10 ரூபாய்க்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்றது சேர்ந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கும் போதே சொல்லி கொடுக்கணும். நம்ம அவசரங்களே ஒரு வெளியில போறோம், நம்ம வீட்டுல இருக்கோம் அப்படின் போது பிள்ளைகள் ஏதாவது வரும், வாசல்ல வரும்போது நம்ம திடீர்னு சொல்லாம வெளியில போயிட்டு
1: சரி,
0: சாயந்தரம் அவங்க வந்த உடனே ஏதாவது டீ காஃபி நம்மளால அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு போக முடியாது, அப்போ ஏதாவது வாங்கி சாப்பிட்டுப்போம் அப்படிங்கும் போது நம்ம அதை வச்சுட்டு தான் போகணும்.
1: கண்டிப்பா. நன்றிமா, நன்றி நிகழ்ச்சியில் வந்துகிட்ட.
0: ஓகே, தேங்க்ஸ்.
1: ஸோ ரொம்ப அருமையா வந்து நிறைய கருத்துக்கள்ல, முக்கியமா அவங்க சொல்ல கருத்துக்கள் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது குழந்தைங்களுக்கு வந்து காசு பணமோ அல்லது பொருளோ ஏதோ ஒன்று நம்ம வந்து வாங்கித்தாரோம், நீ வந்து இந்த மார்க் எடுத்தால் உனக்கு வாங்கித்தரேன், நீ இந்த மாதிரி செஞ்சால் நான் உனக்கு வாங்கித்தரேன் அப்படிங்கிறத செய்கிறது கூட மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு வழிகாட்டுதல் அப்படிங்கிற வந்து கருத்தையும் முன்ன வச்சுருக்கிறாங்க. ஸோ அதனாலையும் அந்த குழந்தைங்களுடைய மனநிலை பாதிக்கப்படும். அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கைக்கு கொடுக்கக்கூடிய அந்த செலவான ஒரு பணம், அதை சரியான முறையில் அந்த குழந்தைங்க செலவிடுறாங்களா, எதுக்கு செலவிடணும் அப்படிங்கிறத சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த குழந்தைங்க அந்த வழிகாட்டுதல் படியே நடக்குமே தவிர அதை மீறி ஒரு விஷயம் வந்து செய்யாது. அப்படி செய்ய போனால் கூட குழந்தைங்க யோசிக்கும், ஆமாம் நம்ம அம்மா சொன்னாங்களே, நம்ம அப்பா சொன்னாங்களே இப்படி செய்யக்கூடாது, இது மட்டும்தானே செய்யணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. புரிஞ்சுக்கிட்டு அந்த தவறான வழியில் அவங்க ஈடுபடாமல் நல்லதொரு வழியில் அவங்களுடைய சேமிப்பு பழக்கமும் பயன்பெறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில், அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: ஆனந்த பூங்காட்சி நிகழ்ச்சியுடைய நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்து பேசக்கூடிய நேர் யார், எங்கிருந்து பேச போறாங்க? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நிறைவான நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் செல்வம் பேசுறேன் சார்.
3: செல்வம், எங்கிருந்து பேசுறீங்க சார்?
4: நான் ரெட்டியார்பட்டி பேசுறேன் சார். ரெட்டியார்பட்டி
3: செல்வம் சார், சொல்லுங்க.
4: இல்ல, பொதுவா என்ன பொறுத்தவரை குழந்தைகளுக்கு காசு கொடுக்க வேண்டாம் சார். இப்போதைய காலங்கள்ல அவங்களுக்கு வந்து காசோட அருமை வந்து உண்மையிலே தெரிய மாட்டேங்குது. அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை போறாங்க, எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த காசு கிடைக்கும் அப்படிங்கிறமில்ல அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு கண்டிப்பா அந்த உணர்வுகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. முன்னாடி உள்ள காலங்கள்ல 10 பைசா 4 நாள் கொடுப்பாங்க எங்க அப்பா எனக்கு.
3: சரி,
4: அதுமே ரொம்ப யோசனை பண்ணி எதுக்கு உனக்கு என்ன காரணம் என்னத்தை வாங்கினா அப்படின்னு கேட்பாங்க எங்க அப்பா. 10 பைசா கொடுக்கும் போதே 5 பைசா கொடுக்கும் போதே கேட்பாங்க.
3: சரி,
4: இப்போ எல்லாம் குறைஞ்சதே 10 ரூபாய் குறைஞ்சு கொடுக்க முடியாது பிள்ளைகளுக்கு கண்டிப்பா. ஆனா அந்த 10 ரூபாய் வேலை பார்க்க நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறது நம்ம கண்டிப்பா பிள்ளைகள்கிட்ட வந்து கண்டிப்பா உணர்த்தணும். அது அவங்களுக்கு வந்து நிறைய கண்காணிக்கணும். அவங்களுக்கு என்ன சார் செலவு இருக்கு, என்ன அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்க சொந்த செலவுல என்ன வாங்க போறாங்க, அப்படி என்ன வாங்கி சாப்பிட போறாங்க, எதுவுமே கிடையாது. சின்ன குழந்தைகளுக்கு வந்து காசை கொண்டு குடுக்கறது அது வந்து அவங்களை கெடுக்கிற மாதிரி. நம்மளே அவங்க கேட்ட உடனே 50 ரூபாய் 100 ரூபாய் கையில இருந்தபடி என்னமோ வச்சுக்கோ பரவாயில்ல அப்படின்னு கேட்கும் போது அவங்க என்னத்தையாவது வாங்கி சாப்பிடுவாங்க, அதனால உடல்நிலை குறைவு ஏற்படும் கண்டிப்பா.
3: சரி,
4: அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரந்தண்டியும் நம்ம பொறுப்புல இருக்கணும். உங்களுக்கு என்ன உனக்கு என்ன பண்ணணும் நான் வாங்கி தரேன் வா அப்படின்னு வாங்கி கொடுக்கணும். அதான் பெஸ்ட், அதான் பொறுத்து. என்னன்னா அவங்களுக்கு ஒரு இந்த பைசா வந்து உழைச்சி வேலைக்கு போவாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க சொந்த செலவுல சம்பளத்தை வாங்கி அவங்க இஷ்டத்து செலவு பண்ணிட்டோம்.
3: மெச்சூரிட்டி
4: வரந்தண்டியும் காசை கொண்டு குடுக்கறதை விட நம்ம அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி நம்ம வாங்கி கொடுக்கறது அது ஒரு நல்ல நல்ல காரியம் சார். என்ன பொறுத்தவரை சார், இன்னொன்னு சொல்லிருந்தேன் சார், ஒரு நிமிஷம்
3: சொல்லுங்க.
4: லால்குடி வெங்கடேசன் ஐயா சொன்ன பேசுனாங்க, ஒரு 3.5 நிமிஷம் பேசுனாங்க, ஒரு 4 ரூபாய் போன் லைன் ஆகி கட் ஆயிட்டு.
3: சரி,
4: தயவுசெய்து அவங்க சொன்னோடைய கருத்தை நாங்க ஏத்துக்கிட்டோம், நல்ல நல்ல கருத்து சொல்றாங்க. இருந்தாலும் 1 நிமிஷம் 1.5 நிமிஷம்ல பேசி முடிச்சாங்கன்னா எங்களை மாதிரி ஆளுகளுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்கும் சார்.
3: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அருமையாக வந்து பேசினாங்க. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் தங்களோட கருத்துக்களை வந்து ரொம்ப அருமையாக சொன்னாங்க. கடைசியாக வந்த நம்மளுடைய நேயர் சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, காசு கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு காசோட அருமையை நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ குழந்தைங்களுக்கு காசு கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நிறைய நேயர்கள் வந்து

வற்புறுத்தியிருக்கிறாங்க. ஸோ கொடுக்காமல் இருக்க முடியாது, பட் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காசு என்ன, எதுக்காக செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்காணிக்கணும். கண்காணிக்கிறத விட முக்கியமாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம், அந்த குழந்தைங்களுக்கு காசோட அவசியம் முக்கியத்துவத்தை சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாலே நல்லதொரு மாற்றம் வந்து ஏற்படும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட அனைத்து நேயர்களுக்கும் நிலைப்பண்பலை 102.6 சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கலாம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து மனம் விரும்புதே உங்களுடைய விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் நம்ம நிலைப்பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. மூத்த ஊடகவியலாளர் பயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அஸ்வினி வைஷ்ணவ், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய அரசுடன் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இளையோர் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குழந்தை திருமண தடுப்பு, பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பத்மஜா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி அருகே மண் அரிப்பு காரணமாக பாறை ஒன்று பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த போது ரயில் சக்கரத்தின் மீது மோதியதில் ரயில் பாகம் சேதமடைந்தது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இன்று மாலை விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற உள்ளதால் அப்பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகளில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பட்டினப்பக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமைச் செயலக கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. இப்போட்டிகளின் மகளிர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம் நேர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. உங்களின் விருப்ப பாடலை ஊரே கேட்கும் மனம் விரும்புதே நிகழ்ச்சி தான் கேட்க போறீங்க. தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க அழைக்கலாம். 0462226113232 மற்றும் ஒரு எண் 0462226113332 இந்த எண்களில் அழைத்து உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில முதல் நேயர் யாருன்னு பாத்திரலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம், முகவர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில இன்றைக்கு?

0: ஆகமனம் துள்ளும் படத்திலிருந்து மேகமாய் வந்து போகிறேன்.
1: அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல் கொடுத்துடலாம். நன்றிம்மா.
0: நன்றி மேடம்.
1: நன்றி. நிகழ்ச்சியில அடுத்த பாடல் கேட்க நேர் காத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான கேள்வி என்னன்னு நம்ம கேட்டுடலாமா? இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகணமன பாடல் முதன் முதலில் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது? இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகணமன பாடல் முதன் முதலில் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது? பதிலோட பாடல் கேட்க ரெடியாக இருங்க. அந்த நேயருக்காக இதோ பாடல் வந்துட்டுருக்கு.

0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: உங்களுக்கு விருப்பமான பாடலை தான் மனம் பிரம்புதை நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் அக்பர்.
5: சரி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு?
6: எனக்கு உன்னிடத்தில் என்ன கொடுத்தேன் மல்லிகை பூவே மல்லிகை பூவே சாங்
5: பாடல் கொடுத்துடலாம். ஒரு க்வெஸ்சன் கேட்டனே, கேள்வி கேட்டீங்களா? என்னென்னு
6: கேளுங்க மேடம்.
5: இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகணமன பாடல் முதன் முதலில் எந்த மாநாட்டில் பாடப்பட்டது?
6: 1911 கல்கத்தா மாநாட்டில் பாடப்பட்டது மேடம்.
5: கல்கத்தா மாநாடா?
6: ஆமாங்க,
5: கல்கத்தாவில தான். ஆனா என்ன மாநாடு, அந்த மாநாட்டோட பேர் தெரியுமா?
6: இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு.
5: சூப்பர், அருமையா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
6: நன்றி
5: நன்றி, அழகா பதில் சொல்லிக்கிட்டாங்க. இந்தியாவின் தேசிய கீதமான ஜனகணமன பாடல் முதன் முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து பாடப்பட்டது. 1911 December 27 கொல்கத்தாவில் தான். நோபல் பரிசு பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் அவங்க வங்காள மொழியில் எழுதினாங்க இல்லையா. இந்த மாநாட்டில் தாகூரின் உறவினர் சரளா தேவி அவங்க பள்ளி மாணவர்களோடு இணைந்து இந்த பாடலை முதன்மொழியாக வந்து பாடியிருக்காங்க. அப்புறம் 1950 January 24 இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் இப்பாடலின் இந்தி வடிவம் இந்தியாவின் தேசிய கீதமாக வந்து அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயருக்கான கேள்வி, அக்னி சிறகுகள் நூல் யாருடைய சுயசரிதை நூல்? அக்னி சிறகுகள் நூல் யாருடைய சுயசரிதை நூல்? பதிலோட பாடல் கேட்க ரெடியாக இருங்க. இப்போ அந்த நேயருக்காக பாடல் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM Rainbow 102.6.

0: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
1: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
0: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
1: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
2: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
1: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
3: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
5: பத்து மணி 17 நிமிடத்துல கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் FM ரெயின்போ 102.6 மனம் ரொம்பதே. உங்களுக்கு விருப்பமான பாடலை எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வரும் நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கும் சார். யார் பேசுறீங்க?
6: நான் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
5: என்ன பாடல் வேணும்?
6: படம் பாண்டவர் பூமி பாடல். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள்.
5: சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், உங்களுக்கு தெரியுமா? அக்னி சிறகுகள் நூல் யாருடைய சுயசரிதை நூல்? ஆப்ஷன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள், பி ஜவஹர்லால் நேரு அவர்கள்.
6: அப்துல் கலாம்.
5: அப்துல் கலாம் ஐயா அவங்களோட சுயசரிதை நூல் தான் அக்னி சிறகுகள். ரொம்ப நன்றி.
6: நன்றி மேடம். நன்றி
5: நன்றி. பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு லட்சக்கணக்கான நிறைய பேர் வந்து போய் சேர்ந்த நூல் அப்படின்னா அக்னி சிறகுகள்னு சொல்லலாம். அதோட இந்தியா 2020 அப்படிங்கிற நூல் வந்து இவங்க எழுதினது. இந்தியா எப்படி வந்து வல்லரசு ஆகணும் அப்படிங்கிற ஒரு உன்னத இலக்கை நோக்கி வடிவமைத்து எழுதப்பட்டது தான் அந்த நூல். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து பதவி வகித்தாங்க. விங்ஸ் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொன்னாலே இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகம் ஊட்டக்கூடிய நூலாக அது இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால் யாரும் வந்து மறுக்க முடியாது. நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் கேட்க நேயர் காத்திருப்பாங்கள்ல, அவங்களுக்கான கேள்வி கேட்கலாம்.

0: சைலண்ட் வேலி பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? சைலண்ட் வேலி பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? பதிலோட பாடல் கேட்க ரெடியா இருங்க. இப்ப அந்த நேருக்காக ஒரு அழகான பாடல்.
1: எங்க குடும்பத்தோடு வாழ்க்கை, ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கை இல்லாம குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடிச்சா ஈத்து நிக்கிற பலத்தை கொடுக்காம விட்டுட்டான்.

0: சிதம்பரம்புதை நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பாளையங்கத்திலிருந்து அருணா பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம். நிகழ்ச்சி கூட அருமையா இருக்கு மேடம். நேற்று நைட்டு 9 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் சூப்பர் பாட்டா போட்டீங்க மேடம், ரொம்ப நன்றி.
0: சரிம்மா, சரி, கண்டிப்பா உங்களுக்கான கேள்வி கேட்டுடலாமா?
1: நான் பாட்டுக்கிட்டே இருந்தேன், போனா அதை கவனிக்கலையே மேடம்.
0: சரி, நான் கேக்குறேன், தெரியுதான்னு பாருங்க. சைலண்ட் வேலி பூங்கா எந்த மாநிலத்துல இருக்குது? தெரியல, ஆப்ஷன் கொடுக்கவா? ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி கேரளா.
1: கர்நாடகா மேடம்.
0: கர்நாடகா இல்ல, தவறான பதில். பதில் வந்து கேரளா. சரியா?
1: சரி மேடம்,
0: நன்றி, நன்றி. கேரளா பாலக்காடு மாவட்டத்துல வடகிழக்கு மூலையில இந்த சைலண்ட் வேலி பூங்கா இருக்குது. 25,000 மேற்பட்ட செடி கொடிகள் இருக்குது வனப்பகுதியாக. 1985 செப்டம்பர் 7 இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவங்களால வந்து இந்த சைலண்ட் வேலி பூங்கா வந்து திறந்து வைக்கப்பட்டதுங்கிறது தான் கூடுதல் தகவல். அந்த நேருக்காக பாடல் வந்துட்டுருக்கு.

0: நேர்கள் இதுவரை ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் அறிந்தீர்கள். மனம் பிரமதி நிகழ்ச்சியில அடுத்து வரும் நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க, கேட்கலாமா? வணக்கம்.
1: சென்னையில இருந்து மயிலாப்பூர் பட்டாபி.
0: வணக்கம், உற்சாகமா வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு.
1: நாளை காலை உற்சாகத்துல எனக்கு பிடித்த படம் பையா படத்துல இருந்து
0: பாடல் கொடுத்துலாம். உங்களுக்கான கேள்வி, சர்வதேச நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது?
1: சர்வதேச நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கு உள்ளதுன்னு கேக்குறீங்க, கொடுங்களேன்.
0: ஆப்ஷன் ஏ நெதர்லாந்து, ஆப்ஷன் பி லண்டன்.
1: லண்டன்.
0: இல்ல, தவறான பதில். நெதர்லாந்து தான் சரியான பதில். முயற்சி பண்ணிருக்கீங்க, நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
1: நன்றி.
0: சர்வதேச நீதிமன்றத்தின் தலைமையகம் நெதர்லாந்துல தான் இருக்கு. தி ஹேக் நகரில் 1945 வந்து நிறுவப்பட்டது. இதோட முக்கிய பணி, ரெண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த சர்வதேச நீதிமன்றம். இப்போ மாவட்ட அளவில் இருக்குது, ஏதோ ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இல்லை ஊரில் ஒரு பிரச்சனை அப்படின்னா மாவட்ட நீதிமன்றத்துக்கு போய் அதற்கான வழக்குகள் தொடுத்து அதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும் இல்லையா. அதே போல் இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் சர்வதேச நீதிமன்றம். இதில் கிட்டத்தட்ட குறைஞ்சது 15 நீதிபதிகள் வந்து இருப்பாங்க. அவங்களோட பதவி காலம் வந்து 9 ஆண்டுகள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நெதர்லாந்தில் தான் சர்வதேச நீதிமன்றத்தின் தலைமையகம் இருக்குது. 1945 வந்து இதை நிறுவியிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயருக்கான கேள்வி, சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுங்கிறது தான் அடுத்த கேள்வி. இந்த நேயருக்காக பாடல் இதோ.

0: நேயர்களே, இன்று நண்பகல் 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 106.6 உங்களுக்கு விருப்பமான பாடலை மனம் பிரமதி நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்து வரும் நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: என்ன
2: பாடல் வேணும்? பாடல் குடுத்துடலாம். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டனே தெரியும் ஆன்சர். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 1 ஆப்ஷன் ஏ, அக்டோபர் 11 ஆப்ஷன் பி. எது பதில்? தவறான பதில். அக்டோபர் 11 தான் சர்வதேச பெண் குழந்தைகள் தினம். சரியா, உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். நன்றி. 2012 முதல் குழந்தைகளின் உரிமைகள், கல்வி, பாதுகாப்பு, பாலின சமத்துவம் இதை மேம்படுத்தும் நோக்கில் இந்த சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அக்டோபர் 11 அனுசரிக்கப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய நேயருக்கான கேள்வி, தமிழுக்காக முதல் ஞானபீட விருது பெற்றவரான எழுத்தாளரான அகிலன் அவர்களின் இயற்பெயர் என்ன? தமிழுக்காக முதல் ஞானபீட விருது பெற்றவர் எழுத்தாளரான அகிலன் அவர்களின் இயற்பெயர் என்ன? யோசிச்சுட்டே பாடல் கேட்க ரெடியாக இருங்க. இப்போ அந்த நேயர்களுக்காக இதோ பாடல்.

0: மனம் விரும்புதை நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் கேட்கக்கூடிய நேர் யாருன்னு பார்த்தல. வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நான் சுதா பேசுகிறேன் உடையாமிலேருந்து.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். என்ன பாடல் வேணும்?
1: முன்னறிகள் நாங்கள் இருந்தார் படத்துல இருந்து எந்த நோயிரே எந்த நோயிரே.
0: பாடல், அழகான பாடல் கேட்டீங்க, கொடுத்துடலாம். க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் தமிழுக்காக.

0: முதல் ஞானபீட விருது பெற்றவரான எழுத்தாளர் அகிலன் அவர்களின் இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன்.
1: அகிலாண்டம்.
0: அகிலாண்டம், அதுதான் சரியான பதில். அது வந்து பிவி அகிலாண்டம் அப்படின்னு இருக்கும். சரியா?
1: சரிங்க.
0: உங்களுக்கான பாடல் கொடுத்துடலாம். நன்றிம்மா.
1: நன்றி நன்றி
0: நன்றி. சித்திரப்பாவை நாவலுக்காக ஞானபீட விருது வந்து பெற்றாங்க. பாவை விளக்கு அப்படிங்கிற நாவல் வந்து அவங்களோட நாவல் தான். அது வந்து திரைப்படமாக வெளியாச்சது. அதுக்கப்புறம் கயல்வெளி அப்படிங்கிற நாவல், மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன்.

இருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வி, செஸ் அப்படிங்கிற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? செஸ் அப்படிங்கிற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? தெரிஞ்சுக்கலாம். இவங்களுக்காக இந்த பாடல் பெரிய பாடலாக இருக்குது, கேட்கலாம்.

0: மனம் விரும்புதை நிகழ்ச்சி நிறைவான யார் நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன பாடல் வேணும்?
1: விண்டுக்கும் மண்ணுக்கும் படத்துல இருந்து பாடல்
0: கொடுத்துடலாம். உங்களுக்கான கேள்வி, செஸ் அப்படிங்கிற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது? சீன மொழி இல்ல,
1: வேற ரெண்டு ஆப்ஷன் கொடுங்க.
0: ஆப்ஷன் வந்து ஒன்னு சீன மொழி, இன்னொன்னு பாரசீகம். நானே உங்களுக்கு வந்து க்ளூ கொடுத்துட்டேன்ல. சரி சரி, அது வந்து பொதிகை தும்பில தான் மார்க். இங்க எல்லாம் அப்படி இல்ல.
1: அப்படியா? இல்ல இல்ல, இது இப்ப ஆமா.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி.

பாரசீகம் அப்படிங்கிறது வந்து ஈரான் மொழி, ஈரான் நாட்டோட மொழி பாரசீக மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. செஸ் அப்படிங்கிற வார்த்தை பாரசீகம் இன்னும் ஈரான் மொழியிலிருந்து தான் வந்தது. இதை செஸ் அப்படிங்கிறது அரசன் அப்படிங்கிறது பொருள். இந்தியாவில் நாம் சதுரங்கம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நிகழ்ச்சியில் அந்த நேயருக்காக பாடல் ஏதோ

ஒலி தந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது மனம் விரும்புதே நிகழ்ச்சி. கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இன்னைக்கு பதில் சொன்ன நேயர்கள் ஈரோடு அக்பர், கன்னியாகுமரி பிரான்சிஸ் அவர்கள், உடையாம்பலி சுதா அவர்கள், மேலகரம் ஜெயக்குமார் அவர்கள். நிகழ்ச்சியில் பதில் சொன்னவர்களுக்கு எஃப்எம் ரெயின்போ 102.6 சார்பாக வாழ்த்துக்கள். நேர்களை இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சல் பெட்டி 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்கள் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு அஸ்வினி வைஷ்ணவ், தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ்

அறிவுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் நிகழ்ந்த இரட்டை கொலை சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னையில் 4 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் பாலவாக்கத்தில் இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குழந்தை திருமண தடுப்பு பணியிடங்களில் பெண்கள் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி பத்மஜா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் இன்று மாலை விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெறவுள்ளதால் அப்பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகளில் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் ஒகேனக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை காரணமாக சாலையின் நடுவே விழுந்த மரத்தால் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக இராணுவ தாக்குதல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டி மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் குழு பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. வெள்ளிப்பதக்கம் வென்ற வீராங்கனைகளுக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பாராட்டு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

இசை நண்பன் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நேர்களுக்கும் இனிமையான நண்பகல் வணக்கம். நேர்களே, நேரம் சரியா 12:03 ஆகிட்டு இருக்கு. இனி கேட்கலாம் இன்று இனி இடம்பெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 12:10 12:35 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் கடிதம் எழுதிய பழைய நினைவுகள், இதை பத்தி தான் தோழிகள் பகிர்ந்துக்கிறீங்க. நண்பகல் 12:30 1:30 பிற்பகல் 2:30 3:30 மாலை 4:30 6:30 இரவு 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம் இடம்பெறும். பிற்பகல் 1 நலம்தான நிகழ்ச்சியில் கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குகிறார் சித்த மருத்துவர் ரோஹிணி ராஜா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 1:35 நலம்தான நிகழ்ச்சியில் தேங்காய் பாலின் அற்புத நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். 2:00 2:35 குக்கு நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சி இடம்பெறும். பிற்பகல் 3:02 3:35 மனிதரநாடு நிகழ்ச்சியில் தஞ்சை சரஸ்வதி மகால் குறித்த தகவல்கள் வழம் வரும். மாலை 4:02 4:35 பொதுகை தும்பி நிகழ்ச்சி, மாலை 5:02 அருமொழிகள் நிகழ்ச்சி குழந்தைகள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியாக வழம் வரும். மாலை 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், இரவு 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், இரவு 7 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து நெற்பயிரில் மருந்தில்லா பூச்சி நிர்வாகம் உரையினை வழங்குகிறார் கிள்ளிக்குளம் வ உ சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜி ரவி அவர்கள். அதனைத் தொடர்ந்து தேனீ வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் டி சரண்யா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 7:35 அறிவியல் தகவல்கள், 8:05 இளம் காற்று வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் இடம்பெறும். 9:00 இடைவிடாத இசைமழை, 9:30 இலக்கியச்சார நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கியத்தில் வரலாற்றில் அம்மையாரின் ஆளுமையும் அறிவு திறனும், 10:00 ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். 10:20 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியாகவும் வழம் வரும். நேர்களே, இன்று நமது ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 என்னென்ன நிகழ்ச்சிகள் வரும் வருதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நிகழ்ச்சிகள் யாவையும் கேட்டு ரசிச்சுட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: தன்கோ.
1: செல்ல பிள்ளை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ரசிக்கும் இசையின் இனிய நண்பன் முகமரியானியர்களையும் கணக்கில்லா அனுபவங்களையும் பெற்று தந்த இசையின் அரசன் நம்ம நிலையின் இசைக்கடல் இசையின் இன்பச்சார நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் 102.6 எல்லா நேர்களுக்கும் அன்பான அழகான அட்டகாசமான இன்பமான இனிமையான மகிழ்ச்சியான உற்சாகமான நண்பர்கள் வணக்கம்.
2: சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க.
3: வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது?
4: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்.
1: இன்னைக்கு என்ன கருத்தோட வந்திருக்கேன் அப்படின்னா, காகிதத்தின் ஓரத்துல காத்திருந்த வார்த்தைகள், மை துளிகள்ல மறைந்திருந்த உணர்வுகள், தபால் பெட்டிக்குள்ள தஞ்சம் புகுந்த நினைவுகள், அன்புள்ள என்று தொடங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தை ஆயிரம் உணர்வுகளுக்கு வாசல் திறக்குங்க. நலம்தானா என்று இரண்டு வார்த்தைகளில் நலம் விசாரிப்பை விட அங்கு நம்ம கொண்ட அக்கறையே அதிகமாக இருக்கும் இல்லையா? தொலைவில் இருக்கும் தாயின் குரலை கேட்க முடியாத போது அவள் எழுதிய கடிதத்தில் அவங்க கைகளின் வாசனையோடு நம் கைகளில் வந்து சேரும். தந்தை எழுதிய கடிதத்தில் சொல்லப்படாத அறிவுரை இருக்கும். நண்பன் எழுதிய கடிதத்தில் நட்பின் சிரிப்பு இருக்கும். மனைவி எழுதிய கடிதத்தில் காத்திருப்பின் கவிதை இருக்கும். ஆசிரியர் எழுதுகிற கவிதையில் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கை இருக்கும். ஒரு கடிதம் தூரத்தை குறைத்தது, ஒரு கடிதம் மனக்கசப்பை கரைத்தது, ஒரு கடிதம் பிரிந்த உறவையும் இணைத்தது, இன்னொரு கடிதம் தோல்வியில் துவிந்த ஒரு மனதிற்கு மீண்டும் வாழும் நம்பிக்கையை தந்தது. இன்று விரல்கள் தட்டினா வினாடியில் செய்தி, ஒரு சென் பட்டனை அழுத்தினா உலகத்தின் மறுபக்கத்திற்கே வார்த்தைகளை கொண்டு போயிடுது. ஆனால் அந்த அவசர செய்திகளில் காத்திருப்பின் இனிமை இல்லைங்க. தபால்காரனின் சைக்கிள் மணி கேட்டு வாசலுக்கு ஓடிய அந்த கால பரவசம் இல்லை. பல நாட்கள் காத்திருந்து கையில் கிடைத்த கடிதத்தை மீண்டும் மீண்டும் படித்த அந்த மகிழ்ச்சியும் இல்லை. கடிதம் என்பது வெறும் காகிதம் அல்ல, எழுதியவரின் மனதை படிப்பவரின் கைகளில் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அன்பு பாலம். அதனால தான் சொல்ல முடியாத வார்த்தைகளை ஒரு முறை எழுதி பாருங்க, மறந்து போன ஒருவரை ஒரு முறை நினைத்து பாருங்க. ஏன்னா அங்கே எழுதிய செய்திகள் மறந்து போகலாம், கடிதங்களும் மஞ்சள் நிறமாகலாம், ஆனால் அதில் எழுதப்பட்ட அன்பு மட்டும் என்றும் அழியாது. கடிதம் காலம் கடந்தாலும் அன்பு குறையாத நினைவுகளின் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காற்றலைகளில் உணர்வுகளை பிரதிபலிக்கும் எலிசையும் திருக்கும் பாடல்களையும் சேர்த்து வழங்க வந்துட்டேன். நான் தான் உங்களது தோழி பேசுவேனோ. நான் வரல கூடவே,
5: நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்.
1: பூபாலன் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும்.
1: சூப்பரா இருக்கீங்களா? நேரம் வந்து 12:13 ஆயாச்சு. நேர்கள் கேட்டுட்டு இருக்காங்க பெண்களின் திறமைகளை உணர்வுகளை அங்கீகரிக்கும் ஒரு மேலே இது ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு தெரியுமா?
5: தெரியுமே,
1: தெரியும். உங்களுக்கு தெரியும், ஆனா நம்ம நேர்களுக்கு தெரியுமா? அதாவது நம்முடைய கைகளில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கருவி மூலமா இன்னைக்கு வந்து உலகத்தில எல்லா மூலையிலும் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு நொடியில நம்ம சொல்லக்கூடிய செய்தியை அனுப்பிடுறோம்.
5: கண்டிப்பா.
1: அதுல வந்து ஒரு ஹாய், ஒரு ஹலோ, இல்லை ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு வந்து தகவல் பரிமாற்றம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கு. ஆனால் வந்து ஒரு காலத்தில் ஒருவர்கிட்ட வந்து நம்ம மனசில் இருக்கிறத சொல்லணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வெள்ளை தாள் எடுக்கணும், பேனா எடுக்கணும், அதில் முகவரியை எழுதணும், தபால் தலையை ஒட்டணும், அதுக்கப்புறமா நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து எழுதி அந்த கடிதத்தை தபால் பெட்டியில் போட்டு அந்த தபால் பெட்டியிலேருந்து அந்த தபால்காரர் எடுத்து அதை கொண்டு போய் அவங்க கையில் சேர்த்து அதை அவங்க பிரித்து படித்து இப்படியும் வந்து ஒரு பெரிய ப்ராசஸாகவே நடந்தது இல்லையா?
5: அதுக்கப்புறம் பதில் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது,
1: அதுதான் ரொம்பவே முக்கியமானது. அந்த எழுதினதை வந்து சிலவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத அவங்க படித்து பார்க்குறது அப்படிங்கிற கற்பனை, அதை படித்து படித்து ஒரு லெட்டர் அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்டான லெட்டர் அப்படின்னா அதை படித்து படித்து பார்த்து மடித்து மடித்து வச்சுட்டு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள்லாம் இருந்தது. சில வார்த்தைகள்லாம் வந்து இன்னும் கூட வந்து நினைவுகளில் இருக்கும், பழைய நினைவுகளாக நம்ம மனசில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும்.
5: கண்டிப்பாக.
1: அந்த கடிதம் முடிச்சுட்டு கடைசி இப்படிக்கு அன்புடன் அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாம் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து எங்க அதெல்லாம் தேட முடியுது? இப்படிக்குங்கிற வார்த்தையே வந்து எங்க போச்சுன்னு தெரியாம போச்சு.
5: ஆரம்பிக்கும் போதும் நலம் நலமறியாகும்,
1: அந்த மாதிரியான நலம் விசாரிப்பு இதெல்லாம் வந்து இன்னைக்கு இல்லை. அதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் ஒரு விஷயம், அதாவது உங்களுடைய பழைய நினைவுகளாக நீங்கள் கடிதம் எழுதிய நினைவுகள் பற்றி தான் இன்னைக்கு தோழிகள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க.
5: கண்டிப்பாக.
1: அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிடலாம்.
5: சொல்லிடலாம். 0462

0: 25611132 மற்றும் ஒரு எண் 0462255611333.
1: முதல் தோழி யார் எங்க பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கலாம்.
0: கேட்டலாமே.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் திருச்செந்தூர்ல இருந்து ராதா பேசுறேன்.
1: ராதா சொல்லுங்க.
2: நான் லெட்டர் போட்டிருக்கேன் எங்க ஆச்சி தாத்தாவுக்கு. ஒரு 10-11 வயசு இருக்கும் போது எங்க அம்மாவும் நானும் சேர்ந்து எழுதி போடுவோம்.
1: சரி,
2: அது மறக்க முடியாத அனுபவம்.
0: என்ன எழுதி இருக்கீங்க, ஞாபகம் இருக்குதா?
2: அன்புள்ள ஆச்சி தாத்தாவுக்கு அன்பு பேத்தி ராதா எழுதும் கடிதம்.
1: மாமா எழுதுவாங்க. சரி,
2: ஆனா
1: அந்த வந்து வார்த்தைகள் மறக்காம உங்க மனசுல
0: கண்டிப்பா நினைவுல
2: இருக்கு.
1: சூப்பர்மா, சூப்பர், அழகா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அடுத்த தோழி யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம், இணைப்புல யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், ரெட்டியார்பட்டி வசந்தா. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: வசந்தாமா, சூப்பரா இருக்கோம், எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
1: சொல்லுங்க, நீங்க வந்து கடிதம் எழுதிய நினைவுகள்?
3: கடித நினைவுகள்னா, எங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டுல இருந்தாங்க.
1: சரி,
3: அப்ப வந்து ஏர் மெயில் சொல்லிதான் வாங்கணும் லெட்டர் வந்து.
1: சரி,
3: போஸ்ட் ஆஃபீஸ்லதான் இருக்கும். அப்ப அத வாங்கி போடும்போது 8 நாளுக்கு ஒருக்காத லெட்டர் போய் சேரும். லெட்டர் 8 நாளைக்கு ஒருக்கதான் இங்க வரும்.
1: ஓ சரி,
3: வீட்டுக்கு
1: வந்தோட கேட்ட வேண்டியதான், என்ன அம்மா கிட்ட எழுதிருக்கீங்க, நான் தானே
3: எழுதினேன்.
1: கேட்டுருவீங்க?
3: சரி சரி, எல்லாரும் குடும்பம், அதான் கூட்டு குடும்பமா இருப்போம்.
1: அதனால வந்து பெரியவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அம்மா
3: கேட்டுட்டு திரும்ப
1: வெளிநாட்டுக்கு
0: வந்து கடிதம் எழுதுறதுல
1: அதான் வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 நாள். எப்போ நீ எப்போ லெட்டர் போடுவேன், நான் எப்போ லெட்டர் போடுவேன்னு வெயிட்
0: பாருங்க.
1: அதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து இப்பெல்லாம் இருந்ததா ஒரு காலகட்டம் அப்படின்னு வந்து யோசிக்க தோணுது.
0: இவங்க சொன்னவொடனே எனக்கு எங்க மாமா வெளிநாட்டுல இருக்கும் போது லெட்டர் எழுதுனாங்க.
1: சரி,
0: அந்த கடிதத்தன்னும் வச்சிருக்கிறேன்.
1: வச்சிருக்கீங்க?
0: அந்த வெளிநாட்டினுடைய அந்த ஸ்டாம்ப், அந்த கவரு, அவங்க எழுதின அந்த கடிதம், இதை வந்து பத்திரமா வச்சிருக்கிறேன். அப்பப்போ எடுத்து பார்க்கும்போது ஞாபகம் வரும், பரவாயில்ல நமக்கு வெளிநாட்டுல இருந்து கடிதம் வந்திருக்கே
1: அப்படின்னு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய நினைவுகள் இருக்கும், தோழிகளை தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சி முழுவதுமே வந்து கடிதம் சார்ந்த பாடல்களை வளமுறை காத்துக்கிட்டே இருக்க. கேட்டு வந்துருங்க, சூப்பரான ஒரு பாடல். சிற்பி அவர்களுடைய செயல, பழனி பாரதி அவர்களுடைய வரிகள்ல மனு மற்றும் ஸ்வர்ணலதா அவர்கள் இணைந்து பாடின பாடல் மீட்டுக்குடி திரைப்படத்துல இருந்து இது உங்களுக்காக.

0: அணிஞ்சிருக்கீங்க. இன்றைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கடிதம் எழுதிய பழைய நினைவுகள் இதை பற்றி தான் தோழிகள் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததான் யார் இங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம். பெருமாள் கோமதி நமஸ்கார்.
0: சொல்லுங்கம்மா.
1: மேடம், நான் சொல்ல நினைச்சது அப்புறம் நீங்க சொல்லிக்கீங்க, ஆனாலும் ஒரு பாயிண்ட் நீங்க விட்டுட்டீங்க.
0: என்ன பாயிண்ட்? அதை உங்ககிட்ட கேட்கலாம். நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கறதுனால நான் விட்டுருக்கேன்.
1: கடிதத்தை படித்தவுடன் ட்வீட் போட்டு விடவும். அப்படி எழுதின கடிதங்கள் நிறைய இன்னைக்கு வரைக்கும் நிறைய குடும்பங்கள்ல கிழிக்காம
0: பத்திரமா இருக்கும்.
1: அந்த விஷயத்தை விட்டுங்க. அத வந்து சில அறிவாளிகள் என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் கார்ட்ல எழுதி போடுவாங்க. அது எத்தனை நாத்தனார் தண்ண முன்னாடிக்குள்ள சண்டை நடந்திருக்கு, தண்ணிக்குள்ள
0: இருக்கு.
1: ஆமா, உண்மையிலே அது வந்து பொற்காலம். எனக்கு நேர்ந்த ஒரு விஷயம் என்னன்னா, நான் நிறைய பத்திரிகைகளுக்கு எழுதுவேன். அதுல வந்து இந்த எழுதும் போது கடைசியில நம்ம அட்ரஸும் அந்த இதுல எழுதணும். அப்படின்னா அவங்களுக்கு வந்து நமக்கு சன்மானம் கொடுக்கறதுக்கு வசதியா இருக்கும். உடனே கார்டுல எழுதி போட்டு டூ அட்ரஸ் போடாம
0: போட்டேன்.
1: அந்த தபால் காரு கரெக்ட் மறந்துட்டீங்கன்னு பொறுப்பா கொண்டு வந்து கொடுத்து எனக்கு வாங்கி கொடுத்துட்டு போனாரு. அனுப்பிடுறோம் அந்த எழுதி, நம்ம அட்ரஸ் எழுதி, அது ஒரு இதுதான். அந்த இது நமக்கு என்னைக்குமே வராது மேடம்.
0: கண்டிப்பா.
1: எங்க அப்பா எழுதின 40 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின லெட்டரை பத்திரமா வச்சிருக்கேன் மேடம்.
0: சூப்பர்.
1: இப்ப வந்தாலும் எங்க வீட்டுல லெட்டர் இருக்கும்.
0: ஓகே, அப்ப வந்து நாங்க வந்து இதுதான் லெட்டர் அப்படின்னு சொல்லி நீங்க காமிக்க போது பாத்துக்கலாம், அடுத்த தலைமுறைக்கு காட்டிக்கலாம்,
1: அழகா பாக்கலாம். அதே மாதிரி எல்லாம் அதாவது கடைசியில வந்து இந்த கடிதத்தில் ஏதேனும் பிழை இருந்தால் மன்னித்து கொள்ளவும். அது இல்லாத கடிதங்கள் வர்றது ரொம்ப கம்மி. கடிதம் கண்டவுடன் பதில் போடவும். அப்படியும் கடிதங்கள் வரும். அதை விட பெரிய என்னன்னா, இந்த அம்மா வீட்டுல இருந்து மாமா இது பூந்த வீட்டுக்கு போவோம் இல்லையா, போன உடனே இந்த அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, போய் ரெண்டு கடிதம் போய் லெட்டர் போடனே ஒரு வாரம் ஆச்சு, இவளுக்கு என்ன வேலையோ லெட்டர் போடலையேன்னு. அந்த தபால்காரர் எத்தனை அப்பாக்கள் அன்னைக்கு எதிர்பார்த்தாங்க.
0: கண்டிப்பா.
1: 100 மீட்டருக்குள்ள நம்ம இங்க இருக்க எங்க இருக்கேன்னு போன் பண்ணி சொல்றதுக்கானதுன்னு போட்டோ எடுத்து அனுப்புறோம். அது உண்மையிலே மேடம், கரெக்டான தலைப்பு மேடம்.
0: நன்றிமா, நன்றி. ரொம்ப அழகா நீங்களும்
1: பேசினேன்.
0: தேங்க்யூவா, தேங்க்யூ. நன்றி, நன்றி. ரொம்ப அழகா அவங்களுடைய கடிதம் எழுதிய பழைய நினைவுகள் வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடிதம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வெயிட் பண்ணி அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அந்த கடிதம் போஸ்ட்மேன் வரும்போதெல்லாம் வீட்டு வாசல ஓடி போய் ஓடி போய் எப்படா நம்ம
2: எழுதின
0: நமக்கு வந்த கடிதம் வந்து எப்போ வரும் அப்படின்னு நேர்கள்லாம் வந்து வெயிட் பண்ணி இருந்திருப்பாங்க. அது மாதிரியே நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்க போறாங்க. நேர்கள் அழைக்க வேண்டிய எண் ஒரு முறை சொல்லிடலாம், 0462251132 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணலாம். இல்லை 0462251133 அப்படிங்கிற எனக்கும் கூட கால் பண்ணி பேசலாம்.
3: திருநெல்வேலி பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் வசந்தன்கோ.

0: வசந்த் அண்ட் கோ.
1: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டு போட்டிகள் குறித்த தினசரி கள நிலவரம். அதனைத் தொடர்ந்து 12:35 ஸ்நேகிதி நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: வசந்த் அண்ட் கோ.
1: பன்னிரெண்டு மணி 35 நிமிடங்களில் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் நிலைப்பண்பலை 102.6 ஸ்நேகிதியே. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கடிதம் எழுதிய உங்களுடைய பழைய நினைவுகளை அப்படியே திருப்பி பார்த்துட்டு இருக்கிறாங்க நிறைய ஸ்நேகிதிகள். அடுத்து யார் வரப்போறாங்கன்னு பேசலாம்.
2: வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
2: எனக்கு சூப்பர். சூப்பர் சூப்பர். அதையும் நினைவா சொல்றீங்க இல்லையா? சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகாவும் சொன்னீங்க. நன்றி மா. நன்றி.
3: சொல்லுங்க. அதாவது எப்போதுமே நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கு தான் மேடம் லெட்டர் எழுதுனேன்.
2: சரி.
3: அப்ப வந்து அவளுக்கு எழுதும் பொழுது அவளுடைய பதில் லெட்டரை ரொம்ப ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருப்பேன் வரணும்னு. அப்ப வந்து அதுல எழுதுனேன்.
2: எப்படி ஆரம்பிப்பீங்க? ஃப்ரெண்டுக்கு எழுதும்போது இல்ல, ஃப்ரெண்டுக்கு எழுதுறீங்க லெட்டர் உங்க ஃப்ரெண்டுக்கு, எப்படி ஆரம்பிப்பீங்க?
3: ஆரம்பிக்கிறது வந்து என் அன்பும் பாசமும் மிகுந்த என் ஆரிய தோழி
2: ஆரம்பித்தேன்.
3: ஆரம்பிச்சு அப்புறம் அலைகடல் வச்சினாலும் நம்ம அன்பு கடல் வச்சா போவோம்.
2: கவிதை கவிதை.
3: அதே மாதிரி அறிமுகம் இல்லாமல் வந்தோம். அடிக்கடி பேசிக்கொண்ட இது எனக்கு எப்போதுமே மனசுக்குள்ள இருக்கும்.
2: சரி.
3: உறவுகளுக்கு மேல் உயிரானோம். காலம் கடந்து சென்றாலும் கடைசி வரை நம் நட்பு தொடர வேண்டும்.
2: சூப்பர்
3: அப்படின்னு எழுதுறேன் மேடம். அப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பொங்கல் வாழ்த்து தீபாவளி வாழ்த்து இதெல்லாம் வந்து போட்டு அதுக்கு பதில் வர்றதெல்லாம் ரொம்ப ஆசையோட எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்பதான் நம்ம வந்து ஒவ்வொருத்தர் சினிமா நடிகரை பிடிக்கும். அப்படி ஒண்ணு ஒண்ணு பிடிக்கிறத பார்த்து அவங்களுக்கு நாம போடுறது அவங்க நமக்கு அனுப்புறது
2: கடிதம் ஹலோ அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை வார்த்தைன்னு சொல்ல முடியாது. அந்த ஒரு வார்த்தையிலுமே வந்து பாதி லெட்டர்ஸ்லாம் வந்து காணாமல் போயிடும்.
4: காணாமல் போயிருந்தோன்னு இப்போ அந்த கடிதம் எழுதும்போது ஒவ்வொருத்தரோட அந்த திறமைகள் வெளியில் வருது பார்த்தீங்களா. இப்போ கவிதை அவங்களோட அந்த கவிதை நடையோட எழுதுறது அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும்.
2: கண்டிப்பாக.

0: நிச்சயமா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க தோழிகளும், தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கடினம் சார்ந்த பாடல்களாக கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்துதான் இளையராஜா அவர்களுடைய இசையில வாணி அவர்களின் வரிகள்ல கமல்ஹாசன் மற்றும் ஜானகி அவர்கள் இணைந்து பாடின பாடல் குணா திரைப்படத்தில் வந்து கேட்க போறோம். விளம்பரத்தை தொடர்ந்து பாடலும் கேட்டுவாங்க.
1: திருநெல்வேலி பண்பலை 102.6 சிநேகிதியே. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன்கோ.

0: சந்தன்கோ. கண்மணி அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும், படி.
1: கண்மணி அன்போடு காதலன், நான் எழுதும் கடிதமே.
0: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
1: பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
0: உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
1: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
0: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி.

0: எனக்கு உண்டான காயம் அது தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்லை. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. பிராமி பிராமி பிராமி.
1: அதையும் எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் உன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
0: அதையும் தாண்டி புனிதமான

0: உனக்கு புரியுமா?
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: கடிதம் எழுதிய பழைய நினைவுகள், இதை பற்றி தான் இன்றைக்கா ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள் அவங்க இன்னும் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நினைவுகளை பகிர்ந்துட்டுருக்காங்க. நேரம் சரியாக 12:46 ஆகிட்டுருக்கு. அடுத்து யார் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டலாம்.
3: கேட்கலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: இனிப்பில் வந்துட்டீங்க.
4: ஹலோ, வணக்கம். வாழ்க வளமுடன்.
2: வணக்கம், சொல்லுங்கள். சாந்தி அம்மா, சொல்லுங்கள்.
4: அந்த காலத்துல கடிதம் வந்து எழுதிய கணவர் கடிதம் அம்மா வச்சிருக்கும் போது
2: சரி,
4: அதை காத்திருக்கிறது அவர் ஒரு சுகமா இருக்கும். எப்ப வரும் அப்படின்னு அத உணர்வுகளின் வெளிப்பாடா இருக்கும்.
2: சரி,
4: இப்போ நீங்க சொல்லும்போது அது மகிழ்ச்சியா இருக்கு,
2: ஞாபகம் வருது. சரி, நீங்க வந்து
4: ஸ்கூல் ரிசல்ட் எல்லாம் அப்போ கடிதம் இதுலாம் வரும். கடிதம்
2: விஷயமா கண்டிப்பா
4: அதெல்லாம் பார்க்கணும். அப்புறம் கிரீட்டிங்ஸ் எல்லாம் எழுது வரைவோம்,
2: வரைஞ்சி அனுப்புறது,
4: இதெல்லாம் வரைஞ்சு
2: அது ஒரு பூ வரைகிறது சைட்ல, வித்தியாசமான விஷயங்கள்லாம்
4: பண்ணுவோம்.
2: நம்மளுடைய திறமைகள் எல்லாமே கடிதத்துல இருக்கும்.
4: ஆமா, அப்புறம் தான் கிரீட்டிங்ஸ் வந்து போடுவோம்.
2: சரி, நீங்க வந்து லெட்டர் எழுதுனீங்க அப்படின்னா இந்த வார்த்தை வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படின்னா என்ன
4: வார்த்தை? அன்புள்ள அப்படின்ற,
2: அன்புள்ள அப்படிங்கிற வார்த்தை நிச்சயமா இருக்கும் இல்லையா?
4: அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு.
2: சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, ரொம்ப அழகா
4: சொன்னீங்க. அப்படி அதுவும்
2: கடைசியில். ஓகே, நன்றிம்மா, நன்றி
4: நன்றி
2: நன்றி. அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாங்க கிரீட்டிங்ஸ்ல பூ வரைஞ்சோம், கருப்பு வரைஞ்சோம் அப்படின்லாம் சொல்றாங்க. மாட்டு பொங்கல்னா மாடு வரைகிறது, அது மாடா மாடா என்னங்கறதே நமக்கு தெரியாது, அது வேற விஷயம். இப்ப நிகழ்ச்சியில அடுத்து யாருங்க வந்து பேசுறாங்கன்னு கேக்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
2: ராஜேஸ்வரி அம்மா சொல்லுங்க.
5: கடிதம் எழுதுறது வந்து எவ்வளவு ஒரு சுகமானது, மகிழ்ச்சியானது, சந்தோஷமானது.
2: இன்னைக்கு
5: அதாவது இன்னொரு 10 வருஷத்துக்குள்ள 5 வருஷத்துல பாருங்களேன் எவ்வளவு பெரிய முன்னேற்றம்னு.
2: காலத்தோட சுழற்சி அப்படிங்கறது ரொம்ப வேகமா இருக்கு,
5: வேகமா இருக்கு, அதிக வேகமா இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கோபம் தாபம்
2: இப்ப வந்து வெளியில எங்கயும் போனாங்கன்னா போன் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்ப வந்து அப்படிலாம் கிடையாது, எப்ப வருவாங்க அது லெட்டர் போட்டு அது எப்ப பேச அந்த மாதிரி.
5: காத்தல்ல வந்து எப்பவுமே சுகம் இருக்கு இல்லையா, காக்குறதுல கடிதமும் சரி, மக்களை பாக்கணும் அந்த கடிதம் போடுவோம்.
2: நீங்க வந்து யாருக்கு வந்து அதிகமா கடிதம் எழுதியிருக்கீங்க?
5: எங்க அக்காவை திருமணம் முடிச்சு கொடுத்திருந்தான், பழனியில குடுத்திருந்தான்.
2: சரி,
5: ரொம்ப தொலை, எங்க ஊர்ல இருந்து 7 மணி நேரம் அடிக்கடி போக முடியாது.
2: ஆனா
5: எங்க அக்கா என் கனவு கிட்டத்துல இருந்ததுனால எனக்கு அழுகாட்சியா வந்துச்சு.
2: சரி,
5: ஆமா, ஐயோயாமா, அக்கா இல்லையே பக்கத்துல எல்லா வேலையும் பாக்கும், நம்மளுக்கு சோறு எல்லாம் போட்டு கொடுக்குமே அப்படின்னு. நானே ஏன்னா 3வகுப்பு படிச்சேன், ரொம்ப எடுத்து விட்டு வராது. அப்ப என்ன செஞ்சேன், அக்கா நீ எப்ப வருவ, உன்னை பாக்கணும் அப்படின்னு தப்பு தப்பா வார்த்தைகளை போட்டு
2: எழுதி
5: எழுதி பழனின்னு போடுறதுக்கு வேற வேற லால் வேற வேற இதெல்லாம் போட்டுட்டேன். போய் சேர்ந்துருச்சு அக்காவுக்கு.
2: அக்காவுக்கு புரிஞ்சுதா?
5: சிரஞ்சீவி மருமகனுக்கு, அந்த மருமகனுக்கு, பிரியமுள்ள மருமகனுக்கு, அத்தாளுக்கு,
2: நிறைய இப்ப கடிதங்கள் வாழ்க்கையில வந்து பாத்திருக்கீங்க.
5: நன்றி.
2: எங்க அக்காவுக்கு கடிதம் எழுதுறது இன்னும் எனக்கு நினைவுல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு, அதாவது நான் உங்களுக்கு எழுதுவேன், உங்களுக்கு எழுதுவேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும் போது அன்னைக்கு இப்படி கடிதம் எழுதி இப்பெல்லாம் வந்து இருந்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்க தோணுது. தொடர்ந்து பேசலாம், நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சௌந்தர்யன் அவர்களுடைய மியூசிக்ல, சௌந்தர்யன் அவர்களுடைய வரிகள்லயே பாடல் கேட்க போறோம். சூப்பரா

0: ஒரு பாடல் தான் வந்துட்டே இருக்கு. ராஜ்குமார் மற்றும் ஸ்வர்ணலதா அவர்கள் இணைந்து பாடின பாடல் சேரன் பாண்டியன் திரைப்படத்தில் இருந்து கேட்டு வந்துடலாம். நேரம் சரியா 12:51.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: வார்த்தைகளில் வந்து அன்றைக்கி உணர்வுகள் இருந்தது. இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறோம், ஆனால் அதை ஞாபகம் வச்சுக்கிறோமா அப்படின்னா அது கிடையாது.
1: வேணா மறுபடியும் இந்த கடிதம் எழுதும் முறையை
0: கண்டிப்பாக நம்மளும்
1: தொடரப்பட்டவங்க வந்து தொடரலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா வந்து கடிதம் அப்படிங்கிறது வெறும் காகிதத்தில் எழுதப்படலை, அது வந்து நம்முடைய மனதில் சேமிக்கப்பட்டு உணர்வுகள் மூலமாக வெளிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இனி இதே நிறைவு செஞ்சுக்கிறோம். இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் எவ்வளோ நேரம் பேசியிருந்தோம். நான் உங்கள் அன்பு தோழி ஐஷுபினு மற்றும்
1: நான் உங்கள் பாசமிகு முக்குடல் பூபாலன்.
0: நேரில் நிகழ்ச்சி நிறைவான பாடல் இதோ வந்துட்டு இருக்கு. ஏ ரஹ்மான் அவர்களுடைய சில வைரமுத்து அவர்களின் வரிகளில் உன்னி மீனன் மற்றும் ஜானகி அவர்கள் பாடின பாடல் தான் கேட்க போறீங்க. ஜோடி திரைப்படத்தில் இருந்து

0: நேரம் சரியாக 12:56 ஆயாச்சு. இன்றைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியின் நிறைப்பகுதிக்கும் வந்தாச்சு. கடிதம் எழுதிய பழைய நினைவுகள் அப்படின்னு சொல்லும்போது தோழிகள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரியான நினைவுகள்லாம் எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டாங்க.
1: கண்டிப்பாக அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே நிறைய நினைவுகள்லாம் வந்து.
0: கண்டிப்பாக நம்மளும் கூட பாடலுக்கு நடுவில் என்ன விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டோம். இன்றைக்கி என்ன வந்து நம்ம வாட்ஸ்அப் அது போக என்ன சமூக வலைதளங்கள்லாம் வந்தாலும் அந்த கடிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கும் மறக்க முடியாத ஒரு விஷயங்களாக இருக்குது.
1: கண்டிப்பாக
0: ஏன் அப்படின்னா அந்த

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: முகவரி ஆகாஷ்வாணி நிலைப்பண்மை 102.6 எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மதிய வணக்கம். நேர்களே, நேரம் சரியா 1 மணி 1 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. இனி கேட்கலாம்.

0: நலம்தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
1: கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோகிணி ராஜா அவர்கள்.
2: கர்ப்பப்பையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவத்தில் முக்கியமான மூலிகை அசோக பட்டை அப்படின்னு சொல்லுவோம். அசோக மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டைகளில் வந்து அதுவுமே துவர்ப்பு சுவை தான். அசோக பட்டையில் செய்யக்கூடிய சூரணம் மாத்திரைகளாகவும் கிடைக்கும், சித்த மருத்துவத்தில் சூரணமாகவும் இருக்குது, அரிஷ்டமாகவும் இருக்கும். ஸோ இந்த மூணுமே கர்ப்பப்பைக்கு வலிமை கொடுக்கக்கூடியது. கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த அசோக பட்டைக்கு இருக்குது. இருந்தாலும் ஒரு சித்த மருத்துவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டு எடுத்துக்கிறதும் நல்லது. ஏன்னா நாடி பார்த்து தான் அவங்க மருந்து கொடுப்போம். ஸோ அவங்க வந்து ஒரு சித்த மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு எடுத்துக்கிறது நல்லது. மாமரத்தில் இருக்கக்கூடிய பட்டையும் அசோக மர பட்டையும் ஈக்குவலாக பவுடர் பண்ணி வச்சுட்டு தினமும் வெந்நீரில் ஒரு கால் சிட்டிகை இல்லை அரை சிட்டிகை வந்துட்டு வரலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு மருத்துவம், அதாவது கருப்பப்பை அழுக்குகளை நீக்கக்கூடியது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்யாண முருங்கை பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கல்யாண முருங்கை பூவை நம்ம துவரம்பருப்பு இல்லை அப்படின்னா பாசிப்பருப்போடு நம்ம சேர்த்து சமைச்சு கடைஞ்சிட்டு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி அந்த சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கருப்பப்பையில் இருக்கக்கூடிய கட்டி அடப்பு, ஒரு சிலருக்கு கருப்பப்பை குழாயில் அடப்பு இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து குழந்தை உண்டாக முடியாது, இன்ஃபர்டிலிட்டி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கருப்பை அடைப்பு இருக்கிறவங்களுக்கு, புண்ணு இருக்கிறவங்களுக்கு, கட்டி இருக்கிறவங்களுக்கு, இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த கல்யாண முருங்கை பூவை மட்டும் எடுத்துக்கணும். அதை துவரம்பருப்பு இல்லை பாசிப்பருப்போடு சமைச்சு சாப்பிட்டுட்டு ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு சரியாகும். இது வந்து கஷ்டப்பட்டு நம்ம தேடி அலைஞ்சு கிடைக்கக்கூடிய பொருள் இல்லை. கல்யாண முருங்கை பூ கண்டிப்பாக ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான். புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து சாறு எடுத்து குடிக்கலாம். இஞ்சி, மிளகு இதெல்லாம் தட்டி போடுறோம் இல்லையா, அதில் கொஞ்சம் புதினா போட்டு நம்ம வந்து டீ மாதிரி குடிச்சிக்கலாம். ஸோ இதை ரெகுலராக கொண்டுட்டு வரலாம். கீரை உணவுகளை நிறைய எடுத்துக்கணும். அதே மாதிரி காய்கறிகளில் நீர் காய்கறிகளை வந்து நிறைய எடுத்துக்கலாம். அனிமிக்காக இருக்கிறவங்க அனிமிக்காக இருக்காங்களா, ரத்த சோகை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதற்கான உணவு முறைகளையும் அவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணிடலாம். இது தீர்க்க முடியாத பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு 35 வயசுக்கு மேலே வராங்க அப்படின்னா இந்த நார்த்திசு கட்டி வருது அப்படின்னா அவங்களுக்கு உதிரப்போக்கு காரணமாகவும் வலி காரணமாகவும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எனக்கு கர்ப்பப்பையே எடுத்துருங்க, எனக்கு கர்ப்பப்பையே வேணாங்கிற அளவுக்கு போய் அவங்களாவே போய் சொல்லும்போது அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அவங்களால அந்த இதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அதை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி நிறைய பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட பேஷண்ட்டாக வரவங்க பார்த்தீங்க அப்படின்னா மெனோபாஸ் ஆயிட்டிங்களா அப்படின்னு கேட்டால், ஐயோ கர்ப்பப்பை எடுத்தே 5 வருஷம் 6 வருஷம் இருக்குமேம்மா அப்படிம்பாங்க. ஆனால் ஏஜ் அவங்களுக்கு மெனோபாஸ் ஏஜ் கூட வந்திருக்காது, 40-45 வயசு கூட இருக்காது, 35 வயசுக்கு மேலேயே யூட்ரஸ் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி நிறைய பேர் பெண்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதை எடுக்காமல் ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான மருந்து எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
0: நலம்தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
1: கர்ப்பப்பையில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் ரோகிணி ராஜா அவர்கள்.

கேது நலம் தானா. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினு. சரி, நேர்களே, நலம் தானா நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்ப்பாலுக்கு நிகரான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னா தேங்காயிலிருந்து எடுக்கப்படக்கூடிய தேங்காய்ப்பால் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக தேங்காய்ப்பாலில் நிறையவே நன்மைகள் இருக்குங்க. அதுவும் அற்புத நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மட்டும் வழங்குறதுக்கல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, கூடவே நம்மளுடைய சருமம் இருக்குங்களா அதுக்கும் பல நன்மைகளை கொடுக்குது. தேங்காயில் வந்து விலை மதிப்புக்கப்பட்ட நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் தேங்காய்ப்பால் அப்படின்னு சொல்லும்போது அதில் இன்னும் எக்கச்சக்கமான அற்புத நன்மைகள் இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம நந்தான நிகழ்ச்சியில் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே இன்றைக்கி நடந்த நான் நிகழ்ச்சியில் வி குமார் அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல்கள் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நிகழ்ச்சியின் முதல் பாடல் இதோ வந்துட்டே இருக்குது. இசையமைப்பாளர் வி குமார் அவர்களுடைய இசையில் பாலி அவர்களின் வரிகளில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எதிர்நீச்சல் திரைப்படத்தில் இருந்து கேட்டுவாங்க.

மனிதவரிடம் இனிமையான காவிய கானங்களை கேட்க காத்திருக்கும் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மதிய வணக்கம். நேரம் சரியா 1:06 ஆகிட்டு இருக்க நேர்களே, நேர்கள் கேட்க இருக்கீங்க ஆரோக்கியம் சார்ந்த விழிப்புணர்வு தகவல்களுடன் இனிமையான காவிய கானங்களை கேட்டு ரசிக்கும்

நேரம் சரியாக ஒரு மணி 13 நிமிடம் ஆகிட்டுருக்கு. நேர்கள் நலம் தான நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கு தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய அற்புத நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உணவே மருந்து அப்படின்னு வாழ்ந்த நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய ஒவ்வொரு பொருளிலையுமே வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அப்படி அவங்க பயன்படுத்திய எண்ணெய்களில் தேங்காய் எண்ணெயும் ஒன்று. அப்படி கேடு தரணும் அப்படின்னா தேங்காயை வந்து அப்போவே வந்து ஒதுக்கி வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, தேங்காய் எண்ணெயும் தேங்காயில் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நம்முடைய முன்னோர்கள் வந்து மாதம் இருமுறையாவது வந்து தேங்காயிலிருந்து பிழியப்படக்கூடிய அந்த தேங்காய்ப்பால் உணவு இருக்கு இல்லைங்களா, அதை சாப்பிட்றதையும் வழக்கமாக வந்து வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காயை வந்து எதுக்காவது நம்ம உணவில் வந்து எப்போவாச்சு பயன்படுத்திக்கிறோம். ஆனால் வந்து அன்றைய காலகட்டத்தில் ஆப்பம் வைக்கிறாங்களா, உடனே தேங்காய் பாலை தொடங்கி தேங்காய்ப்பாலிலிருந்து காரக்குழம்பு, தேங்காய்ப்பால் சாதம், தேங்காய்ப்பாய் பாலாயசம், அப்புறம் தேங்காய் பாலில் வந்து உணவுகளை வந்து சேர்த்துக்கிட்டே வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காய்ப்பாலில் கோடிக்கணக்கான நன்மைகள் இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். தேங்காய்ப்பாலில் விட்டமின்கள் அதிகமாகவே இருக்குங்க. வைட்டமின்கள் சிஇ, B1, B3, B5, B6 அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. இது போக வேறு சத்துக்கள்லாம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரும்பு, சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், மேங்கனீஸ், செலினியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாது சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம உடலுக்கு வந்து ஆரோக்கியம் தருது. அது என்னென்ன அப்படிங்கிறத தொடர்ந்து சொல்கிறேன். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். இன்றைக்கு நம்ம நடந்தான நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் வி குமார் அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல்களை கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, வி குமார் அவர்களுடைய இசையில் வாலி அவர்களின் வரிகளில் சுஷிலா அவர்கள் பாடின பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்க கேட்டுவாங்க. மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திலிருந்து நேரம் சரியாக 1 மணி 14 நிமிடத்தில் இதோ பாடல். Thank you.

இசை இனிய முகவரி ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 நேரங்கள் கேட்டுட்ருக்கீங்க. காலத்தை வென்ற காவிய கானங்களுடன் இதன் அலம்தான நிகழ்ச்சி. நேரம் சரி 1:18 ஆகிட்டு இருக்கு. தேங்காய் பாலில் வந்து நிறைய வைட்டமின்கள் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். வைட்டமின்கள் சி, இ, B1, B3, B5, B6 அது மட்டும் இல்லாமல் நிறைய தாது சத்துக்கள் இது இருக்குங்க. அது போக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நார்ச்சத்தும் ப்ரோட்டீனும் கூட தேங்காய் பாலில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது போக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு அமிலம் இருக்குது. அது என்ன அப்படின்னா லாரிக் அமிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து மோனோலாரின் அமிலமாக மாறுதான். அதாவது நம்ம சாப்பிடும்போது அப்படி மாறுது. தேங்காயில் மட்டும்தான் இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வளரும் பிள்ளைகள் வந்து தொடர்ந்து வந்து சாப்பிடும்போது உடலில் போதுமான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கிறத வந்து இது உறுதி செய்யுது. அவங்களுக்கு தேங்காய் பாலை கொடுக்கும்போது, அதாவது குழந்தைகளுக்கு தேங்காய் பால் கொடுத்து வரும்போது நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வந்து இளம் வயதில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே வந்து குறைபாடுகள் எல்லாமே நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். அதனால் வளரக்கூடிய குழந்தைகள் தொடங்கி வயதான பெரியவர்கள் வரைக்கும் தேங்காய் பாலை உணவில் சேர்த்துக்கலாம். தேங்காய் பாலில் பொதுவாக கொழுப்பு அதிகமாக இருக்குது, அதனால் சாப்பிடக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லி கேட்டிருப்போம். ஆனால் அளவாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். இன்றைக்கு வி குமார் அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக பாடல் இதோ வந்துக்கிட்டே இருக்கு. சூப்பரான ஒரு பாடல். வி குமார் அவர்கள் முதல் முதல்ல இசையமைத்து அறிமுகமான பாடலான நீர்க்குமிழி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் பாடின பாடல் எல்லாருக்காகவும் கேட்டுவாங்க.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-ல் இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் சரியா ஒரு 1:23 ஆகிட்டு இருக்க நடந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய அற்புத நன்மைகள் பத்தி நேர்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குழந்தைகள் தொடங்கி வயதான பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே தேங்காய் பாலில் உணவுல சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதிலும் குறிப்பா கேட்டீங்க அப்படின்னா, நம்ம உடல்ல வந்து இரும்பு சத்து இருக்குங்களா, அது குறைபாடு ஏறும் போது ஹீமோக்ளோபினுடைய அளவும் நம்ம ரத்தத்துல குறையும் இல்லைங்களா. இது தொடர்ந்து குறையும் போது என்னாகும், ரத்த சோகை பிரச்சனை வரும், தலை சுத்து வரும், மயக்கம் வரும், சோர்வு, பசியின்மை, மூட்டு வலி, கண்கள்லையும் சர்மங்கள்லையும் வந்து ஒரு மாதிரி வெளியிடுற மாதிரியான தோற்றங்கள், இப்படி நிறைய குறைபாடுகள் இரும்புச்சத்து குறைகிறதுனால வந்து வரும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரத்துக்கு 3 நாளாவது தேங்காய்ப்பால் வந்து, அதாவது தேங்காய்ப்பாலை மட்டும், அதாவது எந்த சமையல் பொருட்களையும் சமையலில் சேர்க்காம வெறும் தேங்காய்ப்பால் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இரும்புச்சத்து கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் தேங்காய்ப்பால் அப்படின்னு சொல்லும்போது தான் சமீப காலமாக வந்து நம்ம வந்து சாலையோர கடைகளில் வந்து அந்த தேங்காய்ப்பால் விற்கிறத பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ அதோடைய மவுசு, அதோடைய என்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு மக்களுக்கு தெரிகிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகரிச்சுட்டு வருது. அப்படி கூட நம்ம குடிக்கலன்னா பரவாயில்ல, வீட்டில் வாரத்திற்கு 2-3 முறையாவது தேங்காய்ப்பால் எடுத்து நம்ம குடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் குணமாகும் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு வி குமார் அவர்கள் இசையமைத்த பாடல்கள் நம்ம நலம்தான நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. அப்படி அடுத்ததாக என்ன பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, வாலியின் வரிகளில் வி குமார் அவர்களுடைய இசையில் சுஷில் அவர்கள் பாடின பாடல் 100க்கு 100 திரைப்படத்தில் இருந்து வந்துகிட்டே இருக்கு. கேட்டு ரசிச்சு இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலி 102.6.

நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம், அதனைத் தொடர்ந்து 1:35 நலம்தானா நிகழ்ச்சி இடம்பெறும்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
4: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
3: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
4: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
5: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
4: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV-யை கண்ட்ரோல் செய்வோம்.
6: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின்

0: HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேரம் சரி 6:37 நலம் தானா நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில தேங்காய் பாலின் அற்புத நன்மைகள் பத்தி நேர்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. சமீப காலமாக பாரம்பரிய உணவுகள் மீது மக்களுடைய நாட்டம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் தேங்காயில் முழுமையான மருத்துவ குணங்களை உணர்ந்த மக்கள் தயக்கமே இல்லாமல் அதை பயன்படுத்திட்டும் வராங்க. ஆனால் மீண்டும் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழசுக்கு மவுசு அதிகம் அப்படிங்கிறத தேங்காய் பாலோட பயன்பாடு அதிகரிச்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேங்காயிலிருந்து பெறக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து நம்ம உடலுக்கு வந்து கொழுப்பு தரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லி அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா இயற்கையிலேயே வந்து தேங்காயில் வந்து அற்புதமான மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால உடல் சோர்வா இருக்கா உடனே தேங்காயில இருந்து பால் எடுத்து குடிச்சிட்டோம் அப்படின்னா உடல்ல வந்து ரத்த ஓட்டம் சீராகி உடல் சோர்வு வந்து குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம நம்ம நரம்பு தசை இதெல்லாமே வந்து அமைதிப்படுத்தக்கூடிய குணமும் தேங்காய் பால்ல இருக்கு. குறிப்பா மன அழுத்தத்தை குறைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் தேங்காய் பால்ல இருக்கு, தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம நலம்தானா நிகழ்ச்சியில இசையமைப்பாளர் வி குமார் அவர்களுடைய இசையில் அமைந்த பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு. வாலியின் வரிகள் குமார் அவர்களுடைய இசையில டி எம் சவுந்தரராஜன் மற்றும் ஷீலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் நினைவில் நின்றவள் திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

நினைவில் நின்றவள் திரைப்படத்தில் அந்த இசையமைப்பாளர் வி குமார் அவர்களுடைய இசையில சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சரி 1:42 ஆகிட்டு இருக்க. தேங்காய்ப்பாலில் இருக்கக்கூடிய அற்புத நன்மைகள் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தசைகளில் அதிகமாக வலி ஏற்படும். சிலவங்களுக்கு தசைகளில் இறுக்கம் உண்டாகி அது வலி அதிகரிக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி தசை தொடர்பான விஷயங்கள், அதாவது தசையில் தளர்ச்சி இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து தேங்காய்ப்பால் குடிக்கும்போது உடலையும் அது வலுவாக்குது. அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி உடலை சுத்திகரிக்கிறதுக்கும் தேங்காய்ப்பால் பயன்படுது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் எலும்பு வளர்ச்சிக்கும் தேங்காய்ப்பால் உதவி புரியுதுங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு எலும்பு வளர்ச்சிக்கும், பெரியவங்களுக்கு வந்து எலும்புகளை பலமாக்குவது மட்டுமல்லாமல் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்களையும் கட்டுக்குள் வைக்குது. என்னெல்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலும்பு புரை, எலும்பு வீக்கம், எலும்பு முறிவுகள், கீழ்வாதம், இது எல்லாத்துக்குமே வந்து தேங்காய்ப்பாலை வந்து நம்ம குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏதாவது வளர்ச்சிதை மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா அதுக்கும் தேங்காய்ப்பால் பெரிதும் உதவுது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் எல்லாருக்காக மதோ வந்துகிட்டே இருக்க. வெள்ளி விழா திரைப்படத்தில் இருந்து வி குமார் அவர்களுடைய சில பாலியின் வரிகளில் பி சுஷிலா மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் இணைந்து பாடின பாடல் இதோ. எல்லாருக்காகவும் பாடலை கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நாளின் அற்புத நன்மைகள் பற்றி தான் இன்றைக்கி நலந்தான நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. கூடவே வி குமார் அவர்களின் இசையில் அமைந்த பாடல்களையும் நீர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய நிறைவுற்ற கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய லாரிக் அமிலம் வந்து மோனோ லாரிக் அமிலமாக மாறும்போது நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பாக அந்த வாயில் புண்ணு வயிற்றுலலாம் புண்ணு இருக்கும் இல்லைங்களா, அவங்க தேங்காய் பால் வந்து குடிச்சு வரலாம், அருமையான மருந்து அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தேங்காய் பாலில் நல்ல கொழுப்பு அதிகமாக இருக்குது. இந்த கொழுப்பு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலுக்கு ஆற்றல் எனர்ஜியை வழங்கக்கூடியது. அதனால தான் தேங்காய் பால் வந்து உணவுகளில் நம்ம சேர்க்கும்போது அது சச்சா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல வயிற்றுக்கு நிறைவாகவும் ரொம்ப நேரம் வந்து பசி இல்லாத ஒரு உணவு இருக்கும் இல்லைங்களா, அந்த உணர்வுக்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் அப்படின்னே சொல்லலாம். தேங்காயில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நடுத்தர சங்கிலி கொழுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமிலம் செயல்பட்டு நம்ம உடல்ல வந்து செரிமானம் இருக்குங்களா, அது சீரா நடக்கிறதுக்கும் உதவி பெறுது அப்படின்னு சொல்லலாம். வி குமார் அவர்களுடைய இசையில அடுத்து என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் பாடின பாடல் சுரதா அவர்களின் வரிகள்ல வந்துகிட்டே இருக்க, நானல் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டுவாங்க.

இந்த நீரிழிவு நோயாளிகள் தேங்காய்பால் வந்து அதிகமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறிகள் இருக்கும் இல்லைங்களா. தேங்காய்பாலில் வந்து கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த அளவு அப்படிங்கிறது இதில் கம்மியாக இருக்குங்க. அதனால் தேங்காய்பால் சார்ந்த எந்த உணவுமே வந்து நீரிழிவு நோயாளிகள் வந்து எடுத்துக்கலாமா அப்படின்னா அளவோடு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா தேங்காய்பால், அதில் இனிப்பு இல்லை வெள்ளை அரிசி கூட சேர்க்குறோம், இல்லைனா வந்து ஏதாவது வேறு உணவுகளில் வந்து அந்த உணவுடைய தன்மை இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. இது எல்லாமே வேறுபடும். அதனால் நீரிழிவு நோய் உள்ளவங்க மொத்த அந்த உணவுடைய அளவு, அந்த உணவுடைய தன்மையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய்பால் எவ்வளோ சேர்த்துக்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். குறிப்பாக வந்து இனிப்பு சேர்க்கப்பட்ட தேங்காய்பாலை விட இனிப்பு இல்லாத தேங்காய்பால், அதாவது இனிப்பே போடாமல் வெறும் தேங்காய்பாலே உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டு இருக்க வி குமார் அவர்களுடைய இசையில் புலமைப்பித்தன் அவர்களுடைய வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் சுஷிலா அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லோரும் நல்லவரை திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

0: மனோரமா அவர்கள் பாடின பாடல் பொம்மலாட்டம் திரைப்படத்துல இருந்து. அதனை தொடர்ந்து 2 மணிக்கு குக்கு நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்ச பாடலையும் நீங்க விரும்பி கேட்கலாம். அதனை தொடர்ந்து 3:02 மணித்திரநாடு நிகழ்ச்சியில இன்னைக்கு தஞ்சை சரஸ்வதி மகால் பற்றிய தகவல்களும் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. கூடவே இனிமையான பாடல்களும் இருக்கு. ஸோ நிகழ்ச்சி மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. மறுபடியும் 3:02 உங்க எல்லாரையும் காற்றலைகளை வந்து சந்திக்கிறேன்.
1: நீ வரம் காட்டி நான்

நேர்லே நேரம் சரியாக 1:56 ஆயாச்சு. இன்றைக்கு நலம் தானா நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. தேங்காய்ப்பாலின் அற்புத நன்மைகள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. சமையலுக்கு மனமும் சுவைக்கு நிறைவும் தரக்கூடியதை தேங்காய்ப்பால் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம உடலுக்கு நிறைய நன்மைகளை தருதுங்க. தேங்காய்ப்பாலில் ஆரோக்கியமானது அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ரத்தமும் கிடையாது. ஏன்னா இதில் வந்து கலோரிகளும் நிறைவுற்ற கொழுப்பும் அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து சர்க்கரை நோயாளிகள் அல்ல, அதிக கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, உடல் நிலையை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து இதை அளவோடு சாப்பிட்லாம். அதுவும் தேங்காய்ப்பாலை வீட்டிலேயே தயாரித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அதை பயன்படுத்துறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இனி வாரம் ஒரு முறையாவது தேங்காய்ப்பாலில் உணவில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிதே நிறைவேறுகிறதா நலம் தானா நிகழ்ச்சி. எவ்வளோ நேரம் நலம் தானா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தேன். நான் அதை உங்க அன்பு தோழி ஐஷு வேணும். நிகழ்ச்சியின் நிறைவான பாடலும் இதோ வந்துகிட்டே இருக்கு. விகுமார் அவர்களின் இசையில், வாலி அவர்களின் வரிகளில்

கணினி யுகத்தின் கற்கண்டு ஹைக்கு நிலை பண்பலை 102.6 இது குக்கு உங்களுடைய விருப்பமான பாடல்கள் கேட்கும் நேரம் இது. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயர், உங்களுடைய பெயர் மற்றும் உரையும் மறக்காமல் டைப் செஞ்சு அல்லது குரல் பதிவை நீங்கள் தெளிவாக பதிவு செஞ்சும் அனுப்பலாம். ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், குறிச்சுக்கிடுங்க. 9443360794. மீண்டும் ஒருமுறை வாட்ஸ்அப் நம்பர்:

9 4 3 3 6 0 7 9. ஸோ என்னதான் நம்ம நிறைய பாடல்கள் கேட்டாலும் நமக்கு பிடிச்ச பாடலை இப்போ கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுனுவீங்களேன், உடனடியாக நம்ம வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில் இந்த வாய்ப்பை நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா நாமளும் நம்மளுடைய பாடலை ஜாலியாக கேட்டுட்டு ரசிக்கலாம் இல்லையா? அப்படி இந்த நிகழ்ச்சியில் முதலாவதாக யாருடைய பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாசரேத் ராஜேஸ்வரன் அவங்களுடைய விருப்பமான பாடல் மரவன் படத்திலேருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: பாடல்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம நிலை பண்பலை 102.6 நிகழ்ச்சியில. அடுத்ததா யாருடைய பாடல்? மேலப்பாண்டவர் மங்களம் ஆறுமுகசாமி, மீனாட்சி, பாலாஜி, முத்து மோனிக்கம் இவங்களுடைய விருப்பமான பாடல் அவள் வருவாளா படத்திலிருந்து.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.
2: கூக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6 உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கிழக்கே போகும் ரயில் அப்படிங்கிற படத்துல இருந்தா பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. யாரு? வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி.
3: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
4: பாஞ்சாலி பாஞ்சாலி.
5: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ அவர் என்ன பேரோ.
4: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: குக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க நம்ம நிலைப்பண்பலை 102.6ல் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட அடுத்து யாருடைய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமாக இருப்போம் இல்லையா? ஸோ நாங்கள்லாம் டைப் பண்ணி அனுப்ப மாட்டோங்க, தெளிவாக குரல் பதிவு செஞ்சு எங்களுடைய குரல் அப்படியே காச்சலைகளில் மிதக்க விடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நீட்டாக ஒரு குரல் பதிவு செஞ்சு அனுப்பியிருக்கிறாங்க. யார், என்ன என்ன பாட்டு கேட்குறாங்க, கேட்கலாமா?
1: குக்கு நிகழ்ச்சிக்கு இனிய மாலை வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்தினம்.
0: சொல்லுங்க.
1: குக்கு நிகழ்ச்சியில் எனது விருப்பமான பாடல் மனதை திருடி விட்டாய் என்ற படத்திலிருந்து குட்டி குட்டி பனி துளியே என்ற பாடலை நமது நெல்லை பண்பலை வாயிலாக கேட்க ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: உங்களுக்கான பாடல் அப்படியே காய்ச்சலைகள்லாம் வந்துட்டே இருக்குது, கேட்டுட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை பண்பலை 102.6 உடன்.

இனிமையான பாடல்களோட, அதுவும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட நம்ம எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு பிடித்தமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தினுடைய பெயர், உங்களுடைய ஊர் மற்றும் பெயரையும் நம்ம வந்து டைப் பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தோம், அல்லது வாய்ஸ் நோட் மூலமாக நீங்கள் வந்து குரல் பதிவு செய்யணும் இல்லையா. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தங்க படம் பேர் மட்டும் அனுப்பியிருக்கிறாங்க, அதில் ஏதாவது ஒரு பாடலை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லை முக்குடல் சந்திரன் அவங்களுக்கு தான் கிழக்கு வாசல் அப்படிங்கிற ஒரு படத்துலேருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. சந்திரன் சார், நீங்கள் அடுத்த டைம் என்ன பாடல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இதோ உங்களுக்கு பிடித்தமான அந்த படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 2:36 ஆயாச்சு. நிலைப்பண்பலை 102.6 உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சியில் அடுத்ததா யாருடைய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க இல்லையா. ஸோ டவுன் மிருதுனா இவங்களுடைய விருப்பமான பாடல் தான். என்ன படத்துல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூவே உனக்காக
2: சொல்லாமலே யார் பார்த்தது

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட 2:41 ஆயாச்சு. இரவு நேரத்தில் கரண்ட் போயிடும், போன உடனே வீட்டில் விளக்க பொருத்தும் போது அந்த ஒளியில் தெரியும் இல்லையா, அந்த ஒளியில் அடுத்து கேட்கக்கூடிய அந்த பாடலுமே அந்த பாடல் தான். அதை யார் விரும்பி கேட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா, தருவையிலிருந்து சபரி அப்படிங்கிறவங்க வந்து விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அந்த ஒளியில் தெரியக்கூடிய அந்த அழகி யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாமா?

இனிமையான பாடல்களோட, அதுவும் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களோட கேட்டுட்டு இருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6ல. இது குக்கு நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் அண்ணாநகர் சஷ்டிகன் அவங்களுடைய விருப்பமான பாடல். எந்த படத்திலிருந்து? சத்தம் போடாமல் இருக்கணுமா? ஆமாங்க, சத்தம் போடாதே படத்திலிருந்து அப்படின்னு தான் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நாமளும் கேட்கலாம்.

குக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைவான பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் யாருடைய விருப்பமான பாடல் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் கூட நம்மளுடைய நேயர்களுக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடல் சிந்து பூந்துரை உச்சி மாகாளி அவங்களுடைய விருப்பத்திற்காக எஜமான் படத்திலிருந்து பாடலை தொடர்ந்து 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கசகஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. எகிப்தில் நடைபெற்ற ஃபரோஸ்கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை 15.2 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 75 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

சிறு சிக்கும் ஆகாஷ்வான நிலைப்பண்பை 102.6 எல்லா நேர்களுக்கும் மீண்டும் ஒரு அட்டகாசமான மதிய வணக்கம். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் சரிங்க, அதை விட நம்ம முயற்சி வலிமையானது. இன்றைக்கி ஒரு சிறிய அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா நாளைக்கு அது வெற்றிக்கான பாதையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் சரியாக 3:03 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் 102.6 கேட்க இருக்கீங்க. இது பாரதத்தின் பெருமை பேசும் மணித்திருநாடு நிகழ்ச்சி. மணித்திருநாடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக இதோ வந்துட்டேன். அதான் அன்பு தோழியை இஷுவினோ. இன்றைக்கி நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் எங்கே போக போகிறோம், இல்லை எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு கல்வி அறிவு பொக்கிஷமாக திகழக்கூடிய ஒரு இடத்துக்கு தாங்க போக போகிறோம். அதுவும் பல நூற்றாண்டுகளாக அறிவு, மருத்துவம், இசை, இலக்கியம், வரலாறு, கலை, அரசாட்சி அப்படின்னு சொல்லி இத்தனை விஷயங்களையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு அறிவு கருவூலம் அப்படின்னு இந்த இடத்த சொல்லலாம். இது ஒரு நூலகம் அப்படின்னே சொல்லலாங்க. நூலகம் அப்படின்னா நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? வருஷ வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்கள், அமைதியாக அமர்ந்து படிக்கக்கூடிய வாசகர்கள், புத்தகங்களை தேடி தரக்கூடிய நூலகர்கள். ஆனால் நான் இப்போ சொல்ல போகக்கூடிய அந்த நூலகம் இருக்கு இல்லைங்களா, இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களுடைய சிந்தனைகளையும் அவங்கள் கற்ற அறிவையும் அவங்க எழுதின மருத்துவ குறிப்புகளையும் இசையையும் இலக்கியங்களையும் அரசர்களுடைய ஆவணங்களையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சா அது வெறும் நூலகமா இல்லைங்களா, அது ஒரு கால பயணம் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு கால பயணத்தை நமக்கு வழங்கக்கூடிய இடம்தான் தஞ்சாவூர் மகாராஜா சரபோஜி அவர்களுடைய சரஸ்வதி மகால் நூலகம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தொடர்ந்து இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத தொடங்கி இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வரைக்கும் இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. கூடவே இன்றைக்கு நம்ம மணித்திருநாடு நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான பாடல்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளியில் சூப்பராக மழை வர பெய்யுது, ஜில்லுன்னு ஸ்வீட்டான ஒரு வாய்ஸில் பாடல் கிட இப்படி இருக்கும் இல்லையா, அதனால் இன்றைக்கி நிகழ்ச்சி முழுவதுமே வந்து சுஜாதா அவர்கள், சுஜாதா மோகன் அவர்கள் பாடின பாடல்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டு வந்தெல்லாம் யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசையில் நான் முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் திப்பு மற்றும் சுஜாதா அவர்கள் இணைந்து பாடின பாடல் வேல் திரைப்படத்தில் இருந்து வருது. பாடலை கேட்டு ரசிச்சுட்டே நினைஞ்சிருங்க.

நேரம் சிறு 3:10 ஆகிட்டு இருக்க நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க இந்தியாவின் பெருமை பேசும் மணித்திருநாடு நிகழ்ச்சி. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம் பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தஞ்சாவூர் அரண்மனை வளாகத்துக்குள்ள அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூலகங்க, அதுவும் நம்ம ஆசியாவுடைய பழமையான நூலகங்களில் ஒன்றாக கருதப்படுது. நாயக்க மன்னர்களாலும் அதுக்கப்புறமா மராத்திய மன்னர்களாலும் பாதுகாக்கப்பட்ட இந்த அறிவு கருவூலத்தில் நிறைய, அதாவது அரிய வகையான ஓலைச்சுவடிகள், காகிதச்சுவடிகள், புத்தகங்கள், வரைபடங்கள், ஓவியங்கள்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்டு வருது. அதுவும் சுமார் 16ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தஞ்சாவூரை ஆட்சி செய்த நாயக்க மன்னர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட காலகட்டத்தில் அவங்களுடைய அரசவையில் அறிவு, இலக்கியம், கலை, இசை இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. அந்த காலத்து அரசர்களால் உருவாக்கப்பட்ட அரச நூலகம் அதற்கு பின்னாடி சரஸ்வதி மகால் நூலகமாக வளருது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் நம்ம தமிழ்நாடு அரசு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரகுநாத நாயக்கர் காலத்தில் இது சரஸ்வதி பண்டாரம் அப்படிங்கிற பெயருடன் இருந்ததாக சொல்கிறாங்க. அதன் பிறகு இதை வந்து நம்ம தமிழக அரசுடைமையாக்குது. அது பிறகு மராத்தியர்கள் ஆட்சிய காலத்தில் இந்த நூலகம் மென்மேலும் வளர்ச்சி பெறுது. எப்படி இது நம்ம தமிழ்நாடு அரசோட கையில் போகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த நூலகம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு, இந்த நூலகத்தில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே நிகழ்ச்சியில் சுஜாதா மோகன் அவர்கள் பாடின பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் சூப்பரான ஒரு பாடல் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் காளிதாசன் அவர்களுடைய வரிகளில் மனோ மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் இணைந்து பாடின பாடல் கேட்டு வந்துடலாம். பிஸ்தா திரைப்படத்தில் பாடல கேட்டு இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி FM Rainbow 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.

0: நாய் ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

சரஸ்வதி மகால் நூலகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சரஸ்வதி மகால் நூலகத்தை பற்றி பேசும்போது தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன்னர் மகாராஜா இரண்டாம் சரபோஜி அவர்கள். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 16ஆம் நூற்றாண்டுங்க, 1798ஆம் ஆண்டு தொடங்கி 1832ஆம் ஆண்டு வரைக்கும் ஆட்சி செஞ்சார் அப்படின்னே சொல்லலாம். இவருக்கு நிறைய துறைகள், அதாவது பல்வேறு துறைகள் மேலே ஆர்வம் கொண்ட ஒரு அறிவாளியாக இருந்தாராம். இவருடைய படிப்பு கல்வியில் வந்து ஜெர்மன் ஃபாதரியார் ஒருவர் முக்கிய பங்கு வகித்ததா ஆதாரங்கள் சொல்லுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, இத்தாலியன், லத்தீன், தமிழ் உட்பட பல மொழிகளிலும் இவர் ஆர்வம் கொண்டிருந்தார். அதன் காரணங்களால் தான் இந்த நூலகமே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புத்தகங்களை வெறுமனே அவர் சேகரிக்காமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் போய் அறிவு மையங்கள், அதாவது சமஸ்கிருத அறிவு மையங்கள்லேருந்து புத்தகங்கள் நூல்களை தேடி வாங்கவும் அரிய நூல்களை நகலெடுக்கவும் அதையும் தாண்டி அறிஞர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாரையுமே பயன்படுத்தி ஈடுபடுத்தி அரிய வகை நூல்களை சேகரித்து இந்த நூலகத்தை அமைக்கிறாரு. அப்படி உருவானது தான் இந்த நூலகம் அப்படின்னே சொல்லலாம். எனும் இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே நிகழ்ச்சியில் சுஜாதா மோகன் அவர்கள் பாடின பாடல்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த வரிசையில் அடுத்ததாக பாடல் வந்துக்கிட்டே இருக்கு. ஹரிஹரன் மற்றும் சுஜாதா அவர்களுடைய குரலில் சூப்பரான ஒரு பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் பா விஜய் அவர்களின் வரிகளில் கேட்டுவாங்க. பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து

சரஸ்வதி மகால் நூலகம் பற்றி தான் நேர்கள் இனிக்க மனிதர் நாள் நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்க. நேரம் சரியாக 3:18 நிமிடமாகிட்டு இருக்கு. தஞ்சை அரண்மனைக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஒரு நூலகம் தான் இந்த

நேரம் சரியா 3 மணி 25 நிமிடம் ஆகிட்டு இருக்க. நேர்கள் மணித்திரநாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மணித்திரநாடு நிகழ்ச்சியில தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் தேடணும் அப்படின்னா இணையத்துல ஒரு புத்தகத்தை தேடி சில நொடிகளில் பதிவிறக்கம் செஞ்சு அதை வந்து நம்ம படிச்சிடுறோங்க. ஆனா அந்த காலகட்டம் அப்படிங்கறது அப்படிலாம் கிடையாது இல்லைங்களா. அந்த காலத்துல ஒரு அரிய புத்தகத்தை தேடணும் அப்படின்னா அதை எங்கேயாவது கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அதை நகலெடுத்து அதை உருவாக்கணும், அதுக்கப்புறமா அதை பாதுகாக்கணும். இப்படி பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் தான் அந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் சொல்லலாம். இப்படிதான் அந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் நிறைய நூல்கள் புத்தகங்கள் இதெல்லாமே சேகரிக்கப்பட்டிருக்குங்க. பல முயற்சிகளுக்கு பிறகு அறிவு செல்வமான நூல்கள் புத்தகங்கள் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரஸ்வதி மகால் நூலகத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் ஒரே ஒரு மொழியில் மட்டும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பல அரிய வகையான மொழிகள் இங்கே இருக்கு. குறிப்பாக தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, மராத்தி, ஆங்கிலம், பாரசீகம், உருது உள்ளிட்ட பல மொழிகளிலும் ஆவணங்கள் இருக்கிறதா மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் தகவல்கள் தெரிவிக்குதுங்க. இன்னும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்க பெரிய அண்ணா திரைப்படத்திலிருந்து பரணி அவர்களுடைய இசையில வாசன் அவர்களின் வரிகளில் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் இணைந்து பாடின பாடல் கேட்டுவாங்க.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நேரம் சரியா 3:36 ஆகிட்டு இருக்க நேர்கள் நமது நிலைப்பண்மை 102.6 மணித்திறனாடு நிகழ்ச்சியில் இன்னைக்கு தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த சரஸ்வதி மகால் நூலகத்துல நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளுடைய அடங்கிய புத்தகங்கள் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். முக்கியமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமஸ்கிருத நூல்கள் அதிகமா இங்க காணப்படுதாங்க. அதுவும் கிராந்தம், தேவநாகரி, நந்திநாகரி, தெலுங்கு, தமிழ் போன்ற எழுத்து முறைகளும் இங்க பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இந்த சரஸ்வதி மகால் அப்படிங்கிறது ஒரு மொழி வரலாற்றை மட்டும் காட்டும் இடமா இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மொழிகளுடைய அறிவு பாரம்பரியங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு இடமா அமைது அப்படின்னே சொல்லலாம். பத்தி இன்னொரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மருத்துவம் தொடர்பான பழைய ஆவணங்கள், அதாவது குறிப்பாக ஆயுர்வேத காலங்கள் தொடங்கி பல நோய்களுக்கும் உள்ள அரிய மருந்துகள் இருக்கக்கூடிய மருத்துவ ஆவணங்கள் நிறையவே இருக்கு. அதுவும் ஆவணங்கள், நோயாளிகள் நிலை குறித்த பதிவுகள், அது போக மருத்துவ குறிப்புகள், மருத்துவர்களின் அனுபவங்களை பற்றி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இங்கே பாதுகாக்கப்பட்டு வருதாங்க. இது எல்லாமே தன்வந்திரி பிரிவு தொடர்பான தொகுப்புகளின் கீழே வகைப்படுத்தப்பட்டு இருக்கு. அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மருத்துவர் ஒரு நோயை பத்தி என்ன நினைச்சாரு, அது எந்த வகையில சிகிச்சை முறைகள் பயன்படுத்தினாங்க, மருத்துவ அறிவு எப்படிலாம் வளர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்வதற்கும் இங்க ஆவணங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ மாணவர்கள், அந்த மருத்துவ வரலாற்று, மருத்துவ ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், இவங்க எல்லாம் எப்படி வந்து இந்த மருத்துவ உலகத்துல வந்து இருந்தாங்க, என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பழைய விஷயங்கள், பழைய எழுத்துக்களாக அல்லாம கடந்த காலத்துடைய மருத்துவ அறிவுக்கான ஆதாரங்களா, பொக்கிஷங்களா இங்க பாதுகாக்கப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம்.

இன்னைக்கு மனிதநாடு நிகழ்ச்சியில் சுஜாதா மோகன் அவர்கள் பாடின பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வரிசையில் சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காகவும் இதோ வந்துகிட்டே இருக்கு. வருஷம் எல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் இருந்த உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா மோகன் அவர்களுடைய சூப்பரான வாய்ஸ்ல பாடல் கேட்டுவாங்க.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் பாடின பாடல் கேட்டு வந்துட்டோம். வருஷமெல்லாம் வசந்தம் திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டு வந்தாச்சுங்க. நேரம் சரியாக 3:44 ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கு மனிதர்நாடு நிகழ்ச்சியில் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகங்கள் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த நூலகத்தில் இலக்கியமும் மருத்துவம் மட்டுமல்லாமல் மராத்திய அரசாட்சியுடன் தொடர்புடைய ஆவணங்களும் பாதுகாக்கப்பட்டு வருதுங்க. மத்திய கலாச்சார அமைச்சகத்தின் கீழே அதாவது மராத்திய அரசின் பதிவுகள் அடங்கிய 1342 கட்டுகள் இங்கே இருக்காங்க. இதில் பல மராத்திய மொழியினுடைய அதாவது மோதி எழுத்து முறை அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்துகள் இங்கே இருக்குது. அதாவது இந்த எழுத்து முறை என்ன அப்படின்னா மராத்த மொழியை விரிவாக எழுத பயன்படுத்தப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு எழுத்து முறையை தான் இப்படி சொல்கிறாங்க. அதனால் இந்த ஆவணங்கள் வரலாற்று ஆசிரியர்களுக்கும் ரொம்ப முக்கியமானதையாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு அரசு அப்படின்னா அது எப்படி இயங்கியிருக்கும், அரசு நிர்வாகங்கள் எப்படி இருந்திருக்கும், அந்த காலத்தில் சமூக வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிறத புரிந்துக்கிறதுக்கு இந்த ஆவணங்கள் பெரிதும் உதவுது அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்த சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு. எஸ் கே ராஜ்குமார் அவர்களுடைய இசையில் விவேகா அவர்களின் வரிகளில் கார்த்திக் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் இணைந்து பாடின பாடல் எல்லாருக்காகவும் காதலுடன் திரைப்படத்திலிருந்து ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து பாடலையும் கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

மற்றும் சுஜாதா மோகன் அவங்களுடைய ஸ்வீட்டான வாய்ஸில் பூமகள் ஊர்வலம் திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சரியாக 3:54 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மனிதர் நாடு நிகழ்ச்சியில் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இங்கே நூல்கள் மட்டும் இல்லாமல் வரைபடங்கள், ஓவியங்கள், சித்திரமரப்பட்ட கையெழுத்துகள், தஞ்சாவூர் பாணி ஓவியங்கள், மர ஓவியங்கள், கண்ணாடி ஓவியங்கள், கேன்வாஸ் ஓவியங்கள், இது போக அரசர்களுடைய உருவப்படங்கள்னு சொல்லிட்டு பல்வேறு படங்கள் இந்த நூலகத்திற்குள்ளே இருக்குங்க. இது நூலகமா இல்லை அருங்காட்சியகமா அப்படின்னு ஒரு கணம் நமக்கே தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் அரச குடும்பத்தின் அறிவு கருவூலமாக இருந்த நூலகம் நம்ம தமிழ்நாடு அரசின் கீழே, அதாவது 1918 பொது நூலகமாக மாற்றப்பட்டது. இதுதான் இங்கே நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை. அரசர்களுக்காக பாதுகாக்கப்பட்டு வந்த அறிவு பொதுமக்களுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்காகவும் திறக்கப்பட்டது. அதாவது ஒரு காலத்தில் அரண்மனை சுவருக்குள்ளே இருந்த அறிவு பிறகு சமூகத்தின் அறிவு சொத்தாக மாறியதுங்க. சரஸ்வதி மகால் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, இன்று 1000 கணக்கான புத்தகங்களை ஒரே ஒரு கைபேசியில் வச்சுக்கிறோம், ஆனால் ஒரு தகவல்களை தேட சில நொடிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு போதுமானதாக இருக்குது. ஆனால் எந்த ஒரு வசதியும் இல்லாத காலத்தில் ஒரு அறிவை உருவாக்கவும் அதை எழுதவும் நகலெடுக்கவும் பாதுகாக்கவும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வந்து செலுத்ததுக்கும் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு கோயிலாகவும், சோழர் வரலாறு, தஞ்சை ஓவியம், இசை நடனம் அப்படின்னு பல விஷயங்களை தாங்கி இன்னைக்கும் புகழோடு நிற்குது அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சி நிறைவான பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. விஜய் யேசுதாஸ் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் பாடின பாடல் அரசு திரைப்படத்துல இருந்து கேட்க போறீங்க. எவ்வளவு நேரம் மனிதரநாடு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தேன், நான் தான் உங்க அன்பு தோழி ஐஷுவினும்.

0: எவ்வளோ ஒழித்த பாடலோடு நிறைவுபெறுகிறது இன்றைய மனிதரநாடு நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் 4 மணிக்கான செய்திச் சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 4:02 புதுகை தும்பி நிகழ்ச்சி உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. கூடவே அட்டகாசமான தொழிலிசை பாடல்களும் காத்துக்கிட்டே இருக்கு. ஸோ நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு ரசிச்சுட்டே நினைச்சிருங்க.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கசகஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தமிழக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. எகிப்தில் நடைபெற்ற பாரோஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 30.2 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்காரம் அண்ட் குட் ஈவினிங் நேர்களே. நேரம் சரியா 4:03 ஆகிட்டு இருக்க. நேர்கள் கேட்க இருக்கீங்க பொதுகை தென்றலோடு காற்றிலே தொழிலிசை பாடும் இது பொதுகை தும்பி நிகழ்ச்சி. இன்னைக்கு பொதுகை தும்பி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக இதோ வந்துட்டோம். நான் உங்கள் அன்பு தோழி ஐஷுவினோ மற்றும்
2: நான் உங்கள் ஸ்ரீவிகுண்டம் வி ராமச்சந்திரன்.
1: ராமச்சந்திரன் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் சூப்பரா இருக்கேன். நேயர்களும் சூப்பரா இருப்பாங்க, ஏன்னா வந்து அங்க பாருங்க அதுக்கெல்லாம் லைன்லாம் வந்து போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டாங்க. இருந்தாலும் புது நேயர்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறதுக்கு சொல்லிடலாம். நீங்களும் நிகழ்ச்சியில நம்ம பொதுகை தும்பி நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா எங்களுக்கு கால்

0: பண்ணணும். அதற்கான என்ன சொல்கிறேன் முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. 0462251132 அப்படிங்கிற எந்த எனக்கு டயல் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 0462251133 அப்படிங்கிற எனக்கும் கூட கால் பண்ணி நீங்கள் பேசலாம். அதாவது ஒரு நேயர் எங்ககிட்ட நீங்கள் கேள்வி கேட்பீங்க, உங்ககிட்ட பதிலுக்கு நாங்கள் கேள்வி கேட்போம். இதுதான் இன்னைக்கு வந்து விளையாட்டில் வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் சில நேர்கள் வந்து எங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஆனால் வந்து நிறைய நேரம் எடுத்துக்கிறாங்க. அதனால் நேர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, ஒரு நேயர் 5 நிமிடம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், 2 நேயர் ஒரு பாடல் அப்படின்னு ஒளிபரப்பலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நேர்கள் குறைந்த அளவில் எளிமையான கேள்வியாக கேளுங்க, நாங்களும் எளிமையான கேள்வியாக கேட்போம். ரொம்ப சுருக்கமாக பேசிக்கலாம், இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். முதல் நேயர் யார், எங்கே வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டுருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: மரத்தில் காய்க்காத காய் எது?
0: மரத்தில் காய்க்காத காய் எது?
2: ஒரு 5 செகண்ட் தான்.
0: என்ன காய்? பொரிவிலங்காய்.
2: ஊறுகாய். ஊறுகாய்.
0: சரி
2: சரி, அதனால குணப்படுத்த முடியாத மருந்து எது? எந்த நோயையும் குணப்படுத்த முடியாத மருந்து. எந்த நோயையும் குணப்படுத்த முடியாத மருந்து எது? 1, 2, 3, 4, 5.
0: சரி,
2: பூச்சி மருந்து.
0: Oh my God.
2: கொசு
1: பாக்டீரியா வைரஸ் அப்படி சொல்லுவாங்க.
0: சொல்லுங்க.
2: கொசுவோட சின்னது அது என்னன்னு கேட்டல, கொசுவோட சின்னது அது தின்னது.
1: கொசுவுக்கு சின்னது, சின்ன கொசு
2: அது என்னது?
0: சரி,
2: ஏமா சூரியன் தூரமா அமெரிக்கா தூரமா? சூரியன் தூரமா அமெரிக்கா தூரமா?
0: சூரியன் தான் தூரம்.
1: ஆமா.
2: எப்படிமா?
0: எப்படியா வந்து
2: நான் ஒரு ஜோக்கா சொல்லணும்.
0: ஜோக்கா சொல்லணுமா?
2: ஆமா.
0: ஒரு பூ. சரியா,
2: ஒரு பூ. சரி,
0: ஆமா. இது வந்து ஒரு 5 எழுத்து கொண்ட ஒரு பூ.
2: 5 எழுத்தா? சரி.
0: ஆமா. முதல் 2 எழுத்து கூப்பிட பயன்படும்.
2: கூப்பிடுவா?
0: ஆமா. அடுத்த 3 எழுத்து வந்து, கடைசி 3 எழுத்து வந்து ஒரு பெண்ணோட பெயர் இல்லனா வந்து ஒரு மளிகை பொருள் அப்படி சொல்லலாம். ஈஸியா கேட்டேன் முதல்ல. நன்றி நேயர்கள் வந்து சூப்பரா முதல் நேரே குற்றாலமான சார் வந்து கலக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்த யார் பேசுறாங்க அப்படின்னு கேட்டுக்கலாம். வணக்கம். வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க. வணக்கம்,
1: இனிப்பில் இருக்கீங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லமா இருக்கீங்களா மகாலட்சுமி? ஓகே, காஃபிலாம் குடிச்சாச்சா?
1: கிடையாது. சரி, கேள்வி ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க?
3: இட்லி.

0: சரி, இன்னைக்கு சாயங்காலம் என்ன என்னென்ன குடிக்க போறீங்க? என்ன ஸ்பெஷல் உங்க வீட்டில்?
1: சாதம்,
0: வேற
1: குழம்பு.
2: சரி,
0: ரொம்ப தெளிவா இருக்கீங்க. சரி, உங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு?
2: ஒரு வாரம்
0: கடைநல்லூர் எது பக்கத்துல இருக்கு?
2: ஆங்கிலம்
0: இல்லையா? நீங்க மகிழ்வுந்து அப்படின்னு சொல்லிருக்கணும்.
2: மகிழ்ந்து.
0: சரி மகாலட்சுமி, நல்ல
2: முயற்சி
0: முயற்சி பண்ணீங்க.
2: ஓகே, இப்போ நீங்க கேள்வி கேளுங்க.
0: இப்போ நீங்க கேளுங்க, நாங்க பதில் சொல்லணும்.
1: அந்த ஆனந்தம்னு வருது மாதிரி உள்ள பாட்டு, ஒரு அஞ்சு பாட்டு.
0: ஓ, ஆனந்தம்ங்கிற மாதிரி அஞ்சு பாட்டு வேணுமா?
1: ஆமா, முதல்ல ஆனந்தம்னு ஆரம்பிக்கணும்.
0: ஆனந்தம் ஆனந்தம் பாடும், சரியா? ஆனந்த பூ, ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே.
1: ஓகே,
0: ஆனந்தம் பொங்கிட பொங்கிட பொங்கிட அப்படின்னு ஒரு பாட்டு. அதுக்கு பிறகு
2: அஞ்சு பாட்டா?
0: அஞ்சு சொல்லிட்டீங்க, மூணு வந்துருச்சு. ஆனந்தம்
2: நிறைய இருக்கு.
0: ஆமா, நிறைய இருக்கோ. ஆனந்தம் நம்மளுக்கு வேற ஆனந்தம் வரமாட்டேங்குது. ஆனந்தம் ஆனந்தம் பொங்கிட ஆனந்தம் ஆனந்தம் பாடும். சரி, நீங்க சொல்லுங்க எனக்கு. அதுக்கப்புறம்
1: ஆனந்தம் ஆனந்தம் வந்தாச்சு நம் வாடி
2: ஆனந்தம்
1: பூஞ்சோலையில்
2: ஆனந்தமா பதிலையும் சொல்லி ஆனந்தமா மார்க்கையும் அவங்களே வாங்கிட்டு போயிட்டாங்க. நிச்சயமா சூப்பரா வந்து மகாலட்சுமிக்கு ஒரு ஒரு மதிப்பெண்ணும் உங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணும் கொடுத்துடலாம். இப்போ வந்து நிகழ்ச்சியில பாடல் கேட்டலாமா? இன்னைக்கு வந்து பாடல்கள் என்ன பாடல்கள்? தொழிலிசை பாடல்கள் அப்படின்னா சங்கர் மகாதேவன் அவங்க குரல் அமைந்த பாடல்கள் கேட்க போறோம். சூப்பரான பாடல்கள் தான் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில நிகழ்ச்சியில முதல் பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. வித்யாசாகர் அவர்களுடைய சில பாவிஜய் அவர்களின் வரிகள்ல சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம் மற்றும் கங்கா சுத்தராசு அவர்கள் இணைந்து பாடின பாடல் கேட்டுவாங்க. மஜா திரைப்படத்திலிருந்து.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசைமலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: நேரம் சரியா 4:17 ஆகிட்டிருக்க. நேர்கள் பொதுகித்தும் நிகழ்ச்சியோட தான் இருக்கீங்க. பொதுகித்தும் நிகழ்ச்சியில் அடுத்ததான் யார் பேச வராங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
6: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. சரி, எப்படி கேள்வி நீங்க கேக்குறீங்களா நாங்க கேக்கட்டுமா? நீங்களே கேளுங்க. சரி
5: சரி,
3: பெண்ணோட பேரு
6: அஞ்சலுக்கு
5: முதல் மூன்று
6: போருக்கு
5: சம்பந்தமானது.
6: கடைசி மூன்று எழுத்து
3: உடல் உரு

0: இல்லையே, எதுவும் வர
1: இல்லை.
0: மாட்டேங்கே.
1: ஆமாம், நீங்களே சொல்லிடுங்க.
2: சொல்லிடுறவா?
1: ஆமாம், நாங்களும் முயற்சி பண்ணிட்டோம்.
2: ஏன் பேசுறான்?
1: அம்புஜம்.
2: அம்பு
1: சரி,
2: அது வந்து போருக்கு
1: போருக்கு சம்பந்தம்.
0: ஓ,
2: தோள்பட்ட
0: புஜம். ஆமா, நீங்க சுத்த தமிழ்ல, சுத்த தமிழ்ல யோசிக்கல.
2: ஒரு தாமரை மலரை குறிச்சு.
0: ஆமா ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
1: அன்னைக்கு அவருக்கு யோசிச்சு இவங்க யோசிக்காம விட்டுட்டா.
0: உங்களுக்கு யோசிக்கலையேமா?
2: அதிகமான நேயம் சொல்லிவிட்டேன், உடனே யோசிக்கலீங்க.
0: சரி, ஓகே.
1: சரி, உங்களுக்கு
0: ஒரு
1: உங்களுக்கு கேள்வி என்னன்னா, நான் கேக்குற கேள்விக்கு பதில் வேற பதில் சொல்லணும்.
0: சம்பந்தமே இல்லாம,
1: சம்பந்தமே இல்லாத பதில் சொல்லணும். சரியான பதில் சொல்லக்கூடாது.
0: பயன்படுத்திய வார்த்தையை திரும்ப பயன்படுத்தக்கூடாது.
1: சரி சரி, இன்னைக்கு மதியம் சாப்பிட்டீங்களா? சரி, இன்னைக்கு காலையில் எந்த கோயிலுக்கு போனீங்க? சரி, நைட் என்ன சாப்பாடு? சிரிச்சு எல்லாம் அனுப்ப கூடாது.
0: வந்தேன் வந்தேன் சொல்லிட்டீங்களேமா மூணு தடவை. அம்போருக்கு வந்து அம்பு எழுதிருக்கேன், அதுக்கப்புறம் என்ன வருங்கறத நான் யோசிக்கல. சரி சரி சரி, சூப்பர்மா சூப்பர்மா. நன்றிமா, நன்றி நன்றி,
1: மிக்க நன்றிமா, மிக்க நன்றி
0: நன்றி. அடுத்து யார் வராங்கன்னு கேக்கலாம். வணக்கம்.
3: அம்மா வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சார் வணக்கம.
1: வணக்கம்.
3: வடகர்னூர் மாணிக்கவாசகம் பேசுறேன்மா.
0: மாணிக்கவாசகம் சார்,
1: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் சார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கோம். மழை எல்லாம் உண்ட ஊர்ல?
3: இல்ல சார், மழை இல்ல. ஒரு 4 நாளைக்கு முன்ன பெஞ்சது.
1: சரி,
3: அதுக்கு பிறகு இல்ல.
0: சரி ஐயா, என்ன கேள்வி கேட்க போறீங்க?
3: அம்மா, மாசத்துல 4 வெள்ளிக்கிழமை வரும் தமிழ் மாசம்.
0: சரி,
3: அது ஒரு மாசத்துல 5 வெள்ளிக்கிழமை வரும்
0: தமிழ் மாதம். தமிழ் மாதம் 5 வெள்ளிக்கிழமை வருமா?
3: ஆமா, தமிழ் மாசத்துல.
0: தமிழ் மாதத்துல எந்த இது வரும்? 32 இது வருமே.
3: 5 வெள்ளிக்கிழமை வரும் ஒரு மாசத்துல.
1: அதாவது 5 வெள்ளிக்கிழமை வரக்கூடிய தமிழ் மாதம் என்னன்னு நீங்க சொல்ல வரீங்களா?
3: ஆமா ஆமா.
1: இப்படிலாம்
0: ஆமா,
1: இப்படிலாம் கேள்வி கேட்டா இப்படி.
0: ஆடி ஆடி ஆடி வெள்ளியா?
3: இல்ல இல்ல.
0: தை மாதமா?
1: புரட்டாசியா?
3: இல்ல. ஆமா, நீங்க சொன்னதா
0: புரட்டாசியா?
3: புரட்டாசி மாதம், அது இந்த மாதம் தான்.
0: இந்த மாதம் அதாவது அப்படி கிடையாது ஐயா. ஐயா எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 32 மாதங்கள் மாறி, ஆங்கிலத்துக்கு வந்து 30 31 மாறி வருதா, அது மாறி வரும்போது சில மாதங்கள்ல வந்து தமிழ் மாதங்களே வந்து 5 வெள்ளிக்கிழமை வரும். நீங்க வந்து இந்த தடவை கேலண்டர் பாத்திருக்கீங்க, 5 வெள்ளிக்கிழமை
3: வந்திருக்கேன்
0: கேட்டீங்க இல்லையா? சரி சரி சரி சரி, உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்போமா? அதாவது இது பிறக்கும் போது உயரமா இருக்கும், வயதாகும் வயதாக ஆள் வந்து சின்னதாயிட்டே போகும், அது என்னது? மெழுகுவர்த்தி தான். எப்படி சொல்றீங்க?
3: உயரமா இருக்கும், தீ பொறிச்சு வச்ச உடனே கரஞ்சி கரஞ்சி கிள்ளிக்கு வந்துருதா, அதேதான்.
0: ஆமா, இன்னைக்கு வந்து நேர்கள் எல்லாம் வந்து சும்மா ஷார்ப்பா விளையாடிட்டு இருக்காங்க, அதுவும் மாணிக்கவாசகம் ஐயா வந்து
1: நம்ம ஷார்ப் பண்ண கொஞ்சம் அதிகப்படுத்தணும்.
0: அதுதான் அதுதான் அதுதான். சரி ஐயா, கரெக்டா சொல்லிட்டீங்க.
3: நன்றிமா, நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி
0: நன்றி. அதாவது நேர்கள்லாம் நாங்கள் செம உஷாரா இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காங்க, சூப்பரா விளையாடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். எல்லாருக்காக பாடல் வந்துட்டு

மணி சர்மா அவர்களுடைய இசையில் சூப்பரான ஒரு பாடல் கேட்க போகிறோம். ஸ்நேகனின் வரிகளில் சங்கர் மகாதேவன் மற்றும் கங்கா சுத்தராசு அவர்கள் பாடின பாடல் இதோ.

நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஜப்பானில் நடைபெற்று வரும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி கள நிலவரம். அதனை தொடர்ந்து 4:35 மறுபடியும் பொதுகை தும்பி நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். சோ நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இணைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியா 4:36 ஆகிட்டு இருக்க நேர்கள் பொதுகை தும்மி நிகழ்ச்சியோட அணிஞ்சிருக்கீங்க. பொதுகை தும்மி நிகழ்ச்சியில் அடுத்து பேச வரக்கூடிய நேயர் யாருன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: என்ன
1: கேள்வி கேட்க போறீங்க?
3: ஆமா, அதாவது பட்டி பட்டின்னு வர ஒரு 6 ஊர், ஒரு 5 ஊரா சொல்லுங்க.
1: பட்டின்னு வர கோவில் பட்டி.
3: அந்த கோவில் பட்டியை நீங்க தவிர்த்தணும்.
1: கோவில் பட்டியை தவிர்த்தணுமா? சரி,
3: அது போக ஒரு 5-6.
1: உசிலம்பட்டி,
4: அரசப்பட்டி, ஆண்டிப்பட்டி,
1: ஆலம்பட்டி,
4: ஆண்டிப்பட்டி, கள்ளிப்பட்டி, அப்புறம் கோயில் பட்டி சொல்லக்கூடாதுன்னு
1: சொல்லிட்டாரு.
4: ஒரே ஒரு பட்டி இருக்கும், சிலுக்கம்பட்டி. சிலுக்கம்பட்டி.
3: சரி
4: சரி சார், சரி உங்களுக்கு
3: பழைய
4: விளையாட்டு நான் வந்து வேற டாபிக் போயிட்டேன். இப்போ அந்த டாபிக் மைண்ட் செட் பண்ணணும்ல.
1: சரி, என்ன?
4: சரி சரி, இன்னைக்கு காலைல என்ன சாப்பிட்டீங்க? இது வந்து தமிழ் விளையாட்டு. ஆமாம், இதை நான் சொல்லிக்கிறேன். அதாவது இது வந்து தமிழ் விளையாட்டு. நம்ம பேசுறத வந்து அதே தான், தமிழில் பதில் சொல்லணும். ஆம் இல்லைங்கிற அந்த வார்த்தைகள் வரக்கூடாது. வந்த சொல் மறுபடியும் வரக்கூடாது. சரியா? ராஜேந்திரன் சார், கேள்வி கேட்கலாமா?
3: இன்னைக்கு
4: சாயங்காலம் என்ன சாப்பிட போறீங்க?
3: ஐயா, இன்று மாலை நான் வந்து உப்புமா செஞ்சு தர சொல்ல போகிறேன்.
4: சரி, உங்க ஊர், உங்க வீட்டுல கேஸ் அடுப்புல கேஸ் இருக்குதா எப்படி? இல்லட்டா விறகடுப்பு தானா?
3: எரிவாயு அடுப்பு தான் பயன்படுத்துவோம். இல்ல, எரிவாயு இருக்கிறது ஐயா.
4: இருக்கிறது. சரி, நாளைக்கு எங்க போகலான்னு இருக்கீங்க? காலையில
3: எழுந்த உடனே அது வந்து

0: முடிவு பண்ண முடியும்.
1: சரி ஐயா ஐயா அப்படிங்கிற அந்த வார்த்தை இருந்து நீங்க சொல்லிட்டீங்க ஐயா
0: ஐயாலா, உங்களை மதிப்புக்காக ஐயா ஐயா நம்ம விளையாட்டுல ரூல்ல சேர்க்க கூடாது,
2: சேர்க்க கூடாது ஐயா. சரி ஓகே சார், ஓகே சார்.
1: இருந்தாலும் நல்ல அருமையா விளையாடுனீங்க. உங்களை வெற்றி பெறுவதற்கு யார் இருக்கிறாங்க? நிறைய, அதாவது ஒரு பெருமையா சொல்லணும்னா ராஜேந்திரன் சார் வந்து நிறைய தடவை ஜெயிச்சிருக்காரு நம்ம கேம்.
2: ராஜேந்திரன் சார் வாழ்த்துக்கள். தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில, ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். சூப்பரான ஒரு பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு, நேயர்களுக்காக கேட்டு வந்துருங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களோட இசையில தான் பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்நேகனின் வரிகளில் சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரீரேகா பார்த்தசாரதி அவர்கள் பாடின பாடல் கோவில் திரைப்படத்திலிருந்து.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு. கோவில் திரைப்படத்திலிருந்து நேரம் சரியா 4:44 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நேர்கள் நம்ம ஆகாஷ்வாணி எஃப்எம் 91.6 புதுகை தும்பி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி முழுவதும் சங்கர் மகாதேவன் பாடல்கள் கூடவே நேர்களுடைய கேள்விகள் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அடுத்து யார் பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? பத்மா, நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: பத்மா, என்ன கேள்வியோட வந்திருக்கீங்க? நாங்க தான் கேட்கணுமா? சரி, உங்ககிட்ட ரொம்ப ஒரு எளிமையா ஒரு கேள்வி கேட்கறேன், சரியா? ஈஸி, ரொம்ப ஈஸி. அதாவது மொத்தம் ஒரு 6 எழுத்து வார்த்தையை நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. இது வந்து ஒரு உணவு. முதல் 2 வார்த்தை, அதாவது முதல் 2 எழுத்து வந்து மழை காலத்தோட தொடர்புடையது. ஆமா. அடுத்து அதாவது 3, 4, 5, 6 இது எல்லாமே வந்து அதாவது ஒரு செயல், நம்ம செய்யக்கூடிய ஒரு செயலோட தொடர்புடையது. குறிப்பா வந்து சாப்பாடு கூட ரிலேட் ஆன ஒரு வார்த்தை. மொத்தம் 6 எழுத்து வார்த்தை, ஒரு உணவு. 6 எழுத்து, ஒரு உணவு. முதல் 2 எழுத்து வந்து மழை காலங்களோட தொடர்புடையது. அடுத்த 3, 4, 5, 6 இது வந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல், அதுவும் சாப்பாடு கூட தொடர்புடைய ஒரு செயல். என்னவா இருக்கும்? சாப்பாடு கூடிய, சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள். உணவு தான், சாப்பிடலாம். இல்லையே, மழை காலம் நீங்க அப்படி யோசிச்சிட்டீங்க. சொல்லிடுவா, மழை காலம் அப்படின்னு சொன்னோடனே என்னெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சரி பத்மா, நானே சொல்லிடவா? இடி அப்பம். இடி மழை காலத்து கூட தொடர்புடையது. இடி, அப்புறம் வந்து ஒரு செயல், நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து யாப்பம், யாப்பம். அதனால இடி யாப்பம். சரி, நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஈஸியா கேட்க போறீங்களா? சரி, விடுகதையா? தம்பிக்கு 8 அண்ணனுக்கு 8ஆதா? தம்பிக்கு 8. இது வந்து தம்பி ஒட்டும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க? வாய் உதடு,
2: உதடு தானே சொல்லுவாங்க.
0: நன்றி பத்மா, சூப்பரா வந்து கலக்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து யார் பேசுறாங்கன்னு கேட்டலாம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: நல்லா
2: இருக்கும்.
0: யார் பேசுறீங்க? மன்சாபுரம் அன்பு சார். சரி, கொஞ்சம் வந்து நெட்ஒர்க் நல்லா இருக்கிற பக்கமா வந்துருங்க. கிடைக்க மாட்டேங்க, ஆனா நீங்க பேசுறது எங்களுக்கு கேட்க
3: மாட்டேங்குதே.
0: கேளுங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க?
3: ஒரு மனுஷன் சோறு போட்டுருக்காங்க.
0: அன்பு சார், சார் மனுஷன் மேல
2: ஒரு மனுஷன் மேல தட்டுல சோறு குழம்பு எல்லாம் வச்சிருக்காங்களா?
0: முன்னாடியா?
3: சாப்பிடவும் மாட்டேங்க,
0: சாப்பிடவும் மாட்டேங்க, கீழே வைக்க மாட்டேங்க. சரி,
2: இது என்ன விடுகதைன்னு சொல்ல வரீங்களா? சரி, அதாவது நீங்க சொன்னது எங்களுக்கு சரியா புரியல. ஒரு மனுஷன் எல்லாம் தட்டுல சாப்பாடு எல்லாம் வச்சிருக்காங்க, சாப்பிட
3: மாட்டேங்கிறான்.

0: என்னதா இருக்கும்? மண்பானை சொல்லிருங்க, சொல்லிருங்க, நீங்களே சொல்லிருங்க. எங்க எங்க
1: காங்கிரஸ் போட்டுக்காங்க?
0: ஆமா,
2: நன்றி
0: நன்றி. அன்பு சார் வந்து சொன்ன இதுவும் சரியா நமக்கு வந்து புரியல, அதனாலும் பரவாயில்ல. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு நிகழ்ச்சியில அடுத்ததா ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். பகவதி திரைப்படத்துல இருந்து பாடல் வருது, பாடலை கேட்டு ரசிச்சுட்டே தொடர்ந்து நினைச்சிருக்க.
3: என்ன
4: என்ன
3: ஏன் இப்படி பாக்குற?
4: ஒண்ணுமில்லையே.
3: ஒண்ணு இல்லன்னா?

0: நேரம் சரி 5 மணி ஆக போகுது. 4:55 ஆகிட்டு இருக்கு. பதிகதும் நிகழ்ச்சியோட லைன் பகுதிக்கு வந்தாச்சு. நேர்கள் எல்லாருமே சூப்பராக விளையாண்டாங்க. எல்லாருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். நேர்கள் முதல்ல வந்து 6 மதிப்பெண்கள் வாங்கி முதலிடத்திலையும், நீங்கள் 3 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க, நானும் 3 மதிப்பெண் வாங்கியிருக்கேன். அதனால எல்லாருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துட்டு நிகழ்ச்சியின் நிறைவான பாடலும் சூப்பரான ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். சங்கர் மகாதேவன் மற்றும் சுஜாதா மோகன் அவர்கள் இணைந்து பாடின பாடல் வந்துகிட்டே இருக்கு, அள்ளி தந்த வானம் திரைப்படத்திலிருந்து. இவ்வளோ நேரம் பதிகதும் நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசியிருந்தது நான் உங்கள் அன்பு தொழில் ஐஸ்வீன மற்றும்
1: நான் உங்கள் ஸ்ரீவைகுண்டம் ராமச்சந்திரன்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றி எல்லாருக்கும்.

வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்தியா 2 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது கடின உழைப்பு வெற்றியை தரும் என்பதற்கு சான்றாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தாவேக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். விநாயக சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கஸ்கஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பதக்கம் வென்ற இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற பராஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நண்பன் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 102.6 இளைஞர்களுக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மாலை வணக்கம், குட் ஈவினிங். நேரம் சரி 5:03 ஆகிட்டு இருக்க. நேர்கள் கேட்க இருக்கீங்க உங்க வீட்டில் செல்ல குழந்தைகளின் குறும்புகளை திறமைகளை மழலை மொழியில் வண்ணம் தீட்டும் இது அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி. அரும்பு மொழிகள் நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு குட்டி குழந்தைகள் குட்டீஸாக நீங்கள் என்ன பண்ண வைக்கலாம் அப்படின்னா, அவங்களுடைய திறமைகளை நம்ம நிகழ்ச்சியில் வெளிக்கொண்டு வரலாம். அதற்கு வந்து குட்டீஸ் வந்து பாட்டு பாடலாம், கதை சொல்லலாம், அப்புறம் ரைம்ஸு, திருக்குறள், விடுகதை, இப்படி அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு என்ன தெரியுமோ அதை நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேச வைக்கலாம். புதிய நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டு குழந்தைகளை வந்து நீங்கள் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்க வைங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய குரல் பதிவையும் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அதற்கான வாட்ஸ்அப் எண் என்ன அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். 944-33-6-0-9-4 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய அந்த குரலை பதிவு பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்பி வைங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 944-33-6-0-9-4 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய திறமைகளை குரல் பதிவாக எங்களுக்கு அனுப்பி வைங்க. எல்லா நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் அப்படின்னு அழைக்க வேண்டிய எண்கள் 04-6-2-2-5-6-1-1-3-2 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணலாம்.

0: இல்லை 0462625611333 அப்படிங்கிறனுக்கும் கூட கால் பண்ணி நம்ம வீட்டு அவங்க வீட்டு குழந்தைகளை நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் பேச வைக்கலாம். முதல்ல யார் எங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மடத்துப்பட்டிலிருந்து ஈசிகா பேசுறேன்.
0: அரசப்பட்டியிலிருந்து?
1: மடத்துப்பட்டிலிருந்து ஈசிகா.
0: ஈசிகா? சரி, ஈசிகா உங்க பேரோட அர்த்தம் என்ன? ஈசிகா
1: தெரியலையா?
0: யார் உங்களுக்கு பேர் வச்சா? அம்மா வச்சாங்க. நீங்க கேட்டதே இல்லையா அம்மா கிட்ட? கேட்டது இல்லையா? அடுத்த தடவை வரும்போது நீங்க ஏன் அதுக்கு எனக்கு வந்து இந்த பேர் வச்சீங்க, என்னோட பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு வரணும். சரியா? ஈசிகா என்ன படிக்கிறீங்க?
1: 9th
0: ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. இன்னைக்கு லீவு தானே?
1: ஆமா.
0: எக்ஸாம் நடந்துட்டு இருக்கா?
1: ஆமா நடந்துட்டு
0: இருக்கு. நல்லா படிப்பீங்களா நீங்க?
1: நல்லா படிப்பேன்.
0: சூப்பரா படிப்பீங்க. எத்தனை ரேங்க் வாங்குவீங்க? அஞ்சாவது ரேங்க் வாங்கினீங்க. இன்னும் முயற்சி செஞ்சு நல்ல ரேங்கா வாங்கணும். சரியா?
1: சரி.
0: ஓகே, நல்லா படிங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: திருக்குறள்.
0: திருக்குறள் சொல்லுங்க. சரி சொல்லுங்க.
1: அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உள்ளே தகுதியான் மிக்கவே செய்தாரே தாம் தகுதியான் வென்றுவிட.
0: சரி.
1: கேளில் விழுச்செல்லாம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற யாரும்.
0: சரி, போதுமா? சரி போதும், சூப்பர். ஈஷிகா, அடுத்த தடவை உங்க பேருக்கான அர்த்தத்தோட வரணும். சரியா? ஓகே, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ. அடுத்ததான் யாரு எங்க குழந்தை பேசுது, என்ன குட்டி பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஆறுமுக நேரில இருந்து ஜேம்ஸ் நிஷா பேசுறேன்.
0: நிஷா, அப்படியே உங்க வீட்டுல வந்து எஃப்எம் ஓடிட்டு இருக்கா?
2: ஆமா
0: ஓடிட்டு இருக்க. வீட்டுல அம்மாவா அப்பா இருக்காங்களா? யார் இருக்கா பக்கத்துல?
2: அம்மா இருக்காங்க.
0: அப்படியே வால்யூம் கம்மி பண்ண சொல்லிருங்க.
2: கிடைக்காத பூச்சி அது என்ன பூச்சி?
0: இந்த காட்டிலயும் கிடைக்காத பூச்சி என்ன பூச்சி? வீட்ல இருக்குமா?
2: இல்ல.
0: இருக்காதா?
2: அது வந்து அழகா இருக்கும். எல்லா இடத்துலயுமே சுத்தும்.
0: பட்டாம்பூச்சியா?
2: இல்ல.
0: இது
2: பட்டாம்பூச்சி கிடையாது.
0: பட்டாம்பூச்சி இல்லையா?
2: இது ஒரு கேம்.
0: கேமா? கண்ணாம்பூச்சி.
2: கரெக்ட்.
0: கரெக்ட். ஓகே, சூப்பர். அவ்வளவுதானா? அடுத்து இருக்கா? சரி.
2: டாக்டர் ஊசி போட வரும்போது ஒருத்தன் தடுத்தானா? ஏன்
0: ஊசி போடும்? அனுக்கு வலிக்குமா?
2: இல்ல.
0: அது தடுப்பூசி.
2: கரெக்ட்.
0: கரெக்ட். ஓகேவா? ஓகே ஓகே, சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா?
2: நானாதான் பார்த்தேன்.
0: நீங்களே பார்த்தீங்களா? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ரிஷா?
2: 7th
0: படிக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்லா படிக்கணும். சரியா? ஓகே, பாய். நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. பாய் பாய். ரொம்ப ரிஷா வந்து சூப்பராக வந்து ரெண்டு கடி ஜோக் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகள்கிட்டையும் நீங்கள் கடி ஜோக், விருதுகளை, அப்புறமா வந்து ரைம்ஸு, திருக்குறள், இது இப்படி என்ன இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய திறமைகளை நீங்கள் குரல் பதிவாக கூட வாட்ஸ்அப் பண்ணலாம். அதற்கு என் சொல்கிறேன், மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. 9444-6079-4 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வைக்கலாம். உங்கள் வீட்டு குழந்தைகளை நிகழ்ச்சியில் பங்கேற்க வைக்கலாம். இப்போ நிகழ்ச்சியிலையும் பாடல்கள் கேட்டு வந்துருவோம். சூப்பரான ஒரு பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது, எல்லாருக்காகவும் கேட்டு வந்துருங்க. சமுத்திரம் திரைப்படத்தில் இருந்த பாடல் இதோ.

0: சமுத்திரம் திரைப்படத்தில் இருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்தாச்சு. நேரம் சரி 5:15 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க உங்கள் வீட்டை செல்ல குழந்தைகளின் குறும்புகளை திறமைகளை மழலை மொழியில் வண்ணம் தீட்டும் இது அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பேச வரக்கூடிய குட்டி யாருன்னு கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? எஃப்எம் சவுண்டு எஃப்எம் சவுண்டை வால்யூமை குறைச்சிருங்க. இப்போ சொல்லுங்கள், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? என்ன சொல்ல போறீங்க? திருக்குறள் கேட்க போறீங்களா? எப்படி கேட்க போறீங்க? என்ன சொல்லணும்னு சொல்லிருங்க, அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிடலாம். உலகுன்னு முடியணுமா? உலகுன்னு முடிகிற திருக்குறள் வேணுமா? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. சரி கேளுங்க. என்னது என்னது கேக்கல சூர்யா?
1: கெடுப்பதுவும் தொடங்குற இது சொல்லுங்க.
0: கெடுப்பதுவுமா? கெடுப்பதுவும்னு தொடங்குற இது என்ன வரும்? டக்குன்னு வரமாட்டேக்கே.
1: நான் சொல்லட்டா?
0: சரி சொல்லுங்க. சொல்லுங்க பாப்போம்.
1: உரிய காலத்தில் பொய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான்.
0: மழைதான். சூப்பர் சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, தெளிவா சொன்னீங்க. நன்றி சூர்யா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. சூர்யா சூப்பராக வந்து குரல் கேட்டுட்டு குரல் சொல்லி அதுக்கு பொருளும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளையும் நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்க வைக்கலாம். அதற்கு அழைக்க வேண்டிய 0462256113 அப்படிங்கிற எனக்கு கால் பண்ணலாம். இல்லை 0462256113 அப்படிங்கிற எனக்கும் கூட கால் பண்ணி பேச வைக்கலாம். அடுத்து பேச வரக்கூடிய குழந்தை குட்டி யாருன்னு கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ரொம்ப ஹெவியா பெய்தா லைட்டா பெய்தா? பிஞ்சு முடிச்சிருச்சு. ஓகே, நீங்க மலையில போய் விளையாட போலையா? அம்மா விட மாட்டாங்க அப்படிதானே? சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க மௌனிகா?
2: பாட்டு படிக்க போறேன்.
0: படிச்சிருங்க, கேட்டுருவோம். அங்கன்வாடி டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா?

0: உங்களுக்கு நான் வந்து ஒரு வாழ்த்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுங்க, சரியா? ஓகே, நீங்களும் ரொம்ப
1: ஓகே.
0: அழகாக சொன்னீங்க. அடுத்த தடவை வரும்போது இந்த மாதிரி நிறைய வந்து பாட்டு பாடிட்டு ரைம்ஸ் கொண்டு வாங்க, ஓகேவா? சரி, நன்றி மௌனிகா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தேங்க்யூ மௌனிகா, ரொம்ப க்யூட்டா தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைகளை வந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்க வைக்கலாம், இல்லை வந்து வாட்ஸ்அப் பதிவாக கூட, குரல் பதிவாக கூட உங்கள் வீட்டு குழந்தைகளுடைய திறமைகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம். அதற்கான எண் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443364 7 9 4. இன்னொருக்க சொல்கிறேன், 9443364 7 9 4 அப்படிங்கிற இந்த எனக்கு குரல் பதிவு கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் குழந்தைகள் வந்து கலந்துக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடலும் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வாங்க. குஷி திரைப்படத்தில் இருந்து ரொம்ப ஜில்லுன்னு கிளைமேட் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்தாப்புல ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஹரிணி அவங்களுடைய இனிமையான குளிர்ச்சியான குரலில் பாடல் இதோ.

காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் சரி 5:27 ஆகிட்டு இருக்க. நேர்கள் அருமொழிகள் நிகழ்ச்சியோடு தான் நினச்சிருக்கீங்க. உங்கள் வீட்டை குட்டி குழந்தைங்க சூப்பர்வா வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க, ரைம் சொல்லிட்டு இருக்காங்க, திருக்குறள் இப்படி சூப்பராக நிகழ்ச்சியாக கலந்துக்கிட்டு அசத்திட்டு இருக்காங்க. அடுத்து தான் யார் இங்கே வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
1: அப்பப்பா
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சுத்தியாவரத்துல இருந்து அதிர்ஷ்டலட்சுமி பேசுறாங்க. அம்பியாந்திரம் பேருக்கு
0: சொல்லுங்க.
1: சொல்லுங்க.
0: சரி அடுத்து
2: சொல்லுங்க.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் லட்சுமி, சூப்பரா சொல்லிருக்கீங்க. சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொல்றாங்க. தொடர்ந்து பேச வைங்க. ஓகேமா, ஓகே நன்றிமா, நன்றி, ரொம்ப அழகான ஒரு முயற்சி. நன்றி நன்றி. பேத்தி. ஓகேமா, ஓகே நன்றி. சரி, அதாவது குழந்தைகளுடைய மனநிலை சொல் கேட்கும் போது அப்படியே வந்து சூப்பராக தான் இருக்கு. அதுவும் 2 வயது ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அழகாக வந்து அந்த குழந்தை வந்து 1, 2, 3 சொல்லுது. தொடர்ந்து வந்து பேசலாம், தொடர்ந்து நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கவீங்கன்னு சொல்லிட்டு அடுத்தா யார் பேசுறாங்க அப்படிங்கிறதையும் கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? எந்த ஊரு? சரி, ஓகே, என்ன சொல்ல போறீங்க
1: இன்னைக்கு?
0: ஐகிரி நந்தினியா? சரி பாடுங்க கேப்போ.
1: ஐகிரி

0: வயிற்றில் பொதும்பி உன்னை கப்பிடுதேன்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். யார், அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? ஆ, டெய்லி படிப்பீங்களா? டெய்லி படிச்சிருவீங்க. சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா இருந்தது நீங்க சொல்லும் போது. ஓகேவா? என்ன பண்ணி என்ன படிக்கிறீங்க? எல்கேஜி படிக்கிறீங்களா? சூப்பர், ரொம்ப பெரிய படிப்பு படிக்கிறீங்க, ரொம்ப அழகா வந்து பேசுறீங்க. நன்றி. சரியா? நன்றி, தேங்க்யூ. ஓகே, ரொம்ப சூப்பராக வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் கூட ஒரு குழந்தை அவங்களுடைய குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம்.
2: கயத்தாறு பக்கத்தில் வடக்கு மயிலோடையிலேருந்து சுபாசினி பேசுகிறேன். பாட்டு படிக்க போகிறேன். பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், நச்சர வங்கலங்கும், கிளியே நரி எல்லாம் மூளையிடும், அதி மதுர தலையை யானைகள் தின்றபடி, புது நடை போடுமடி கிளியே, பூங்குயில் கூவுமடி, சிங்கம் புலிக்கரடி, சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே, இயற்கை விடுதியிலே. நன்றி.
1: நன்றி நன்றி சுபஸ்ரீ, ரொம்ப அழகாக வந்து சொன்னீங்க, ரொம்ப அழகாக இருந்தது. தொடர்ந்து நம்ம நேயர்கள்கிட்டையும் குழந்தைங்கக்கிட்டையும் பேசலாம். இப்போ வந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். உங்கள் வீட்டு குழந்தைகளையும் குரல் பதிவை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அதற்கு எண் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9443360794 அப்படிங்கிற எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்கள் வீட்டு குழந்தைங்களுடைய குரல் பதிவு அனுப்பி வைக்கலாம். அதை நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவேன். அதே மாதிரி இல்லை நிகழ்ச்சியிலேயே நாங்கள் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 0442256113 அப்படிங்கிற எனக்கு டயல் பண்ணலாம். இல்லை 0462256113 அப்படிங்கிற எனக்கும் கூட கால் பண்ணி பேசலாம். தொடர்ந்து குழந்தைங்க கிட்ட பேசலாம். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம். சித்ரா மற்றும் கல்பனா அவர்கள் இணைந்து பாடின பாடல் வந்துகிட்டே இருக்குது, மழை திரைப்படத்தில் இருந்தேன்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. மழை திரைப்படத்தில் வந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டாந்தாச்சு. அதே மாதிரி குளிர்ச்சியாக நம்ம குழந்தைகளும் பேசிகிட்டு இருக்காங்க அவர் மொழிகள் நிகழ்ச்சியில். அடுத்து தான் யாருங்க பேசுகிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் வணக்கம், யார் பேசுகிறீங்க? எஃப்எம் சவுண்டை குறைச்சிருங்க, குறைச்சிட்டு பேசுங்க, அப்போ தான் கேட்கும். சுவாதி, எங்கேருந்து பேசுகிறீங்க? வெள்ளாங்குழில இருந்து பேசுறீங்களா? என்ன சொல்ல போறீங்க சுவாதி? கேட்க போறீங்களா? நீங்களா? அப்பலாம் வந்தது உங்க அண்ணனா?
1: ஆமா.
0: சூர்யா, சூர்யா தானே?
1: ஆமா.
0: சரி, உங்க பேர் சுவாதி இல்லையா? சரி, என்ன கேட்க போறீங்க? கேளுங்க கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? திருக்குறள் தானா? சரி கேளுங்க. இதற்குன்னு முடியணுமா? இன்னொருக்கும் சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க, எஃப்எம் சவுண்ட குறைச்சிட்டு சொல்லுங்க. பிறருக்கு, பிறருக்கு மற்றவருக்கு அப்படின்னு முடியிற
1: மாதிரி.
0: பிறருக்கு ஒரு குரல் உண்டா? என்ன குரல் அது? முடியணும் இல்லையா? முடிகிற குரல் ஏதாவது ஸ்டார்டிங் சொல்லுங்க. ஸ்டார்டிங் எப்படி வரும்?
1: அன்பிலார்.
0: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் எல்லாம் உரியர் பிறருக்கு. கரெக்டா? சரி, இதுக்கு என்ன விழாக்கம், என்ன பொருள் அப்படிங்கறத நீங்க சொல்லிடுறீங்களா? சொல்லுங்க.
1: அன்பில்லாதவர் எல்லாம் பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர் தம் உடம்பும் பிறருக்கே என்பார்கள்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். நீங்க எங்க படிச்சீங்க? உங்க புக்ல தானா இல்ல அம்மா சொல்லி கொடுத்தாங்களா?
1: நான் படிச்சேன்.
0: நீங்க படிச்சீங்களா? உங்க மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? மிஸ் சொல்லி கொடுத்தாங்களா? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா?
1: ஆமா.
0: சூப்பர். எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஸ்பாதி? 6th. சூப்பர்மா, சூப்பர். அழகா சொன்னீங்க, நன்றி.

0: பாட்டு போடுங்க.
1: பாட்டு போடாமா?
0: ஆமா
1: சரி, நான் போடுறேன், நீங்க கேட்டு ஆடுங்க, சரியா? நன்றி நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஸ்வாதி வந்து ரொம்ப அழகாக வந்து குரல் கேட்டு போயிருக்காங்க, ரொம்ப அழகாக வந்து ஒரு குரல் சொன்னாங்க. அதாவது எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த உலகத்துலேயே சிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொன்னாங்க. அது மாதிரி ஒரு கதை சொல்கிறேன். என்ன கதை அப்படின்னா, ஒரு குட்டி பையன் இருந்தானா, அவங்ககிட்ட ஒரு அழகான ஒரு ரெட் கலர் பலூன் இருந்துச்சான். அதை வந்து ரொம்ப கவனமாக வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டே இருந்திருக்கான். வழியில் வந்து ஒரு சின்ன குழந்தையை பார்த்துருக்கான். அவள் கையிலையும் ஒரு பலூன் இருந்தது. ஆனால் அந்த பலூன் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து வெடிச்சிருச்சான். உடனே அந்த குட்டி பையன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பலூனை வந்து உடஞ்ச உடனே வந்து அந்த குட்டி பாப்பாவை பார்த்துருக்கான். அந்த சிறுமி வந்து ரொம்ப நேரமாக வந்து அழுதுகிட்டே இருந்ததான். உடனே வந்து யோசிச்சானா, அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கான், தாங்கிட்டே இருந்து அந்த சிவப்பு கலர் பலூனை கொண்டு போய் அந்த குட்டி பாப்பா கிட்டே கொடுத்துருக்கான். உடனே அந்த குட்டி பாப்பா முகத்தில் ரொம்ப அழகாகவே சிரிப்பு வந்துச்சான். உடனே இந்த சிறுவனும் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து ஹாப்பியாக வீட்டுக்கு போனானாங்க. இதிலேருந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறது நம்மக்கிட்டே இருந்து வேணால் குறையலாம், ஆனால் அடுத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது நம்மக்கிட்டேயும் இருக்கும், நம்ம கொடுக்கங்கக்கிட்டேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா யார் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? ஐயா நீங்களா? மறுபடியுமா? பேர வந்துட்டாங்களா? சரி, கொடுத்துருங்க கொடுத்துருங்க, பேரண்ட கொடுத்துருங்க.
0: ஹலோ,
1: வணக்கம். யார் பேசுறீங்க? நல்ல பெரிய பேர
0: வச்சிருக்காங்க. பேதையார் சொல் நோன்றல், செறிவு எனப்படுவது, கூறியது மறாமை, நிறை எனப்படுவது, முறை பிறர் அறியாமை, பொறை எனப்படுவது, உயிரொலி உயிரில்லாத கண்ணோடாது உயிர் வவ்வாள், பொறை எனப்படுவது போற்றாரே பொருட்கள், நல்ல தோணம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன இது, இது என்ன சொன்னீங்க? என்ன
0: ஒரு மனப்பாட பாட்டு?
1: மனப்பாட பாட்டு, அதான். என்ன பெயர்ல வரக்கூடிய மனப்பாட பாட்டு அது?
0: பாடறிந்து ஒழுகுதல் என்று.
1: ஓகே, சூப்பர் சூப்பர். சுபிக்ஷன் அழகா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
0: நன்றி
1: நன்றி. சுபிக்ஷன் அழகா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸ்வாதி வந்து ஒரு குரல் பொருள் அதையும் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க. அடுத்துதான் யார் பேசுறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி, ஒரு அழகான சூப்பரான ஜில்லுன்னு இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கும் ஜில்லுன்னு ஒரு பாடலும் கேட்க போறோம். ஹரிஹரன் சுஜாதா அவங்க பாடியிருக்காங்க. வித்யாசாகர் அவர்களுடைய இசையில தான் வந்துட்டே இருக்கு. ஆதி திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டுவாங்க.

நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.

0: மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலும் உங்களுடன் பயணிப்பது இது நம்ம ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.
1: தொடக்கம் பாட்டு முடித்ததும் பாட்டு பாட்டுக்கு பலவன்.
2: நேரம் சரி 5:48 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் அருமமொழிகள் நிகழ்ச்சி இதோட இணைஞ்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் குட்டி குழந்தைங்க குட்டீஸ் எல்லாருமே சூப்பராக நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து யார் பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: மடக்குப்பட்டியிலிருந்து உயிர்த்தா பேசுறேன்.
2: மடக்குப்பட்டியிலிருந்து
3: உயிர்த்தா
2: உயிஷா உயிதா என்ன பேரு? உங்க பேரு? ஓகே, எனக்கு புரியல. சரி இருக்கட்டும், சூப்பரான பேரு தான். என்ன சொல்ல போறீங்க? திருக்குறளா? சரி சொல்லுங்க. கடிச்சோக்கா?
3: உங்க வீட்டு
2: பின்னாடி வந்து ஒரு கோழி சவுண்ட் கேக்குது இல்லையா, அந்த கோழியா? சேவலா? என்ன கோழி? என்ன கோழியா இருக்கும்?
3: விராட் கோழி.
2: விராட் கோழியா? யார் சொல்லி கொடுக்கறா உங்களுக்கு இதெல்லாம்?

0: அம்மாவா? அதுவும் அம்மா சொன்னாதான் நீங்க சொல்வீங்களா? எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கம்மா? செகண்ட் படிக்கிறீங்களா? சூப்பர் சூப்பர். சரி, உங்க பேரை வந்து புரியுற மாதிரி கொஞ்சம் அழகா நிறுத்தி சொல்லுங்க பாப்போம். உதிஷா, கரெக்டா? கரெக்ட் கரெக்ட். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஓகே, குட்டீஸ்லாம் வந்து ரொம்ப அறிவாக நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து யார் இங்கே வந்து பேச போகிறாங்கங்கிறத கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
1: திருச்செந்தூர். சாய் பிரதீப்.
0: சாய் பிரதீப், எப்படி இருக்கீங்க?
1: என்னது,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் நானும். அங்க மழை பெய்யுதா? போயிடுச்சா மழை? ஓ சரி சரி சரி சரி. என்ன சொல்ல போறீங்க சாய்?
1: நான் இன்னைக்கு விடுதலையும் கேட்க போறேன்.
0: சரி கேளுங்க.
1: வளைந்து நெளிந்து செல்வான், சாகத்தை தீர்ப்பான்.
0: ஆறு.
1: சரி
0: சரி, அடுத்தது.
1: கசக்கி பிழிந்தாலும் இனிப்பான்.
0: கரும்பு.
1: கரெக்ட்.
0: சரி அடுத்து.
1: அடுத்து கோழிய முட்டை போடுது.
0: கோழிய முட்டை போடுது. சரி சொல்லிருங்க, நீங்களே சொல்லிருங்க.
1: அதுக்கு ஒன்று ரெண்டு தெரியாதா?
0: தெரியாது, அதுதான் இல்லையா, நம்மள மாதிரி அதுக்கு தெரியாது இல்லையா. சரி சூப்பர் சூப்பர் சாய் பிரதீப்,
1: நன்றி
0: நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. தொடர்ந்து பேசலாம். இப்ப நிகழ்ச்சியிலும் சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். எல்லாருக்காகவும் பாடல் இதோ வந்துட்டு இருக்க. சத்யன் மற்றும் சின்மயி அவர்கள் இணைந்து பாடின பாடல் தான் கேட்க போறோம். அறிந்தும் அறியாமலும் திரைப்படத்திலிருந்து கேட்டுவாங்க.

நேரம் சரி 5:55 ஆயாச்சு. இன்னைக்கு அருமொழிகள் நிகழ்ச்சியின் நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. குழந்தைகள் எல்லாருமே அவங்களுடைய மழலை மொழியில் சூப்பராக வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அதாவது கதை சொன்னாங்க, கவிதை சொன்னாங்க, விடுகதை கேட்டாங்க, திருக்குறள் கேட்டாங்க, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசினாங்க. பேசின எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு நன்றி. அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கக்கூடிய நேயர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சி நிறைவான பாடலும் சூப்பரான ஒரு பாடல் எல்லாருக்காகவும் இதுவும் வந்துகிட்டே இருக்கு, புன்னகை தேசம் திரைப்படத்திலிருந்து. அது மட்டுமல்ல, நானும் கிளம்புறேன். மீண்டும் வேறொரு நாள் உங்கள் எல்லாரையும் காற்றலைகளில் வந்து சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் தான் உங்கள் அன்பு தோழி ஐஷு வினோ.

வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் திட்டத்தை தாவேக அரசு கைவிட வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. மின் கொள்முதலில் தாவேக அரசு ஊழல் புரிந்துள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தாவேக அரசு ரத்து செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கு இடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டு வருகின்றன. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் 10 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் தனிநபர் பிரிவிலும் குழு பிரிவிலும் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஹாக்கியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்று இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. இதன் மூலம் பதக்கம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் கஜகஸ்தானை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்ற பெரோஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ சற்றுமுன் வரை 5.3 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 23 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதாஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கபிலன் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்தியா 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது கடின உழைப்பு வெற்றியை தரும் என்பதற்கு சான்றாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மரம் நடும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டுமென்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு சாலை கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே. பகலுக்கு பாய் சொல்லி இரவுக்கு ஹாய் சொல்லும் இந்த இணைய நேரம் 6:03 உங்க எல்லாருக்கும் ஹலோ சொல்றது நான் உங்கள் கப்பில்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. உண்மையான யோகி எல்லாவற்றிலும் இறைவனை காண்கின்றான், அவனிடத்தில் எல்லாவற்றையும் காண்கின்றான். அப்படிப்பட்டவனுக்கு இறைவன் ஒருபோதும் மறைவதில்லை, இறைவனுக்கு அவனும் மறைவதில்லை.

பாமாலைகள் கொண்டு படைத்தவனை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கின்றோம்.

நிறமாறு மணி 18 நிமிடம் கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து பக்தி மாலை. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்.

கருத்து சுவையோட இசைமனம் கமலும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள். நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்களே மேலோங்குவீர்கள்.

இறை நம்பிக்கையாளர்களாகிய அவர்கள் கோபத்தை விழுங்கி விடுவார்கள், மனிதர்களை மன்னித்து விடுவார்கள். அல்லாஹ் நன்மை செய்வோரை நேசிக்கின்றான். நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

நேர்களே ஒழித்து கொண்டிருக்கும் பாடலோடு இரவினை வரவேற்று பகலோடு விரல் கோர்த்து விடைபெறுகிறது பக்தி மாலை. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 கள நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

சீன கோயா. நேர்களது வரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 கலை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்டீர்கள். நேரம் 6:35.

0: இசையோடு என்றும் நீங்கள்
1: இப்படி நாளும் ஒரு தகவல் நன்மை தரும் அகவல் என உள்ளூர் செய்திகளோடு உங்கள் உள்ளம் குளிரும் பாடல்களோடு வளம் வர காத்திருக்கும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் சேவை செய்திகள்.

சேவை செய்திகள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்டு வரக்கூடிய குவாரிகள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் இருந்து கனிமங்கள் எடுத்து செல்லக்கூடிய வாகனங்களில் AIS-140 அந்த GPS கருவியை நிறுவி அதை விமாஸ் போர்ட்டலில் வந்து இணைப்பதற்கு கடந்த 31/8/2026 வரைக்கும் கால அவகாசம் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் 12% வாகனங்களுக்கு மட்டும்தான் இது வந்து இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் 30/9/2026 வரைக்கும் நீட்சி கொடுத்துருக்காங்க. அதற்கு உள்ளார நீங்கள் கட்டாயமாக இந்த AIS-140 GPS-ஐ இணைச்சி அந்த விமாஸ் போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 1/10/2026 அப்புறமா நீங்கள் இது பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான நடைசீட்டு வந்து வழங்கப்படும், அப்படி இல்லாதனா கொடுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குவாரி உரிமையாளர்கள் மற்றும் க்ரஷர் உரிமையாளர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் 30/9/2026 உள்ளாத தங்களது வாகனங்களில் AIS-140 GPS கருவியினை பொருத்தி அதை விமாஸ் போர்ட்டலில் வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு இதன் மூலமாக இறுதியாக அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: சேவை செய்திகள் கேட்டுட்ருக்கீங்க FM ரெயின்போ 102.6. காணாமல் போனவர்கள் பற்றிய அறிவிப்பு. குற்றாலம் லட்சுமிபுரம் கீழத்தெருவை சேர்ந்த மாரியப்பன் சேதவி இவர்களுடைய பையன் வந்து ஈஸ்வரன், 14 வயசாகுது. ஒரு உயரம் வந்து 4 அடி இருப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த 31/8/2026 அன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போனவங்க திரும்பி வரல, அதனால அவங்க காணலன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பையன் பற்றின ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா குற்றாலம் காவல் நிலைய செல் நம்பர் 9498101787 அப்படின்ற இந்த எண்ணில் தொடர்புகள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. மொபைல் எண் மீறணும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, 94 98 10 17 87. அப்படி இல்லை அப்படின்னா காவல் உதவி ஆய்வாளரினுடைய எண் கொடுத்துருக்குறாங்க, 96 00 07 19 60. இந்த நம்பரில் கூட நீங்கள் சொல்லலாம். பையனோட பேர் ஈஸ்வரன். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டுருசிங்க.

நேர்களே, இனி நமது ஒலிபரப்பில் இன்று இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து இரவு 7 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியில் நெற்பயிரில் மருந்தில்லா பூச்சி நிர்வாகம் உரை வழங்குபவர் கிள்ளிகுளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜி. ரவி அவர்கள். தொடர்ந்து தேனி வளர்ப்பு அனுபவங்கள் நேர்முகம் பங்கேற்பவர் டி. சரண்யா அவர்கள். 7:35 அறிவியல் தகவல்கள், 8:05 இளம் காற்று, 9 மணிக்கு இடைவிடா இசைமலை, 9:30 இலக்கிய சார் நிகழ்ச்சியில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஔவையாரின் ஆளுமையும் அறிவு திறனும், 10:10 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு, 10:20 சுகமான ராகங்கள். நேரில் இதுவரை நமது ஒலிபரப்பில் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம். இ. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் துளி வழங்குவோர் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் ஆர். கணேசனீர் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் உரை வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் இளங்கோ.

அவர்கள் 7:30க்கு ஆங்கிலம் அறிவோம் உரை வழங்குபவர் எஸ் முத்தையா அவர்கள். 7:45 இன்றைய தினத்தில் சர்வதேச அமைதி தினம். காலை மணி 8:02 வழக்கு என்று வந்தால் உரை பங்கேற்பவர் திருநெல்வேலி மாவட்ட சிறப்பு அரசு வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை மணி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் குழப்பமாக

மலை பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதிய நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் உங்கள் சகோதரத்துவம் எப்படி, 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் காப்போம் இயற்கை வழியில் உடல் நலம் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் இயற்கை மருத்துவ நிபுணர் நல்வாழ்வு அவர்கள். 1:05 நலம் தானாவில் உலக அல்சைமர் தினம், அல்சைமர் நோய் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் நரம்பியல் மருத்துவ நிபுணர் சரவணன் அவர்கள். தொடர்ந்து வெள்ளருக்கின் மருத்துவ பயன்கள். பிற்பகல் 2 மணிக்கு அன்பின் வரிகள், 3:02 திரையருவி, 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 4:07 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6:02 பக்தி மாலை, 6:35 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்கள், 8:05 குக்கு, 9:00 இடைவிடா இசை மாலை. இரவு 9:30 இலக்கிய சார் நிகழ்ச்சியில் இளம் பூரணாரின் உரைத்திறன், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும், 10:20 சுகமான ராகங்கள், நாளைய சுகமான ராகங்கள் புதுக்குடி அனுராதா சிவகுமார் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். நேர்களை நாளை காலை 9:30 10:30 11:30 12:30 1:30 மாலை 4:02 4:30 5:30 6:30 7:30 ஆகிய நேரங்களில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி நிகழ்வுகளின் கள நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். நேர்களே, நேர்கள் இதுவரை நமது ஒலிபரப்பில் இன்று மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளை கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம். எங்கள்

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.

0: மைத்திரி அரசு.
1: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் நெற்பயிரில் பூச்சி மருந்தில்லா பூச்சி நிர்வாகம் உரை வழங்குபவர் கிள்ளிகுளம் வாவு சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜி ரவி அவர்கள்.
2: அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் வந்து நம்ம பகுதியில் நெல் விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்களும் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக பயிர் பாதுகாப்பில் பூச்சி மருந்து இல்லாமல் பூச்சி நிர்வாகம் செய்வது எப்படி. விவசாயிகளை பொறுத்த மட்டும் இடுபொருள் செலவில் நிறைய பண்ணுறதில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பூச்சி மருந்துகளை அதிகமாக பயன்படுத்துறது. இதனுடைய விளைவுகள் என்னன்னு நிறைய பகுதிகளில் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். இப்போ முக்கியமாக என்னென்னா, தமிழ்நாட்டில் பொறுத்த மட்டும் நெற்பயிரானது சுமார் 2 மில்லியன் ஹெக்டேர் பகுதியில் கல்டிவேட் பண்ணப்படுகிறது. நெல் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, என்டையர் ஏஷியாவுக்கு ஒரு முக்கியமான உணவுப் பொருள். நிறைய விவசாயிகளது விவசாய தொழிலாக சார்ந்திருக்கிறது மட்டுமல்லாமல் நிறைய மக்களுக்கு இதுதான் ஒரு பிரதான உணவாக இருக்கிறது. இப்போ கடந்த காலங்களில் ஒரு 40-30 வருஷத்து 1960s பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தினுடைய நெல் உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அரிசி சாப்பாடுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விசேஷமான ஒரு நாட்களில் தான் கிடைக்கிற மாதிரியும் சில மக்களுக்கு மட்டும் கிடைக்கிற மாதிரியும் இருந்த சூழல். கோதுமை கஞ்சி இது மாதிரிலாம் கொடுத்த காலங்கள்லாம் மாறி இப்போ நம்ம வந்து நிறைய நெல் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்று அதிகமாக விளைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து உண்டாக்கியிருக்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் நம்முடைய மத்திய வேளாண் ஆராய்ச்சி கழகமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தமிழ்நாடை பொறுத்த மட்டும் எங்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. இப்போ பழைய ஆட்களுக்கும் ஆனால் இப்போ ஆட்களுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா, நிறைய நெல் அரிசி சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடலினுடைய அமைப்பே நிறைய மாறுதல் நடந்த மாதிரி ஒரு சூழல் உண்டாயிருக்கிறது. இது முக்கியமான காரணம் நம்ம நெல்லில் அதிகமாக பூச்சி மருந்து எப்படி பயன்படுதுன்னு தெரியாமல் பயன்படுத்துறதுனால அதில் ஒரு எஞ்சும் நஞ்சு அதாவது ரெசிடியூன்னு சொல்லுவாங்க, இது வந்து நம்ம ஃபுட்டில் இருக்கும்போது நமக்கு நிறைய உபாதைகள் ஏற்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வயசான பாட்டி அவங்களை கேட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் 7-8 குழந்தைங்க இருந்திருப்பாங்க, ஹாஸ்பிட்டலே இருந்திருக்காது, நார்மல் டெலிவரி நடந்திருக்கும், குழந்தைங்கள்லாம் தரமாக இருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் இந்த இவ்வளோ பெரிய கோயில் குளங்கள்லாம் அந்த காலத்தில் எந்த இயந்திரமே இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம வாழ்க்கை தரம் வந்து நிறைய குறைஞ்ச ஒரு சூழலுக்கு அதிகமான கெமிக்கல் கலந்த உணவுகளை நம்ம பயன்படுத்துகிற முக்கியமான ஒரு காரணம் என்று கண்டுபிடிக்கப்பட்ட சூழலில் கடந்த 20 ஆண்டுகளாக நெற்பயிராக இருக்கட்டும் மற்ற பயிர்களாக இருக்கட்டும் குறிப்பாக உணவுப் பொருட்களில் பூச்சி மருந்து குறைவை பயன்படுத்துவதை குறைத்து தரமான உணவை கொடுக்க வேண்டிங்கிறது நம்ம எல்லாருடைய கடமையாக இப்போ இருக்கிறது. இந்த பேக்ரவுண்டில் தான் இன்றைக்கி நம்ம டாக் என்ன பண்ணுறோன்னா, பூச்சி மருந்து இல்லாமல் பூச்சை நிர்வகிக்க முடியுமா நெல் பயிரில். இதுக்கு முன்னால் நம்ம ஒரு முக்கியமான தெரிஞ்சுக்கணும், இந்த மனிதன் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு 10 கோடி வருஷம் அதாவது 100 மில்லியன் இயர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆனால் பூச்சிங்க இந்த உலகத்துக்கு வந்து ஒரு 400 மில்லியன் இயர் ஆகுது, 300-400 அதாவது 30 கோடி வருடம். நம்மளை விட ஒரு 20 கோடியிலேருந்து 30 கோடி வருடம் முந்தியவர்கள் தான் இந்த பூச்சி. பூச்சி இருக்க ஊருக்கு தான் நம்மளே மனிதனாக பிறவி எடுத்து வந்திருக்கோம். அதனால் இந்த பூச்சை கட்டுப்படுத்துங்கிற ஒரு நம்ம உத்தியே பயன்படுத்தவே முடியாது, இது உலக நியதி. அதனால் நம்ம ஒரு பூச்சை பார்த்தோன்னே அது கொண்டுறணும், நம்ம தான் உற்பத்தி பண்ணணும்னு சாப்பிடுங்கிற அந்த கான்செப்டே வந்து இந்த உலக அளவில் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு கண்டுபிடிச்சதுனால தான் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு உத்திகள்னு கடந்த 20 ஆண்டுகளாக நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்குறோம். இது மூலம் என்ன ஆச்சுன்னா, உற்பத்தி அதிகமாகி உணவுகளுடைய பூச்சி மரங்களுடைய பயன்பாடுகள் பெரிய அளவில் நிறைய பகுதிகளில் குறைஞ்சிருக்கு. இப்போ தஞ்சாவூர் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி மருந்தே பயன்படுத்தாமல் நிறைய இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, பூச்சி மருந்து இல்லாமலே அவங்களுடைய டே டு டே விவசாய செயல்பாடுகள் மூலமாகவே பூச்சிகளுடைய தாக்குதலை குறைக்கிறாங்க. இதை வந்து நிறைய விவசாயிகள் அதை பயன்படுத்துகிற காரணம் அவங்க வந்து விவசாயத்தை ஒரு பக்தியாக தொழிலாக பண்ணுறாங்க. நம்ம திருநெல்வேலி தாமரைபரணி ஆற்று பகுதிகளில் இது மாதிரி நிறைய விவசாயிகள் நம்ம இருக்கிறாங்க. இப்படி இது வந்து மற்ற எல்லாருக்குமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு விஷயம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு அவசியம் வருகிறது. ஏன்னா விவசாயத்தில் வந்து செலவை குறைக்கிறது மட்டுமல்ல தரமான உணவுப் பொருள்களை நம்மளை சார்ந்த மக்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு பொறுப்பு இந்த விவசாயிகளுக்கு இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு பகுதி வந்து நெற்பயிரில் வரக்கூடிய பூச்சிகளை

0: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
1: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
0: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
2: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
3: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 7 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

பூச்சி மருந்து இல்லாமல் கட்டுப்படுத்த முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்றைக்கி அதை பற்றி நம்ம பேச போகிறோம். நான் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஞ்ஞானி. பல நாடுகள்லாம் நான் விசிட் பண்ணியிருக்கேன், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அவேர்னஸ், அதாவது தரமான உணவு கொடுக்கணும், பல ரகங்களான நெல் ரகங்களை கண்டுபிடிச்சி கொடுக்கணும், நெல் சாப்பிட்றதுனால அரிசி சாப்பிட்றதுனால சுகர் வராமல் இருக்கணும், சத்தான உணவு கொடுக்கணும், ஈவன் மைக்ரோ நியூட்ரியன்ட்லாம் அதில் சேர்த்து கொடுக்குற மாதிரி நான் பெரிய அளவில் ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னென்னா விவசாயம் பண்ணுறவங்க இதை வந்து ஒரு தொழிலாக செய்யணும், அதாவது ஒரு ரொட்டீனாக இல்லாமல் ஒரு தொழிலாக செய்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரு இந்த உத்திகள் வந்து உண்மையிலே பலனுள்ளதாக இருக்கும். முதல் விஷயம் இதை நம்ம யோசித்து பார்க்கணும், விவசாயத்தை வந்து கடமைக்கு பண்ணுறோமா இல்லாட்ட தொழிலாக பண்ணுறோமான்னு பார்க்கணும். கடமைக்கு பண்ணுறதுங்கிற அந்த கான்செப்டை முதல் தயவுசெய்து எடுத்துடணும். நிறைய பகுதியில் பார்த்திங்கன்னா இப்போ இளம் படித்த இளைஞர்களே விவசாயத்துக்குள்ளே வர்றாங்க, அவங்கள பார்க்கும்போது அந்த விவசாயத்தை அவங்க அப்ரோச் பண்ணுறதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சயின்டிஃபிக்காக வர்றாங்க. இதை பார்க்கும்போது எங்களுக்கே ரொம்ப சந்தோஷம். இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணோன்னா விவசாயத்தில் வந்து ஒரு தொழிலாக செய்யணும்னா அந்த தொழில்நுட்பங்களை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம தினந்தோறும் பார்த்திங்கன்னா நம்ம ஆல் இண்டியா ரேடியோவாக இருக்கட்டும், தூர்தர்ஷனாக இருக்கட்டும், செய்தித்தாள்களாக இருக்கட்டும், விவசாயம் சம்மந்தம் நிறைய தகவல்களை பரிமாறுறாங்க. இதில் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் அவங்க எடுத்துக்கிட்டு அதில் வந்து அது தொழிலாக வெற்றி முனைப்போடு செய்கிறாங்க. சிலது என்னன்னே தெரியாதனால எப்போவுமே விவசாயம் பண்ணால் லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உண்டாயிருக்கு. இதை மாத்துறதுக்காகத்தான் இன்றைக்கி சில தகவல்கள் உங்களுக்கு பரிமாறலாம்னு நினச்சிருக்கிறேன். முதல் விஷயம் வந்து ஒரு வீட்டில் ஒரு பொண்ணோ பையனோ இருந்தால் சாதகம் முக்கியம். இதே மாதிரி ஒருத்தர் வீட்டில் லேண்டு இருந்துச்சுன்னா அங்கே ஒரு ஜாதகம் கட்டாயம் இருக்கணும். ஜாதகம் நான் சொல்கிற வந்து மண் பரிசோதனை அட்டை. உங்கள் வீட்டில் ரேஷன் கார்டுக்குள்ளே கட்டாயம் ஒரு மண் பரிசோதனை அட்டை இருந்தால் தான் நீ உண்மையான விவசாயி. இது பண்ணுறது பெரிய வேலையே இல்லை. ஒரு விவசாயி பக்கத்தில் உள்ள அலுவலகத்தை அணுகுனீங்கன்னா மண் பரிசோதனை எப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ இது கரெக்டான டைம். நீங்கள் மண் பரிசோதனை பண்ணி உங்கள் மண்ணுடைய தரம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் விவசாயத்தை ஆரம்பிக்கணும். ஒரு பொண்ணை கல்யாணம் குடிக்கணும், மாப்பிள்ளை பார்க்குறோம், நம்ம பூமியில் என்ன இருக்குன்னே பார்க்காம ஏனோ தானே விவசாயம் பண்ணும்போது நிறைய இடுபொருள்களை வீண் பண்ணி நம்மகிட்ட என்ன இருக்குன்னே தெரியாத மாதிரி ஒரு விவசாயத்தை பண்ணும்போது முதல் ஆரம்பத்திலே நம்ம வந்து ஒரு இழப்பீடு தயாராகிக்கிட்டு இருக்கோம். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் நிறைய இடங்களில் யூரியா யூரியான்னு ஓடி யூரியாவாக அப்ளை பண்ணுறோம். யூரியாவுக்கும் பூச்சிக்கும் நிறைய சம்மந்தம் உண்டு. ஒரு வயலில் யூரியா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அந்த நெல் வயல் வந்து சாதாரண சோறு மாதிரி இல்லாமல் பிரியாணி மாதிரி பயங்கர வாசம் உள்ள ஒரு பயிராக மாறுகிறது. அதனுடைய செல்கள்லாம் ஒரு ரஸ்க் மாதிரி இருக்கிறது, அமினோ ஆசிட் நிறைய கிரகிக்கிறதுனால ஒரு பன்னு மாதிரி சாஃப்டாகி என்னுடைய ஸ்மெல் அதிகமாக இருக்கிறதுனால பூச்சிகள் குறிப்பாக இலைச்சுருட்டு புழுவெல்லாம் அந்த பயிர்களை நோக்கி தான் இரவில் வந்து படை எடுத்து அங்கே போய் முட்டை போடக்கூடிய ஒரு சூழல் வருது. ஆனால் யூரியாவை எப்படி பயன்படுத்துகிறோம் நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். அதுக்கான நிறைய உத்திகள்லாம் வந்துடுச்சு. நான் எதுக்காக சொல்கிறேன், நம்ம ஒரு பண்ணும்போது அது மூலமாக பூச்சி அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ மண் பரிசோதனை பண்ணுறவங்க அதில் வந்து தலைச்சத்து அதிகமாக இருக்குன்னா தலைச்சத்து போட தேவையில்லை. சாம்பல் சத்து இல்லைன்னா அதை ஆடப் பண்ண வேண்டியிருக்கும். பொட்டாசெல்லாம் இப்போ விலை கூடவங்கிற மண்ணில் ஏற்கனவே பொட்டாசு சத்து இருக்கும். அதுக்கு நீனா ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி உரத்தை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்கிறாங்க. அதனால் கட்டாயம் இந்த கேட்குறவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா மண் பரிசோதனை செய்கிறதை முக்கியமாக இந்த மாதத்தில் கட்டாயம் பண்ணியிருக்கணும். அதுதான் உங்கள் இடத்துடைய ஜாதகம். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் விவசாயத்துடைய அந்த அட்டைகளே கொடுக்கும்போது நீ நெல்லுக்கு என்னென்ன உரம் போடலாம் இப்படி சொல்லி கொடுக்க போகிறாங்க. இந்த அட்டையை வாங்கின பிறகு அடுத்து முக்கியமான வேலை நாளைக்கே நீங்கள் வயலை போய் பார்க்கணும். வயல் வந்து ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்கீங்களா, ஒரு அனாத இடம் மாதிரி இருக்கான்னு செக் நான் சொல்ல வர்றது கோடை உழவு. கடந்த 20-30 வருடங்களாக இதை பற்றி நம்ம நிறைய இடங்களில் பேசியிருக்கிறாங்க. கோடை உழவு செய்வேன்னு விவசாயத்துறையில் கூட அங்கங்கே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி அது முக்கியத்துவம் சொல்லி கொடுக்குறாங்க. கோடை உழவு கட்டாயம் பண்ணிங்கன்னா பூமியை வந்து அப்படி போட்டிங்கன்னா அவருடைய பூச்சிகளுடைய தாக்குதல் அதிகரிக்கிறதுக்கான களைகளினுடைய அதிகரிப்பு நிறைய இருக்கும். நிறைய பூச்சிங்க வந்து நெல் வயலுக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த கோடை உழவு செய்யாத வயல்களுடைய நெல்லினுடைய வேர்கள் முழு அந்த ஏரியாவிலே நிறைய பூச்சிகள் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். நீங்கள் ஒரு தடவை உழுது போட்டிங்கன்னா அந்த வேர்களோடு அந்த பயிர்கள்லாம் பெரட்டு போடப்படுறதுனால அதில் உள்ள பூச்சிகளெல்லாம் அதிக வெயில் படுறதுனால இறந்து போகும். நிறைய தடவை பார்ப்பீங்கன்னா உழவும் போதே வயலில் வந்து பறவைகள்லாம் சுற்றி தெரியும், அவங்களாம் அந்த பூச்சிங்களெல்லாம் எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் வரும்போது உங்கள் வயலில் பழைய சீசனில் இருந்து இங்கே வரக்கூடிய பூச்சிகள் குறையும். சார், என் வயலில் மட்டும் போட்டிருக்கேன்னு சொன்னீங்கன்னா பெரிய விஷயம் இல்லை. ஊர் கூடி தேரில் இருக்கிற மாதிரி உங்கள் ஏரியா ஃபுல்லாக இந்த நிறைய விவசாய குழுக்கள்லாம் இருக்கிறீங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்கிறாங்க, ஃபார்மர்ஸ் அசோசியேஷன்லாம் இருக்கிறீங்க, இந்த டீமாக சேர்ந்து நிறைய ஊரில் டிராக்டர் சும்மா

தான் இருக்குது. இதை ஹையர் பண்ணி ஊரெல்லாம் உழுது போட்டிங்கன்னா உங்கள் வயல் வந்து உங்கள் ஏரியா வந்து அடுத்த வருஷம் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு பொங்கல் வைக்கிற வீடை க்ளீன் பண்ணுற மாதிரி விவசாயம் பண்ணுறதுக்கு நீங்கள் தயார்படுத்திருக்கீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோடை விளைவு பண்ணதோடு மட்டும் இல்லாமல் இதனோட இன்னொரு அட்வான்டேஜ், இப்போ என்ன மழை பெஞ்சாலும் அடுத்த வயலுக்கு தண்ணி ஓடி போயிடும். இப்போ வந்து உங்கள் வயலில் வந்து வாட்டர் ஹார்வெஸ்டிங், உங்கள் வயலில் வந்து தண்ணி நிறைய உள்ளே புகுந்து வர ஆரம்பிக்கும். வரும்போது என்னென்னா தண்ணியை வந்து நீங்கள் சேகரிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. மூணாவது வந்து நீங்கள் அந்த பூமியை ஓப்பன் பண்ணி விடுறதுனால அதில் தண்ணியெல்லாம் படுறதுனால உங்கள் பூமியினுடைய சத்து, உண்மையான அந்த தாய் தன்மை வந்து அதிகரிக்கும். அவனுடைய ஏர் பார்ட்டிகல்ஸ், அவனுடைய ஃபெர்டிலிட்டி, இதில் உள்ள குப்பையெல்லாம் அதில் கலக்கிறதுனால அவனுடைய தரம் கூட. அதனால் கோடைவுல வந்து கட்டாயம் பண்ணணும். பண்ணாட்ட நீங்கள் விவசாயமே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு முடிவை நீங்கள் கட்டாயம் எடுக்கணும். வீட்டில் வந்து கோடை உழவுக்கான அந்த கார்டு இருக்கணும், அதாவது மண் பரிசோதனை அட்டை. அது பண்ணுறதுக்கு 10,000 கிடையாது, 20 ரூபா 30 ரூபா ஆக போது. வேளாண் துறையில் சொன்னீங்கன்னா உங்க நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஊரில் ஒரு ஆளை பிடிச்சி அந்த டிராக்டரை வச்சு ஒரு செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற ரேட்டு தான் வரப்போகுது. இதே மாதிரி நீங்கள் வந்து உழவு பண்ணிங்கன்னா கோடை உழவு முடிச்சிருவீங்க. கோடை உழவு முடிச்ச பிறகு என்னென்னா மண் பரிசோம் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து அடுத்த முக்கியமான விஷயம் விதை தேர்வு. நிறைய அவர் சொன்னார் இவர் சொன்னார், சில ரகங்கள்லாம் தெரியாத ரகங்களை போட்டு பூச்சி வந்துட்டு பூச்சி வந்துட்டு ஓடக்கூடாது. நீங்கள் எடுக்கும்போதே தரமான ரகங்கள், நம்ம குருவையாக இருக்கட்டும், இங்கே காராக இருக்கட்டும், பிசானமாக இருக்கும், அதுக்கான பரிந்துரைக்கப்பட்ட ரகங்கள் இருக்குது. அதை வேளாண்மை துறையே உங்களுக்கு டிப்போ மூலமே கொடுக்குறாங்க. அந்த ரகங்களை தான் எடுக்கணும். ரகம் தேர்வுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நெல் மணிகள் வந்து சுத்தமாக சர்டிஃபைட் சீடாக வாங்கினா ரொம்ப நல்லது. அந்த விதையை வாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரகங்கள் எல்லாமே குறிப்பாக பூச்சி எதிர்ப்பு திறன் உள்ளதா என்ன செக் பண்ணி தான் கவர்மெண்ட்டே உங்களுக்கு வந்து அதை சர்டிஃபை பண்ணி கொடுக்கறதுனால அரசால் அங்கீகரிக்கப்பட்ட விதரகங்களை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும். இதில் ஏதாவது உங்கள் டவுட் இருக்குன்னா வேளாண்மை துறையாக வேளாண்மை கல்லூரியை நீங்கள் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா எந்த ரகம் போடலாம்ங்கிற விஷயங்களை எங்கே கிடைக்கும் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் விதை தேர்வு பண்ண உடனே அடுத்து முக்கியமாக வயல் ரெடி பண்ணுறீங்களா, இப்போ வந்து வயலில் போய் இந்த விதையை அப்படி போடக்கூடாது. அது வந்து கொஞ்சம் கழுவி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூழல். சமையலுக்கு ஒரு அரிசியோ உளுந்தையோ எடுத்து சமைக்க போகிற மாதிரி கழுவி பயன்படுத்துகிற மாதிரி இந்த விதைகளையும் விதை நேர்த்தி கட்டாயம் பண்ணணும். நம்ம இதில் வந்து பேசிலஸ்னு ஒரு அற்புதமான ஒரு உயிர் கலவை இருக்குது. இதை நீங்கள் வந்து நெல்லில் கலந்து வச்சிட்டிங்கன்னா ஓவர் நைட்டில் சோக் பண்ணி வச்சாலும் சரி, யார் மிக்ஸ் பண்ணி உடனே போட்டாலும் சரி, இது வந்து அந்த விதைகள் மேலே வரக்கூடிய நோய் படலங்கள், பழைய சீசன்லாம் அந்த விதையில் சமைத்தே ஒன்று ரெண்டு நோய் வந்திருக்கலாம், அது அடுத்த சீசனுக்கு வராமல் இருக்கிறதுக்கு பெருமளவில் உதவுது. ஸோ இந்த பேசில் சப்டிலிஸ்ங்கிறது நம்ம வேளாண் துறையிலையும் கிடைக்கிது, வேளாண் பல்கலைக்கழகத்துலையும் கிடைக்கிறது. இதை நீங்கள் வந்து விதையில் நேர்த்தி பண்ணி விதையோட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த விதையினுடைய தரம் அதிகரிக்கும். நாங்கள் நிறைய இடத்துல பார்த்தோமோ இது மாதிரி ட்ரீட் பண்ணி போட்ட விதையில் வர நாத்தங்காலில் வர இந்த நாற்றுகளும் ரொம்ப வாலிப்பாக நல்ல எதிர்ப்பித்தோடனா கருங்கருன்னு வளரக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கட்டாயம் இந்த விதை நேர்த்தியை வந்து நம்ம விவசாயிகள் பயன்படுத்த வேணும். இப்போ கோடை விளைவு பண்ணியாச்சு, மண் பரிசோதனை பண்ணி அட்டை வச்சாச்சு, நாங்கள் பரிந்துரைக்கப்பட்ட விதையை வாங்கிட்டீங்க, அதுக்கு விதை நேர்த்தி பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் வயல் பயன்படுத்தும் போது நடவு, நடவு வந்து இப்போ நிறைய இடங்களில் ரோட்டோம்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, நடவும் போது கடவுளெல்லாம் கும்பிட்டு நடுறோம். இப்போ நடும்போது கவர்மெண்ட்டோ ஒரு பரிந்துரை மூலமாக பண்ணுறோமான்னு செக் பண்ணும். நடவு எப்போவுமே கிழக்கு மேற்கா ஒரு 6 அடிக்கு 1 அடியில் கயரை பிடிச்சி அதுக்குள்ளே நடுற மாதிரி ஒரு பழக்கத்தை நம்ம வந்து கட்டாயம் விவசாயிகள் பயன்படுத்தணும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, நெல் வந்து பகல் ஃபுல்லாக வெயில் இருக்கும், தனிக்குள்ளே இருக்கும்போது பூச்சிகளுடைய உற்பத்தி அதிகமாகும். நீங்கள் கிழக்கு மேற்கு போடும்போது சூரிய ஒளி வந்து வயலுக்குள்ளே நல்லா டீப்பாக போடும். 6 அடிக்கு 1 அடி பட்டம்னு சொல்கிறது, அந்த பட்டம் விட்டு நட்டிங்கன்னா வயலுக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். வயலில் என்ன பூச்சி இருக்கா, நோய் வந்திருக்கா, தண்ணி தேங்கியிருக்கா, என்ன இருக்குன்னு டெய்லி நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்பம். அதனால் எப்போவுமே ரோ பிளான்டிங் சொல்லுவாங்க, நீ நேராக அதை அட்லீஸ்ட் 6 அடிக்கு பட்டம் விட்டு நடுறது மிக மிக அவசியம். இது வந்து ரொம்ப ஈஸி, ரெண்டு சைடு ஆட்களை பிடிக்க சொல்லிட்டு நீட்டாக கயரை பிடிச்சி ஒரு குச்சை வச்சு மெசர் பண்ணி அதுக்கு இடையில நடுங்குமானா அழகாக நட்டுருவாங்க. இது கட்டாயம் நம்ம ஒவ்வொரு விவசாயம் பண்ணணும். நடும்போது நான் சொல்லியிருக்கிறது கிழக்கு மேற்கா பட்டம் விட்டு நடாமல் காலையில் வர்ற சூரிய ஒளி இது சாயங்காலம் வர வயலுக்குள்ளே நல்லா கீழே வரப்படுறதுனால பயிரினுடைய வளர்ச்சி தன்மை வந்து அதனுடைய ஃபோட்டோசிந்தசிஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். இதனோட முக்கியமான அட்வான்டேஜ் நீங்கள் உள்ளே போய் அந்த வயலை நீங்கள் பார்ப்பறதுக்கு, அதை மானிட்டரிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. இதே மாதிரி தான் நடணும். அப்புறம் வரப்பு நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது என்னென்னா வரப்பை அதை தண்டுக்கிறதே இல்லை, பாத்திரம் விளக்காமல் சமைக்கிற மாதிரி, சரியாக விளக்காமல் சமைக்கிற மாதிரி. வரப்பை வந்து கட்டாயம் நீங்கள் கொத்தி சின்ன வரப்பாக வச்சுக்கணும், ஆள் நடக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஏன்னா வரப்புகளில் வரக்கூடிய களைகள்

0: அதிகமான பூச்சிகள் பெருகுது. பொதுவாக தஞ்சாவூர் இதே மாதிரி இங்கே சில பகுதிகளில் எலி தொல்லை அதிகமாக இருக்கும். இந்த எலியினுடைய ப்ரீடிங் பாயிண்டே வந்து அந்த பன்ஸ் தான். அதனால் வரப்பை வந்து நல்லா வெட்டிட்டு நெல் நட்ட அன்னைக்கு வயல்லையும் ஒரு செடியை நடணும். என்ன செடினா உளுந்து. உளுந்து நடும்போது அந்த வரப்பு ஃபுல்லாக உளுந்தம்பயிர் இருக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த வயலில் உளுந்தில் வரக்கூடிய பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு நிறைய இயற்கை எதிரிகள் வரும். பொறிவண்டு மாதிரி உள்ள இயற்கை எதிரிகள். இதில் வந்து இந்த உளுந்தில் வர பூச்சி நெல்லில் வர்றதில்லை. அதனால் அந்த உளுந்தில் அதை சாப்பிட்டுட்டு அதிகமாக பெருகிட்டு நெல்லில் உள்ள பூச்சை சாப்பிட்றதுக்கு இங்கே வந்துடும். இப்போ ஒரு அரிசி வந்து ஒரு 3 மாதம் போட்டு அறுவடை பண்ண போகிறோம்னா நீங்கள் உளுந்தை வந்து ஒரு 2 மாதத்தில் அறுவடை பண்ணும்போது உளுந்தை எடுக்கும்போது இந்த பூச்சியெல்லாம் நன்மை தரும் பூச்சிகள் எல்லாமே நெல்லுக்குள்ளே போகும்போது வயலில் வந்து அதிகப்படியான இயற்கை எதிரிகளுடைய நடமாட்டம் அதிகரிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு. ரெண்டாவது வரப்பு சும்மா கிடக்கிற வரப்பில் கொஞ்சம் உளுந்தை எடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு நம்ம தோசை இட்லி போட நம்ம ஓன் உளுந்தையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கட்டாயம் இந்த வருஷம் உங்கள் வயல் வரப்பு வந்து சுத்தமாக இருக்கணும். வயலில் ஏதோ பச்சையாக வரப்பு ஃபுல்லாக இருக்கணும். அது என்னென்னா உளுந்து. உளுந்து இல்லைன்னா தட்டைப்பயிர் கூட போட்டுக்கலாம். அதிக மகசூல், குறைந்த விஷம், அதிக லாபம் என்ற ஒரு நோக்கோடு எல்லாரும் விவசாயம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நெற்பயிரில் பூச்சி மருந்தில்லா பூச்சி நிர்வாகம் உரை. வழங்கியவர் கிள்ளிக்குளம் வ.உ. சிதம்பரனார் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பூச்சியியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஜி. ரவி அவர்கள்.

0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து தேனி வளர்ப்பு அனுபவங்கள். நேர்முகம் பங்கேற்கிறார் டி சரண்யா அவர்கள்.
1: இப்ப நீங்க எத்தனை வருஷமா தேனி வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கீங்க? அந்த பயிற்சி எல்லாம் நீங்க எங்க எடுத்துக்கிட்டீங்க?
2: நான் வந்து இது 2016 இருந்து பண்ணிட்டு இருக்கேன். இது வேளாண்மை துறையிலேயே நம்ம இதை அப்ளை பண்ணோம்னா அதுக்கான கிட்டு எல்லாமே அங்கேயே கொடுத்துறாங்க. அதுக்கான ட்ரைனிங்குமே நமக்கு ஃப்ரீயா கொடுத்துறாங்க.
1: தேனீக்களுமே அந்த கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்துருவாங்களா?
2: பெட்டி கொடுக்கும்போது அந்த பெட்டியில அதுக்கான ட்ரேன்னு சொல்லுவாங்க, உள்ள தனித்தனியா அடுக்கு மாதிரி இருக்கும் அது. அப்புறம் அந்த தேனீக்களோட சேர்த்துதான் கொடுப்பாங்க.
1: எத்தனை தேனீக்கள் கொடுப்பாங்க?
2: தேனீக்கள் நம்ம எண்ணிக்கையில சொல்ல முடியாது, கொஞ்சமா கொடுப்பாங்க. இது வந்து ஏற்கனவே தேனி வளர்க்கிறவங்க கிட்ட இருந்து தனியா பிரிச்சு இருப்பாங்க. அந்த ஈக்களை பிரிச்சதுல இருந்து நமக்கு எடுத்து
1: அப்புறம் அந்த தேனீக்கள் வந்து அப்படியே
2: உற்பத்தி ஆக ஆரம்பிச்சிடும். அதுவே அந்த மெழுகெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும், ஏன்னா அந்த இடம் அதுக்கு வந்து செட் ஆகணும். அந்த இடம் அதுக்கு செட் ஆயிருச்சு அப்படின்னா தன்னோட அது ஆரம்பிச்சு,
1: அது இடம் செட் ஆகலன்னா அந்த தேனி பறந்து போயிடும். இப்ப ட்ரைனிங் வந்து நீங்க எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டீங்க?
2: ட்ரைனிங் வந்து ஒரு 15 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்.
1: 15 நாள் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களே அந்த கிட் எல்லாம் கொண்டு தந்து உங்களுக்கு எல்லாமே தந்துச்சாங்க.
2: நமக்கான அந்த வேளாண்மை துறை நமக்கு பக்கத்துல இருக்கும்ல, அதுல போய் நம்ம அப்ளை பண்ணோம்னா அதுக்கானது எல்லாமே அங்கவே கொடுத்துருவாங்க. நம்ம நேர்ல போய் வாங்கிக்கலாம் எல்லாமே.
1: இப்ப தேனி வளர்க்கறதுக்கு என்ன உபகரணங்கள் எல்லாம் தேவைப்படும்?
2: தேனி வளர்க்கணும்னா முக்கியமா அதோட பெட்டி, அதுக்குள்ள கொஞ்சம் தேனி, அதுக்கான அந்த மிஷினு நமக்கு கவர்மெண்ட்ல இருந்து குடுக்கறதுனால எல்லாமே கொடுத்துருவாங்க.
1: என்ன உபகரணங்கள் எல்லாம் தேவைப்படும்?
2: தேனை வந்து அதுல இருந்து தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கான மிஷின் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தேனை வந்து கொட்டாம இருக்கிறதுக்காக ஒரு புகை போக்கி மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க.
1: இப்ப தேனி வளர்ப்புனா என்ன? இந்த தேனி வளர்க்கறதுக்கு அடிப்படை வசதிகள் என்னெல்லாம் தேவைப்படும்?
2: தேனி வளர்ப்பு அப்படிங்கறது நம்ம பாத்திருப்போம், நிறைய கொம்பு தேனி, மலை தேனி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மரங்கள்ல அந்த மாதிரிதான் பாத்திருப்போம். இது வந்து பெட்டிகள்ல அடைச்சு வளர்க்குற தேனி, இது வந்து அடுக்கு தேனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடிப்படை வசதி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பா இரவு நேரங்கள்ல வெளிச்சம் இல்லாத பகுதியா இருக்கணும், அதுதான் முக்கியமானது. ஏன்னா இரவு அந்த வெளிச்சம் இருந்துச்சு அப்படின்னா தேனீக்கள் வந்து திரும்ப அந்த வெளிச்சத்தை நோக்கி வரும். அப்ப வந்து நிறைய தேனீக்கள் வந்து இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முக்கியமா இதுக்கு அடிப்படை வசதின்னு தேவை அப்படின்னா இரவு நேரத்துல வெளிச்சம் இல்லாத பகுதியா இருக்கணும். இது நம்ம வீட்டு பின்னாடி அந்த மாதிரி இடங்கள்ல வச்சு கூட வளர்க்கலாம்.
1: இப்ப ஒரு தேனி கூட்டில எத்தனை வகையான தேனீக்கள் இருக்கும்?
2: ஒரு தேன் கூடுல அப்படின்னா ராணி தேனி தான் முக்கியமான தேனி, ஆனா அதுதான் முட்டையிட்டுற தேனி. அப்புறம் வேலைக்கார தேனிகள் தான் அதிகமா இருக்கும். அப்புறம் ராஜா தேனிகள் வந்து இனப்பெருக்கத்துக்காக இருக்கும்.
1: ராணி தேனிகளோட பங்கு என்னது?
2: ராணி தேனிகள் வந்து முட்டையிடுறதுதான் அதோட முக்கிய வேலை.
1: வேலைக்கார
2: தேனிகள் தான் அதுல பிரிஞ்சு நிறைய குழுக்களா இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கூட்டை சுத்தமா வச்சுக்கிறது. ஒரு குரூப் வந்து தட்டுக்கள்ல தேன் இருக்கும், அந்த தட்டுக்கள் வந்து மெழுகு வந்து காயாம இருக்கிறதுக்காக அது மேல கொஞ்சம் தண்ணி, ஒரு டிராப் அந்த மாதிரி எல்லாத்துலயும் தண்ணி வைக்கும். மெழுகு தேனீக்களை கட்டிடும். அது மெழுகு கட்டுறதுக்கும் அதுக்கும் ஒரு தேனி இருக்கும். எல்லாமே குரூப் குரூப்பா பிரிச்சுதான் பண்ணுவாங்க. மெழுகு கட்டுறதுக்கு ஒரு தேனி, அப்புறம் பூக்கள்ல போய் மகரந்தத்தை எடுத்துட்டு வர தேனீக்கள் வந்து, அப்ப வந்து அந்த ஏதாவது நம்ம கெமிக்கல் அதை ஸ்ப்ரே பண்ணிருக்காங்க, அது வந்து அது சாப்பிட்டுருச்சு, அதுக்கு ஏதாவது முடியல அப்படின்னா அதை வந்து காப்பாத்துறது ஒரு மருத்துவ குழு மாதிரி இருப்பாங்க. அது ஒரு வகையான தேனீக்கள் இருக்கும். வேலைக்கார தேனிலையும் பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொருத்தர், அப்புறம் தூரமா போய் தேனி எங்க இருக்குதுன்னு அதை பாத்துட்டு வர்றதுக்கு ஒரு தேனி இருப்பாங்க. அதை போய் எடுக்கிறதுக்கு ஒரு டீமா, அப்படி டீம் டீமா பிரிச்சுதான் எல்லாமே, இன்ஜினியர் டாக்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே பிரிச்சு அப்படி இந்த மாதிரி தான் இருப்பாங்க.
1: இப்ப தேனீக்களுக்கு வந்து உணவா நம்ம ஏதாவது வைக்கணுமா? அதுங்களே அதுகளுக்கு உணவு தேவை.
2: சுத்தமான இயற்கை முறையில நீங்க பண்ணணும் அப்படின்னா தேனீக்கள் அதுவே போய் மகரந்தத்தை சேகரிச்சு கொண்டு வந்துடும். வைக்கணும் அப்படின்னா சிலர் வந்து இப்போ அதுக்கான சில சர்க்கரை கரைசல் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறாங்க.
1: சர்க்கரை கரைசல் அந்த மாதிரி எல்லாம் வச்சா வந்து அது வந்து ஒரு உண்மையான தேனா இருக்காது.
2: ஆமா, உண்மையான தேனா இருக்காது. அதோட முடிவு காலம் அந்த கால இது வந்து
1: சீக்கிரம்
2: கெட்டு போயிடும். ஆமா, ஆனா உண்மையான தேன் வந்து 3000 வருடங்கள் வரைக்கும் கெட்டு போகாது. உண்மையான தேன் அப்படின்னா ஒரு தேனி வந்து மகரந்தத்தை போய் எடுத்துட்டு வந்து அதை சாப்பிட்டு அதோட உமிழ்நீர் தான் நம்ம தேனு. அதோட உணவு வந்து மகரந்தம்.
1: இப்போ வந்து இருட்டான இடம் தான் அந்த தேனி வளர்ப்புக்கு தேவையான இடம்னு சொன்னீங்க. இப்போ வீட்டுக்கு பின்புறத்துல நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வந்து தேனீக்கள்லாம் அந்த இரவு நேரத்துலதான் அந்த உள்ள வருமா அந்த பெட்டிக்குள்ள?
2: இல்ல இல்ல, காலையில 6 மணிக்கு வெளியில போகுதுன்னா சாயந்தரம் 6 மணிக்கு திருப்பி வந்துடும். அது வந்து அந்த சூரிய வெளிச்சம் வந்த பிறகுதான் அந்த கூட்டை விட்டு வெளியில கிளம்பும். இப்ப வந்து நம்ம வெளிச்சமா இருக்கிற பகுதி நைட்டு நம்ம லைட் எல்லாம் போடுறோம், அது தெரியுது அப்படின்னா சூரியன் வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அது கூட்டை விட்டு வெளியில கிளம்பிடும்.
1: இப்ப தேனீக்கள் வந்து இப்ப விவசாயத்துல பெரும் பங்கு வகிக்குது. இந்த தேனீக்கள் குறைஞ்சா அந்த விவசாயத்திற்கு என்ன பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்க?
2: கண்டிப்பா இது பெரிய பாதிப்பா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு முக்கியமான இது இந்த தேனீக்களால மட்டும்தான். இப்போ ஒரு தென்னை மரம் இருக்கு அப்படின்னா அது நல்லா காய்க்கணும் அப்படின்னா அந்த பூ, ஆண் பூ பெண் பூ இருக்குல்ல, அந்த இதுக்கான மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது தேனீக்கள். அது மட்டும் இல்லாம ஒரு தேனி வந்து பலாமரம்

0: வாழை மரம் அப்படி எல்லா மரங்களுக்கும் போய் மகரந்த எடுக்கும். அப்போ அதுல உள்ள இதுவும் இதுல சேரும் போது தென்னை மரம் இன்னும் நல்லா பெரிய காய்களாகவும் இருக்கும். இப்ப பலாமரத்துல உள்ள அந்த இனிப்பு வந்து இதுல சேரும். அந்த மாதிரியும் விஷயங்கள் இதுல இருக்கு தேனீக்களால.
1: இந்த தேன் வளர்க்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு?
0: தேன் வளர்க்கறதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம இப்ப எந்த தொழிலை எடுத்துக்கிட்டாலும் முதலீடு வந்து அதிகமா பண்ணணும். ஆனா அந்த தேன் வளர்ப்பு அப்படிங்கும் போது முதலீடு வந்து நமக்கு இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம இப்போ கவர்மெண்ட்ல ஸ்கீம்ல நம்ம அப்ளை பண்ணும்போது ஃப்ரீயாவே நமக்கு கொடுத்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம பெரிய அளவுல உங்களுக்கு இடம் வேணும் அப்படிங்கறதும் இல்லை. இன்னொன்னு என்னன்னா, பராமரிப்புங்கிறதே இதுல தேவையில்லை. நம்ம கூடு வைக்க போறோம், அது தேனீக்கள் அதோட வேலையை பார்க்க போது நம்ம தேன் எடுக்க போறோம், இந்த மாதிரி தான். அதனாலதான் இது முக்கியமா ஒரு பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொழில் வேணும், அதுல வந்து பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, பெரிய அளவுல ஒரு இடம் தேவையில்ல அப்படிங்கறதுல இது வந்தனால இதுல ஒரு ஆர்வமாவும் இருந்துச்சு.
1: தேனி வளர்ப்ப ஒரு விவசாய துணை தொழிலாக மட்டும் பார்க்காம சரியான சந்தைப்படுத்துதல் மூலமாக மகளிர்களும் வீட்டில இருந்து ஒரு வெற்றிகரமாக தொழிலாக செய்யலான்ட்டு இந்த இளைஞர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பல நல்ல தகவல்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி மேடம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தேனி வளர்ப்பு அனுபவங்கள். நேர்முகம் பங்கேற்றவர் டி சரண்யா அவர்கள்.
3: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
4: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
3: இல்லையானே.
4: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண் வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
3: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
4: நீ கில்லாடி தான் போ.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
3: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
4: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இதுவரை இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.
7: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 கள நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதிசய தகவல்கள், ஆச்சரிய கண்டுபிடிப்புகள், வீடு முதல் விண்வெளி வரை.
2: அடடா அறிவியல் என்று நம்மை வியப்பில் ஆழ்த்தி உங்கள் செவிகளுக்கு இசை விருந்து படைக்க வரும் இது FM Rainbow 102.6 இன் அறிவியல் தகவல்கள்.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 பெரும்பாலும் இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம பிளான் பண்ணி ரொம்ப தீவிரமாக யோசித்து ரொம்ப ஆலோசனை பண்ணி அது இதுன்னு அங்கேருந்து புக்கையெல்லாம் ரெஃபர் பண்ணி அந்த மாதிரி கண்டு

கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை காட்டிலும் எதேச்சியாக போகிற போக்கில் கண்டுபிடிச்ச அந்த கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய நிகழ்ந்துருக்கும். அதாவது இந்த ஆர்க்கிமிடிஸ் இருக்கார்ல, அவர் வந்து தண்ணிக்குள்ளே குளிச்சுட்டு இருக்கும்போது சடார்னு ஒரு விஷயத்தை யோசிச்சு கண்டுபிடிச்சார்ல, இறைக்கா இறைக்கா அப்படின்னு கத்துனார்ல, அந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள். அதில் நம்ம இன்றைக்கி அதாவது வாழ்க்கையில் நம்ம வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படின்ற அளவுக்கு இந்த சேஃப்டி பின் வந்து மாறிடுச்சு இல்லையா. எப்படினாலும் ஊக்கு வந்து நம்ம வந்து கட்டாயமாக வச்சுருப்போம். இந்த ஊக்கோட கண்டுபிடிப்பு இருக்க பாருங்கள், அந்த கண்டுபிடிப்பு வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணினாங்களா, ஏதாவது தேவை இருந்துச்சா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒருத்தர் சும்மா விளையாட்டு போக்கு உட்காந்து இனத்தையே யோசிச்சுட்டு இருந்தார். என்னமோ சொல்லுவாங்கள்ல இப்படி பொம்மை பிடிக்கும்போது ஏதோ ஒன்று உருவாச்சு அந்த மாதிரிலாம் சம்திங் பழமொழி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இவர் சும்மா உக்காந்து யோசிச்சுக்கிட்டு என்னமோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஊக்கை வந்து கண்டுபிடிச்சாரா, அது என்ன கதை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

அறிவியல் தகவல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. இன்றைக்கு நாம பயன்படுத்தக்கூடிய அந்த சேஃப்டி பின் இருக்கு இல்லையா, அதை உருவாக்கியவரோட பேர் என்னன்னா வால்டர் ஹண்ட் அப்படின்றது தான். இவர் நியூயார்க்கை சேர்ந்தவர். 1849 எதிர்பாராத விதமா இவர் வந்து சேஃப்டி பின் வந்து உருவாக்குனாரா. அது என்னடா அது, எதிர்பாராத விதமா ஒரு கண்டுபிடிப்பா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, எதிர்பாராத விதமா தான் இந்த சேஃப்டி பின்னை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கண்டுபிடிப்பு பாருங்க, இன்னைக்கு ஊர் உலகத்துல எங்கேயுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நிறைஞ்சிருக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து பயன்படுது. என்ன நடந்திருக்கு தெரியுமா, இவர் வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கடன் வாங்கியிருந்தாரோ, அந்த கடனை வந்து இன்றைக்கி தான் திருப்பி செலுத்தணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் வந்து யோசிச்சுட்டே இருந்தார். வால்டர் ஹண்ட் யோசி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பித்தளை கம்பி ஒரு கையில் இருந்திருக்கு. அது அவருக்கே தெரியாமல் அந்த யோசனையில் அப்படியே கொக்கி மாதிரி வளைச்சிருக்காரு. ஒரு முனை கூறாகவும் இன்னொரு முனை வந்து அப்படியே கொக்கி மாதிரியும் இருந்திருக்கு. அது வந்து அந்த கூரான முனையை வந்து அந்த கொக்கியில் வச்சு மாட்டி பார்த்துருக்காரு. இப்படி தான் வந்து சேஃப்டி பின்னை வந்து உருவாக்கியிருக்காரு. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஆக்சிடென்ட். வால்டர் ஹண்ட் வந்து தன் கண்டுபிடித்த அந்த சேஃப்டி பின்னோட உரிமையை ஒரு நிறுவனத்துக்கு விற்றுட்டு அதிலிருந்து வந்த காசை அவங்க கடன் வாங்கியிருப்பார் இல்லையா அவங்களுக்கு கொடுத்துட்டு இவரும் வந்து பேரும் புகழோடு வந்து வாழ்ந்துக்கிட்டார். பார்த்தீங்களா, டைம் அப்படின்றது வந்து அதுதான். அதிர்ஷ்டமே இதை சொல்லணும் இல்லையா. சும்மா உக்காந்துட்டு இருந்தது சொல்லுவாங்கள்ல, கொட்டாவி விடுறதுக்கு வாய்ப்பு இருந்தவனுக்கு திருப்பதி லட்டு வாயில் விழுந்த மாதிரி அப்படி தான். என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சும்மா ஒரு செம்பு கம்பி தூக்கி சுற்றிட்டு இருந்தவருக்கு கையில் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு வந்து கிடச்சிருக்கு. அது இன்றைக்கு வரைக்கும் உலக அளவில் எங்கேயுமே இல்லை, யூஸ் இந்த இடத்துல வந்து எனக்கு இது தேவையில்லை அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்து வியாபித்து இருக்கிறது. அப்படின்னா சந்தோஷமான விஷயந்தான் இல்லையா. எஸ் நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக பாஜிராவ் மஸ்தானி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இந்த வால்டர் ஹண்ட்டோட வாழ்க்கையில் நம்ம ஒன்றே ஒன்று வந்து தெரிஞ்சுக்கிடலாம். என்ன அப்படின்னா, கஷ்டம் அப்படின்றது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்க தான் செய்யும். கஷ்டம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. அதே சமயத்தில் கஷ்டம்னு ஒன்று இருக்கும்போது தீர்வு அப்படின்றது கட்டாயமாக ஒன்று இருந்தே தீரும் இல்லையா? அந்த மாதிரி தான். அதனால் எப்போவுமே சோர்ந்து போகாதீங்க, எதை நினச்சும் வந்து வருந்தி வாடாதீங்க. நிறையா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னாலே நமக்கு ஏதாவது வந்து ஒரு தீர்வு கிடைக்கும். பாருங்கள், அவர் யோசித்தாரா, அவர் வந்து இப்படி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறாரு, அந்த கண்டுபிடிப்பு வந்து உலக அளவில் வந்து பிரபலமாகும், அது வந்து காலங்காலமாக வந்து எல்லாருக்கும் பயனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக வந்து மாறும் அப்படின்னு என்றைக்காவது யோசித்து பார்த்தாரா? இல்லை இல்லை. ஆனால் பாருங்கள், அவருக்கான ஒரு வழி கிடைச்சது இல்லையா? அந்த மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா சோர்ந்து போயிடாதீங்க. எப்போவுமே வந்து வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்றத யோசிங்க. வாழ்க்கை ஜம்முன் இருக்கும். நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. உங்களுக்காக நிறைவு பாடல் தாஸ் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இயற்கையை பாதுகாப்பது நமது பாரம்பரியத்தின் அங்கமாக உள்ளது என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாக கூறிய அவர், அதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். தேவையற்ற இடைத்தேர்தலை திணிப்பதை விட மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண தாவேக அரசு முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொசு ஒழிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இதனால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற போதிலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக செவிலியர் சங்கத்தின் மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செவிலியர்களின் நலனில் தாவேக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 896 கிராம சுகாதார செவிலியர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு

0: தீர்வு காண தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு, ஆவின் பால் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது குறித்து தாவேக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஓட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தாவேக அரசு ரத்து செய்ய வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 1998 முதல் எல்காட் மூலம் 280 பேர் இப்பணியினை மேற்கொண்டு வந்ததாகவும், இதன் பின்னர் கடந்த 2010 முதல் மற்றொரு நிறுவனத்தின் கீழ் இவர்கள் குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் கடந்த 12 பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 5 முதல் 22 வருடங்கள் வரை பணிபுரிந்த இவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படாமல் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது தொழிலாளர் விரோத போக்காகும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. ஷஃபாலி வர்மா அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 100 ரன் குவித்தார். 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.4 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. தீப்தி சர்மா மற்றும் நந்தினி சர்மா அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இப்போட்டியின் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற பெரோஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 38.1 5 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி 46.3 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும், சிந்தையில் விந்தைகள் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் எஃப்எம் ரெயின்போ 102.6 இது இளம் காற்று. இன்றைக்கு நாம் நம்முடைய இளம் காற்று நிகழ்ச்சியில் வாராந்திர நடப்பு நிகழ்வுகள் தான் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது எல்லாத்துக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து இந்த உலகத்தில் எதை பற்றி தெரிஞ்சிருக்கோமோ இல்லையா, ஆனால் நம்மை குறித்து நாம் வந்து கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உனக்கு இது தான் பிடிக்கும், உனக்கு இது தான் வரும், நீ இதை தான் செய்யணும் அப்படின்னு எப்போவுமே வந்து அடுத்தவங்க சொல்லக்கூடிய அந்த கமாண்ட்டுக்கு நம்ம வந்து செஞ்சு செஞ்சு செஞ்சு பழக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன பிடிக்கும், நமக்கு என்ன வரும், நமக்கு என்ன தெரியாது அப்படின்ற விஷயமே கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாமலே போயிடும். அப்படிதான் சமீபமாக ஒரு கடைக்கு முடிவெட்டுறதுக்காக போயிருந்தேன். அப்போது அங்கே இருந்தவர் கேட்டார், என்ன மாதிரி கட்டிங் வேணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னே எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரில, ஒன்றே என் முகத்துக்கு எது செட் ஆகுதோ அதை வெட்டி விடுங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அப்படியே தலையில் கை வச்ச உடனே வந்துச்சு பாருங்கள் ஒரு தூக்கம், அப்படியே சொக்கி தூங்கிட்டேன். முழிச்சு பார்த்தா பேபி கட்டிங் பண்ணி வச்சுருக்காரு அவர். நான் கேட்டேன், ஏன்னா என்னென்ன பண்ணி வச்சுருக்கேங்க பேபி கட் பண்ணி, தம்பி உன் மூஞ்சிக்கு அதை தான் தம்பி செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நான் என்னவோ நினச்சி போனது வேறு மாதிரி, அப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் நமக்கு கொடுத்துருவார் அப்படி இப்படின்னு. ஆனால் அவருடைய மனசில் நமக்கான பிம்பம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, இது ஒரு குழந்தை பையன் அப்படின்ற பிம்பம் வந்து இருந்திருக்கு இல்லையா, அதனால தான் அப்படி வெட்டி விட்டுருக்காரு. சரி என்ன பண்ண, வளர்ந்துடும் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். அதாவது அவருடைய பார்வை நம்ம மேலே அப்படி இருக்குது அப்படின்றதுக்காக நாம் அப்படி தான் அப்படின்றது கிடையாது. ஆனால் நாம் யார் அப்படின்றத நாம் உணரணும், நம்முடைய திறன் என்ன அப்படின்றத நாம் உணரும் போது தான் இந்த சமுதாயத்தில் நாம் வந்து தொடர்ந்து முன்னேற முடியும். ஏன் சொல்கிறேன் இதான் அப்படின்னா, நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது சின்ன வயசுலேருந்தே நம்ம அதை கேட்டிருப்போம், எனக்கு இது வராது, உனக்கு இது

பண்ணுறாது, நீ இதை பண்ணாத, நீ அதில் கவனம் செலுத்து, ஏன்னா அது உனக்கு வராது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து கேள்விப்படுறோம். சின்ன வயசில் எல்லாருக்குமே எதுவுமே தெரியாது தான், பெரியவங்களை வளர வளரதான் நம்ம வந்து படிப்போம் இல்லையா. அதனால் இப்போ கொஞ்சம் பெரியவங்களாகிட்டோம், அதனால் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை படிச்சுட்டுன்னா கட்டாயமாக படிச்சிடலாம். அதனால் எனக்கு இந்த போர்ஷன் வராது அப்படின்னு சொல்லி எப்போவுமே வந்து போட்டித் தேர்வுகளில் எதையுமே ஒதுக்கி வைக்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது, அதை பண்ணவும் கூடாது. ஓகேங்களா, அதுக்கு தான் இவ்வளோ விஷயங்களும் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இது எனக்கு முடியும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் அதில் முயற்சி எடுங்க, உங்களுக்கான வெற்றி உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ நம்ம நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக முதல்வன் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்டப் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் இருந்து. ஆத்தோடு விழுந்த இலை ஆத்தோடு போவது போல் அப்படின்னு அந்த பாடல் வரிகள் எவ்வளோ க்யூட்டாக இருந்தது இல்லையா? அதனால் இந்த ஆறு சம்மந்தமான விஷயத்தை உங்களுக்கு இப்போ சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம திருச்சிராப்பள்ளி இருக்குது இல்லையா, திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் லால்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய கூகூர் அந்த பகுதியில் கொள்ளிடம் ஆற்றில் நீர்மட்டம் வந்து குறைஞ்சி போயிருச்சான். அது குறைஞ்சது தொடர்ந்து சங்ககாலத்தைச் சேர்ந்த பழமையான செங்கல் தடுப்பணை கட்டமைப்பு வந்து ஒன்று கண்டறியப்பட்டிருக்கு தான். இதற்கு பெயர் குரம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கல்லணை மற்றும் கலிங்கல்கள் அமைப்பதற்கு முன்னாடி நதிநீரினுடைய வேகத்தை கட்டுப்படுத்தி விவசாய பாசனத்திற்கு திருப்பிவிட பண்டைய தமிழர்கள் பயன்படுத்திய செங்கல் தடுப்பணை நீர் மேலாண்மை அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரம்பகால சோழ மன்னர்களில் உள்ள தலை சிறந்த பொறியியல் நுட்பங்கள் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாலை இருக்கு இல்லையா, அதில் குறிப்பிட்டுள்ள அந்த குறிப்புகளும் இந்த கண்டுபிடிப்பும் நேரடி தொல்லியல் சான்றாக அமைந்துள்ளது அப்படின்னு நம்முடைய தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கட்டமைப்புக்கு பேர் குரம்பு அப்படின்றது தான் விஷயம். அடுத்தது நம்ம தமிழகத்தினுடைய மேனாள் முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களினுடைய 118வது பிறந்த தினம் செப்டம்பர் 15 அன்று மாநிலம் முழுவதும் நினைவு கூறப்பட்டது. செப்டம்பர் 15 அன்று மாநிலம் முழுவதும் நினைவு கூறப்பட்டது. ஸோ நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அந்நியன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதிய அலை 1197 கிலோ ஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸில் இருந்து. தென் சென்னையினுடைய மிக முக்கியமான இயற்கை வடிகாலாகவும் உன்னத சதுப்பு நிலமாகவும் திகழக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தினுடைய நீரில் இணைப்பை மீட்டெடுக்கிறதுக்காக பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலை இருக்குல்லையே, அதில் 2 கிலோமீட்டர் நீளமுள்ள அந்த திடமான மண் சாலையை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பள்ளிக்கரணை உள்ளூர் மொழியில் கழுவெளி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. தான் கழுவெளி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நன்னீர் மற்றும் உவர் நீர் கலந்த சதுப்பு நிலம் அப்படின்றது தான் இதனுடைய பொருளாக. புதுடெல்லியில் நடைபெற்ற 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு வருகை தந்த உலக நாடுகளினுடைய தலைவர்களை தமிழகத்தினுடைய ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் இருக்கு இல்லையா, அதனுடைய உலக புகழ் பெற்ற 3 பிரகாரத்தினுடைய பிரம்மாண்ட தூண்கள் அடங்கிய புகைப்படத்தினுடைய பின்னணியில் நின்று நம்முடைய இந்திய பிரதமர் அவங்க வந்து வரவேற்றாங்களாம். பாரத மண்டபத்தில் இந்தியா தலைமையில் நடைபெற்ற இந்த 18வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு வந்து 2026 வெற்றிகரமாக நிறைவடைஞ்சிருச்சு. இதில் 140 அம்சங்கள் அடங்கிய 45 பக்க டெல்லி பிரகடனம் இருக்கு இல்லையா, அது ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதான். இந்த மாநாட்டினுடைய 2026 ஆண்டிற்கான தீம் என்ன அப்படின்னா, மீள்தன்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அப்படின்றது தான் இந்த 2026 ஆண்டிற்கான தீம். அடுத்ததான் 2027 ஆண்டிற்கான 19வது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு சைனா தலைமை தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக அரசு திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இருந்து. இந்தியாவினுடைய மிகச்சிறந்த பொறியாளரும் நவீன இந்தியாவினுடைய தொலைநோக்கு பார்வை கொண்ட கட்டுமான நிபுணருமான சார் மோஷகுண்டம் விஸ்வேஸ்வரய்யா இருக்காங்க இல்லையா, அவர்களினுடைய பிறந்த தினம் செப்டம்பர் 15 நாடு முழுவதும் தேசிய பொறியாளர் தினமாக வந்து கொண்டாடப்பட்டது. 1968 முதல் இது வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இவருக்கு வந்து நம்முடைய இந்திய அரசு 1955 நாட்டின் மிக உயரிய பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. சூரியனில் நிகழக்கூடிய அணுக்கரு இணைவு முறையை பூமியில் செயற்கையாக உருவாக்கி தூய்மையான மற்றும் எல்லையற்ற ஆற்றலை உற்பத்தி செய்யக்கூடிய இந்தியாவினுடைய வரலாற்று ஆய்வு திட்டமான செயற்கை சூரியன் சாதனம் SST-1 டோகமாக் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இந்தியன் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

நேரம் 8:35 கேட்டுட்டு இருக்கீங்க இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப். இந்தியாவில் நீல புரட்சியை ஏற்படுத்தி மீன் உற்பத்தியை நவீனப்படுத்துறதுக்கும் மீனவர்களினுடைய வருவாயை ரெட்டி பார்க்கறதுக்காகவும் தொடங்கப்பட்ட பிரதான் மந்திரி மத்ஸ்ய சம்பதா யோஜனா இருக்கு இல்லையா, அந்த திட்டம் வந்து 2026 செப்டம்பர் 10 அன்னைக்கு 6 ஆண்டுகளை வந்து நிறைவு செஞ்சுருக்குதாங்க. ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாய் நகரில் நடைபெற்ற 2026 மகளிர் ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி சாம்பியன் பட்டம் வந்து வென்றிருக்கு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய சாதனை. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, இதன் மூலமாக ஆசிய கோப்பையை இந்திய அணி வந்து 8வது முறையாக வந்து கைப்பற்றி தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2004, 2005, 2006, 2008, 2012, 16, 22 இந்த ஆண்டுகள்லையும் இந்த சாம்பியன் பட்டத்தை நாம் வந்து ஜெயிச்சிருந்தான், இப்போவும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இம்சை அரசன் 23 புலிகேசி திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

வரிசையில் இளம் காற்று வீக்லி ரவுண்டாக. மெக்சிகோவின் சால்டியா நகரில் நடைபெற்ற புகழ்பெற்ற உலகக்கோப்பை வில்வித்த இறுதிப் போட்டியில் ரிகர்வ் ஆடவர் தனி பிரிவில் இந்தியாவினுடைய தீரஜ் பொம்மந்தேவரா தங்கப்பதக்கம் என்று மாபெரும் வரலாற்று சாதனை வந்து படைச்சிருக்கிறாங்க. இதையே மாபெரும் வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்த ரிகர்வ் பிரிவில் தங்கம் என்ற முதலாவது இந்திய ஆண் வில்வித்த வீரர் இவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதனால தான் ஒரு வரலாற்று சாதனை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளாகவே இந்த உலகத்திலே பார்த்து அப்படின்னா இது வந்து இரண்டாவது நபர் இவர் அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய புதிய தலைமை நீதிபதியாக நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி அவங்க வந்து முறைப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர் இதுக்கு முன்னாடி மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் மூத்த நீதிபதியாக பணியாற்றியவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துடையருக்கு கேட்டு ரசிங்க.

இளம் காற்று வீக்லி ரவுண்டப் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த தகவல் என்ன தெரியுமா? மத்திய ரிசர்வ் காவல் படை இருக்கு இல்லையா, அதாவது இந்த சிஆர்பிஎஃப், அதில் நக்சல் மற்றும் தீவிரவாத ஒழிப்பு காமாண்டோ பிரிவான கோப்ரா சிறப்பு படையினுடைய முதலாவது பெண் ஐஜியாக மூத்த பெண் ஐபிஎஸ் அதிகாரி சஞ்சிதா பராச்சர் அவங்க வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தினுடைய முன்னாள் துணை முதல்வரான தினேஷ் சர்மா அவங்க வந்து அந்தமான் நிக்கோபார் யூனியன் பிரதேசத்தினுடைய 14வது துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இவருக்கு கொல்கத்தா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரவீந்திரா வித்தல ராவ் குக்கே பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வச்சுருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக மஜ்னு திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு, கேட்டிருச்சிங்க.

ஒன்று மட்டும் உண்மைங்க, எதுவுமே இந்த உலகத்தில் நம்ம கூட வரப்போகிறதே கிடையாது நம்முடைய தன்னம்பிக்கையை தவிர்த்து. அதனால் எந்த நிமிஷத்துலேயும் நம்முடைய தன்னம்பிக்கையை நம்ம தளரவிடக்கூடாது. எப்போவும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நம்மால் முடியும் அப்படின்னு நாம் எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் நமக்கான வெற்றிக்கனியை நம்ம எட்டி பறிக்க முடியும். இதெல்லாம் எப்படிப்பா முடியும் அப்படின்னு ஒரு செகண்டில் நமக்கு வந்து தளர்வு ஏற்பட்டால் கூட நம்முடைய வேகம் சற்றே குறைவுப்படும். அதனால் எதை நினச்சி கவலைப்படாதீங்க, சந்தோஷமாக முயற்சி பண்ணிகிட்டே இருங்க, வெற்றி நமக்கு தான். ஓகேங்களா? இப்படி சொல்லிட்டு நிறைவு செய்து கொள்ளலாம் இன்றைய இளம் காற்று நிகழ்ச்சி. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக ஜெயராம் திரைப்படத்தில் வந்துட்டே இருக்கு, கேட்டிருச்சிங்க.

நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பொக்களின் வாசமாய்
2: இது FM Rainbow 102.6 இன் இடைவிடா இசை மழை.

செந்திழி முதல் மொழி வரி முழுவதும் கவிதைகள் அகமெது புறமெது புரிந்தது போடே கணா கண்டேனடி. உன்முடி முதல் அடி வரை முழுவதும் இனிமை

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: அன்றும் இன்றும் என்றென்றும் மாறாத இசை மனம் இது.
2: மதியலை 197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
1: எஃப்எம் ரெயின்போ 102.6
2: இடைவிட இசை மனம்.

0: உறக்கம் தேடும் விழிகளுக்கு புதிரி பூக்களின் வசமாய்
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும்
0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இன்
1: இடைவிடா இசை மழை.
2: ஒரு பார்வை பார்த்தாய் மழையே மழையே நெஞ்சுள் மழையே.

நேர்களே, நிறைவு பெற்றது இடைவிடா இசை மழை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9:30.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கருவிழிகளை காலச்சக்கரங்கள் ஆக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இலக்கிய சாரல். தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஆண் புலவர்களுக்கு இணையாக சில இடங்கள்ல அவர்களை விடவும் மேலாக அரசியல், சமூகம், ஆன்மீகம் மற்றும் கல்வி ஆகிய தளங்கள்ல ஆதிக்கம் செலுத்திய ஒப்பற்ற பேராளுமை கொண்டவர் ஔவையார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழ் வாழ ஔவை வாழ வேண்டும் அப்படின்னு மன்னர் பெருமக்களும் போற்றி பாதுகாத்து வளர்த்தனர் அப்படின்னு நமக்கு தெரியும். தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஔவையாரினுடைய ஆளுமையையும் அறிவு திறனையும் பறைசாற்றக்கூடிய மிக முக்கியமான இலக்கிய பாடல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் இன்றைய இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில. ஸ்டே டியூன் பண்ணுங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.
2: 1 2 3 3 2 3 4 2 3 to your left and to your right swing and swing. யாரது யாரது தங்கமா

தொண்டைமானினுடைய ஆயுத கிடங்கை பார்த்து அவனது போர் தயாரிப்பை தடுத்து அமைதியை நிலைநாட்ட ஔவையார் பாடிய உலக புகழ்பெற்ற புறநானூற்று பாடல் அவரது அரசதந்திர அறிவை வந்து நமக்கு காட்டுகிறது. இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வியன் நகர்வே அவ்வே பகைவர் குத்தி கேடு சிதைந்து கொல்வுளை உடைத்த கூர் அம்பினவே அப்படின்னு. தொண்டைமானே, உன்னுடைய ஆயுதங்கள் மயில் தொகை அணிவிக்கப்பட்டு நெய் பூசப்பட்டு போரே செய்யாமல் பளபளப்பா கிடங்கல இருக்கு, ஆனா அதியமானினுடைய ஆயுதங்களோ பகைவரை குத்தி அதனுடைய முனைகள் முறிந்து கொல்லனினுடைய உலை களத்துல பழுது பார்க்கறதுக்காக கிடக்குது அப்படின்னு தொண்டைமான நேரடியாக பழிக்காமல் அவனது போர் பழக்கமின்மையையும் அதியமானினுடைய தொடர் போர்க்கள அனுபவத்தையும் நாசூக்கா உணர்த்தி போரை தடுத்த அரசியல் முதிர்ச்சி இதுல வெளிப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

மன்னர்கள் மதிக்க தவறினாலும் கூட கல்வி அறிவு உள்ளவர்களுக்கு இந்த உலகமே சொந்தம் அப்படின்றத பிரகடனம் செய்த மூதுரை பாடல் வந்து ஔவையாரினுடைய தன்மான செருக்கையும் சுயமரியாதையையும் அதன் மீதான ஆளுமையையும் நமக்கு வந்து காட்டுது. மின்னனும் மாசர கற்றோனும் சீர் தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு. ஒரு நாளாடக்கூடிய மன்னனையும் குற்றமற்ற கல்வியை அறிவினை உடையவனையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா, மன்னனை விடவும் அந்த கற்றவனே சிறந்தவன். மன்னனுக்கு அவனுடைய நாட்டில் மட்டும்தான் பெருமை, ஆனால் கல்வி கற்றவனுக்கு அவன் செல்லும் இடங்களிலெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு. அதிகார வர்க்கத்திற்கு முன்னால அறிவினுடைய ஆற்றலையும் கல்வியினுடைய மேன்மையையும் துணிச்சலோடு நிலைநாட்டிய சுயமரியாதை ஆளுமை இந்த பாடல்ல தெரியுது இல்லையா? நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.

இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ் வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz. ஔவையார் வறுமையில வாடினாலும் கூட தன்னுடைய தகுதியை குறைத்து கொள்ளாமல் வாழ தன் வாழ்வில் நடந்த நிகழ்வையே நமக்கு வாயிலேயே எத்திசை செலினும் அத்திசை சோரே அப்படின்னு புறநானூற்று பாடல் வழியா குறிப்பிடுறாரு. வாயிற்காவலனே, வள்ளல்கள் இறந்து விடவில்லை. உலகில் அறிஞர்களை மதிப்பவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். கலை வல்லுநராகிய நாங்கள் எந்த திசைக்கு சென்றாலும் அந்த திசையில் எங்களுக்கு உணவும் மரியாதையும் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு பரிசு தர மன்னன் தாமதித்த போது கோபித்து கொண்டு அரண்மனையை விட்டு வெளியேறக்கூடிய அந்த துணிச்சலும் தன் திறமையின் மீது கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கையும் இதுல துளிர்க்கிறது அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

மனிதர்களினுடைய குணம், அதுக்கப்புறமா காலத்தினுடைய அவசியத்தை மிக எளிமையா விளக்கக்கூடிய அறிவுத்திறன் மிக்க பாடல்களை மூதுரையில நம்ம பார்க்கலாம். நன்றி ஒருவருக்கு செய்த கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டா, நின்று தளரா வளர்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அப்படின்னு. ஒருவருக்கு செய்த உதவியை இவர் எப்போது திருப்பி செய்வார் நமக்கு அப்படின்னு எதிர்பார்க்க கூடாதான். தென்னை மரம் தன்னுடைய வேரால் உறிஞ்சிய தண்ணீரை தன் தலையில சுவையான இளநீராக நமக்கு திருப்பி தருகிறது. அது போல நல்லவர்கள் தகுந்த காலத்துல உதவிய நிச்சயம் நமக்கு வந்து திருப்பி செய்வாங்க. இயற்கையை ஓமையாக காட்டி மனிதனுடைய மனம் பக்குவப்பட வேண்டிய அவசியத்தை உணர்த்தக்கூடிய நடைமுறை உலகியல் அறிவு இது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுருச்சிங்க.

அவ்வியரனுடைய சுருக்கமான மொழி ஆளுமை வந்து குறிப்பிடத்தக்கது அப்படின்னே சொல்லலாம். மிக குறைந்த சொற்களை வாழ்வியலினுடைய உச்சக்கட்ட உண்மைகளை கூறக்கூடிய அறிவு திறன், அதை ஆத்திச்சூடியில நம்ம வந்து பார்க்கலாம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல் அப்படின்னு. தர்மம் செய்யறது காசப்படு, கோபத்தை குறைச்சிக்கோ, உன்னால முடிஞ்ச உதவிய மறைக்காம செய் அப்படின்னு. இவ்வளோ பெரிய பெரிய தத்துவங்களை, பெரிய தத்துவ நூல்கள் சொல்லக்கூடிய உண்மைகளை மூன்றே வரிகளில் சுருக்கி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எளிதாக அவர்களினுடைய மனதில் பதியக்கூடிய வண்ணம் தந்த அசாத்திய மொழி ஆளுமை இவருடையது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இல்லையா? நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் அபிமான FM Rainbow 102.6.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: கனிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் உங்கள் இரவை இனிமையாக்கி உங்கள் இதயங்களை இசையால் நனைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் இங்க இருந்து பாத்திரலாமா? வணக்கம்.
2: 10 திங்கள் பத்திரப்படுத்துவாங்க, பத்தியம் பல ஏற்பாங்க, தன்னுடைய நித்திரையும் தொலைப்பாங்க, பாச முத்தத்தை பரிசீலிப்பாங்க. அவங்கதான் யாருங்க?
1: என்ன படத்துல பாடல்
2: பேசுறது? சிந்து புந்திரி முருகன் சொல்லிக்கிறேன்.
1: சொல்லுங்க என்ன படத்துல என்ன பாடல்
2: கேட்கக்கூடிய பாடல்? நமது பண்பலை 102.6 முதல் முறையாக சண்டே ஸ்பெஷல். அழகில பிறந்தவள் பகலிலே வளர்ந்தவள் ஓ மைனா மைனா என்ற பாடல்.
1: ஓகே, கியூட்டான பாடல், வித்தியாசமான பாடல் கேட்டிருக்கீங்க, கேட்கலாமா?
2: கேட்கலாம் எல்லோரும்.
1: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு

0: ஆமாம், கல்யாண வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னீங்களே, நீங்கள் பொண்ணு வீட்டு சைடா மாப்பிள்ளை வீட்டு சைடா அப்படின்னு கேட்கும்போது, நான் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் வரல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு க்யூட்டான பாடல் கேட்டோம். எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்க இருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் என்று சொல்லி அன்பான கபில் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன் முருகன்.
0: முருகன் சார் எப்படி இருக்கிறீங்க?
1: உங்களை மாதிரியே மகிழ்ச்சியா இருக்கு சார்.
0: அப்படியே சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்
1: சார்? எங்க ஊர்ல மழை நல்லா அருமையா பெஞ்சதுனால ஒரு சென்ட்ரல் கார்.
0: சரி,
1: சென்ட்ரல்
0: நானும் வர என்னையும் கூட்டிட்டு போனீங்கன்னா சேர்ந்து போலாம்.
1: நன்றி,
0: கேட்டலாமா?
1: நன்றி சார்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யார் இங்கிருந்து பார்த்துக்கலாமா? வணக்கம். வணக்கம்.
1: இலைப்பாற இசைமடியாய் நிலைப்பண்பலை 102.6 அன்பான சகோதரர் கபில் சார் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மதுரை தவகர்பரத்திலிருந்து உங்கள் அன்பு சொன்ன
0: ஆண்டனி சார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க பாக்கலாம், என்ன படத்துல இருந்து?
1: பார்த்தால் பசிதான் திரைப்படம் பார்த்துருக்கீங்கல்ல?
0: ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேக்கலாம்?
1: நிறமாறத பூக்கள் திரைப்படம் சார். கவிஞர் கண்ணதாசன் வரிகள்ல இளையராஜா சார் இசையில ஜென்சி அம்மா குரல் கொடுத்திருப்பாங்க, இரு பறவைகள் மலி மொழுவது என்ற பாடல் சார். நன்றி சார்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:40 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 இருந்து சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்கிருந்து பாத்துடலாமா? வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: இனிய இரவு வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோவில் நகர் ஜெயக்குமார்.
0: ஜெயக்குமார் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல நல்ல மழை தாங்கிட்டு
0: இருந்து. அப்படியே எங்க ஊர்லயும் மழைதான் இன்னைக்கு? ஆமா, சொல்லுங்க என்ன படத்துல இருந்து என்ன பாடல்?
1: அதனால மழை படத்துல இருந்து ஒரு பாட்டு.
0: ஓ, என்ன பாட்டு?
1: பாடல் வரி கவிஞர் வைரமுத்து, ஸ்ரீ தேவி ஸ்ரீபிரசாத், பாடியவர்கள் எஸ் பி பாலசுமணியம், சித்ரா. இது படம் வந்து எஸ் பி பாலசுமணியம் அவருடைய பிறந்த படம்.
0: ஓகே.
1: தப்பே இல்லை, தப்பே இல்லை அப்படின்னு பாட்டு பாடல்.
0: ஓகே, ஹரிணி பாடி இருக்காங்க, பாடல் கேட்கலாமா?
1: கரு, ஆமா, கரு.
0: ஓகே, நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: கோவில்பட்டி தீபா பேசுறேன் சார்.
0: தீபா மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம் சார், நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் மேடம். சொல்லுங்க மேடம், என்ன படத்துல என்ன பாடல்?
1: நன்றி
0: உங்களுக்கு. பாடல் வந்துட்டே இருக்கு கேக்கலாமா? நன்றி.

0: சுகமான ராகங்கள் அப்படியே ஒரு தாலாட்டும் திருடல் மாதிரி அப்படியே தாலாட்டிட்டு போச்சு இல்லையா. அவ்வளோ க்யூட்டான பாடல் கேட்டோம். எஸ் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாரிங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் கனியாம்பூண்டி கனகரத்னம். நலம் நலம் அறியாவல்.
0: நல்லா இருக்கிற கனகரத்னம் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்குங்க சார்.
0: ஓகே சூப்பர். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நாம இன்னைக்கு?
1: என் ஜீவன் பாடுது என்ற படத்திலிருந்து இந்த பாட்டை வந்து உங்களுக்காகவும் மற்ற நேயர்கள்
0: அனைவருக்காகவும்
1: அன்பு மனசு
0: முடியாது போலயே இந்த பாட்டுக்கு தன்னால மனசு பறந்துரு போலயே கேட்கலாமா?
1: கேட்கலாம் சார்.
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேரம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில். இது சுகமான ராகங்கள்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை நிபுணிகா ஷாஹித். பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ஹஸ் செட் தி இன்க்ரீசிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் இன் ரீசன்ட் டைம்ஸ் அண்டர்லைன்ஸ் தி அர்ஜென்ட் நீட் ஃபார் ஸ்ட்ராங் கிளைமேட் ஆக்ஷன் அண்ட் குளோபல் கோஆபரேஷன் டு மிட்டிகேட் தி இம்பாக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். தி பிரசிடென்ட்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டில் இனி கேட்கலாம் புலரும் பொழுது நிகழ்ச்சியின் முதலில் மூக்குத்தி அம்மன் திரைப்படத்திற்காக ஜெயராம் பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கும் பாடல்.

எஃப்எம் கோல்டு வழங்கி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து அகத்திய திரைப்படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் குரலில் ஒலிக்கும் பாடல்.